நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, ஜேஷ்ட மாதம் 30ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள், 20ஆம் நாள், இன்று சனிக்கிழமை. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 48 நொடி.

நாளொரு குரல். மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு, செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறத்தலாகாது, துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. மீண்டும் குரட்பா. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் நேர்களை நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு.

மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்தின் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள தாரகேஸ்வரில் நடைபெற இருக்கும் நிகழ்ச்சியில் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் 23வது தவணையை விடுவிக்கும் நிகழ்ச்சியின் வர்ணனை டெல்லியிலிருந்து 3:55 அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தீவன பயிர் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி அவர்கள் குறித்து சிற்றுரை வழங்குகிறார் K.R. ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு விபத்துகளால் தலையில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுழா. 8:32, 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனையின் யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு சொற்கள் கற்களானால். நெறிப்படுத்துபவர் முரளிதரன். 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் மாணவி கே ஹேமலதா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 5:00 இளைய பாரதம் நேரலையில் நெறிப்படுத்துபவர் பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்ட காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல் வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒலிபரப்பிய நிகழ்வின் ஒலிப்பதிவு. 8:35 புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் PM கிசான் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சிறப்பு செய்திச் சுடர் உடலின் சீரமைப்பு மனதின் அமைதி யோகா தின சிறப்பு பார்வை கலந்துரையாடல் பங்கேற்போர் டாக்டர் அஜய் தங்கராஜ் டாக்டர் ஒய் தீபா ஆகியோர். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் விவேக் கர்மாகே அவர்களின் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி இந்தூர் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:00

இருந்து இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 10:11 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை மீண்டும் 11:47 முதல் 12 வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: as a deep-rooted nexus between banks, asset reconstruction companies, and borrowers, questioning the manner in which large loan defaults are being settled. A bench comprising Chief Justice Surya Kant and Justice V. Mohan observed yesterday that public money collected from taxpayers is being lent through banks, but effective efforts are often not made to recover these dues. The court said it was concerned about the misutilization of public money, which should have been spent for the welfare of people. In cricket, the third and final ODI between India and Afghanistan will be played at the M. H. Chidambaram Stadium in Chennai this afternoon. The match is scheduled to begin at 1:30 p.m. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 nimidam.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தன்னிடம் உள்ள பொருளை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதே ஈகையாகும். பசியால் வாடுபொருளுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த அறமும் ஈகையும் ஆகும். இம்மி அரிசி துணையானும் வைகளும் நும்மில் இயைய கொடுத்து உண்பின் உம்மை கெடா அவதரென்பர் குண்டிநீர் வையத்து அடா அடுப்பினவர் என்கிறது நாலடியாரின் பாடல். ஒரு சிறிய அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் என்ற அளவு பிறருக்கு கொடுத்து அதற்கு பின் உண்ணுங்கள் என்கிறது நாலடியார். ஏனென்றால் ஆழமான கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சமைத்தலில்லாத அடுப்பினை உடைய வறியவர்களை முற்பிறப்பில் பிறருக்கு ஒன்றும் உதவாது இருந்தவர்கள் என்று சான்றோர் உரைப்பர். திருமூலரும் சொல்கிறார், யாவர்க்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அன்னம் என்கிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது நமது நூல்கள். சங்ககால மக்கள் வறியோர் பசிதீர்த்தலே செல்வத்தை சேமிக்கும் சிறந்த இடமாக கருதினர். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஏழைகளின் பசிப்பிணி போக்குறது ஈகையாகும். எதையும் எதிர்பார்த்து செய்வது ஈகை ஆகாது. இதுபற்றி திருவள்ளுவரும் வரியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீர என்கிறார். ரமண பகவான் சொல்கிறார், நீ பிறருக்கு செய்கின்ற உதவி உனக்கு செய்வதாக நினைத்துக்கொள். நாலடியாரில் மற்றொரு பாடல் சொல்கிறதை பார்ப்போம். இறப்பச் சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறைப்புதவின் துயம் புகுவூர் தபசி கடுங்கி போல் பைய நிறைந்துவிடும் என்கிறது. நாம் தருவது மிகவும் சிறியது என்று கருதாது, இல்லையென்று சொல்லாது, எப்போதும் பயனுடைய அறத்தை அனைவரிடத்தும் செய்க என்கிறது. அது வாயில்தோறும் பிச்சைக்கு செல்லும் தபசியின் பிட்சை பாத்திரம் சிறுசுதாய் நிரப்புவது போல மெல்ல மெல்ல புண்ணிய பயனை சேர்க்கும் என்கிறது. கடையெழு வள்ளல்களில் பாரியின் ஈகைத்திறன் போற்றப்படுகிறது. உயிர்களிடத்து கருணை வைப்பதும் ஈகைதான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வள்ளல் பாரி. படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தவித்த அந்த முல்லை கொடுக்கி தவழ்வதற்கு தான் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அதனை படரவிட்டான் பாரியின் ஈகைத்திறன் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் முடிந்த அளவிற்கு ஈகைத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இது நாளடியார் காட்டும் ஈகையின் சிறப்பாகும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு விபத்துகளால் தலையில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02-8:30 தகவல் தளம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை

நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனையின் யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் சித்ரா.

உன்னால மட்டும் முடிஞ்சது.

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடாமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 6 சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். தீவன பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

0: மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா.
1: செழிப்பா இருக்க மாதிரி வாலிபமா இருக்குது.
2: ஆமா, அஞ்சு மாடும் கொழு கொழுன்னு இருக்குது.
1: எப்படிப்பா திடீர்னு?
2: அதான் நீ தீவன பயிர்கள் சாகுபடி பண்ண சொன்ன?
1: ஆமா சொன்ன.
2: நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ண.
1: ஓஹோ,
2: நல்ல விளைச்சல. என் வீட்டுல இருக்கிற ஆடு மாடு எல்லாம் நல்லா சாப்பிட்டு கொழுகுனு இருக்குது, பாத்தல நல்லா பாரு.
1: ஆமாப்பா, மாடு நல்லா கொழுகுன்னு தான் இருக்குது.
2: ஆமா,
1: சரி சரி, இன்னும் ரெண்டு புல்லு வகை சொல்றேன், அதையும் பயிர் பண்ணுப்பா. தீவன பயிர்கள்ல பல பயிர் இருக்குது. கிட்டத்தட்ட 512 மில்லியன் கால்நடைகள் இந்தியாவில் இருக்குது.
2: ஓஹோ, அப்ப இன்னும் விவரமா சொல்ல.
1: 1 மில்லியன்னா 10 லட்சம் பா. 512 மில்லியன்னா 51 கோடிக்கு மேல இருக்குதுப்பா.
2: ஆனா
1: இந்தியாவுடைய மொத்த சாகுபடி பரப்புல இந்த தீவன பயிர்கள் சாகுபடி பரப்பளவுங்கிறது வெறும் 4.6% தப்பா.
2: ஓஹோ,
1: 5% கூட இல்ல. பஞ்சாப், குஜராத், அப்புறம் ராஜஸ்தான் இது போன்ற மாநிலங்கள்ல மட்டும் 10% மேல இந்த தீவன பயிர் சாகுபடி பண்றாங்க.
2: ஓஹோ,
1: தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா வெறும் 3.3% தான்.
2: கம்மியா தான் இருக்குது.
1: ரொம்ப கம்மிப்பா.
2: ஐயோ,
1: அதனாலதான்ப்பா நம்ம எல்லார்ட்டையும் சொல்றோம், தீவன பயிரை சாகுபடி பண்ணுங்க. இந்த பசுந்தீவனம் அழிக்கிறதுனால கலப்பு தீவனத்தோட அளவை குறைச்சிக்கலாம்.
2: கரெக்டா சொன்னப்பா.
1: ஏன்னா அந்த பால் உற்பத்தி செலவுல தீவன செலவு தான்ப்பா நமக்கு ரொம்ப அதிகம்.
2: ஆமா ஆமா ஆமா,
1: 60%-65% இந்த தீவனத்துக்குன்னு நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு.
2: ஆமா,
1: தீவன பயிர் சாகுபடி பண்ணோம்னா இந்த செலவை அப்படியே நம்ம குறைச்சிடலாம்ப்பா. சரி, நீ வந்து அன்னைக்கு கம்பு நேப்பியர் புல்லுதான் கேட்டுட்டு போன.
2: ஆமா காத்தமுத்து, நீ சொன்னிய அந்த கம்பு நேப்பியர் ஒட்டு புள்ள நல்ல விளைச்சல்ப்பா, அருமையா இருந்தது. என்னுடைய ஆடு மாடு எல்லாம் நல்லா சூப்பரா சாப்பிட்டு கொழுகுனு இருந்ததுன்னு சொன்னல, அதுல எதனா சக்கரை கக்கரை எதனா கலந்துருக்குமோ அந்த ஒட்டு புள்ள?
1: ஏம்பா, நீ சொல்றது உண்மைதான்ப்பா.
2: அப்படியா சொல்ற?
1: தானிய பயிர் கம்பு நமக்கு நல்லாவே தெரியும். நேப்பியருங்கிறது ஒரு புல்லு வகை.
2: ஆமா,
1: இது ரெண்டுத்தையும் ஒட்டு சேர்த்து உருவாக்கப்பட்ட புல்லு தான்ப்பா இந்த கம்பு நேப்பியர் ஒட்டு புல்.
2: ஓஹோ,
1: இதுல அதிகமா சக்கரை சத்து இருக்குதுப்பா, அதனாலதான் கால்நடைகள் விரும்பி சாப்பிடுது.
2: ஓ, நான் சொன்னது கரெக்டா தான் இருக்குது.
1: ஆமாப்பா, எளிதுல செரிக்கும் தன்மையும் இந்த புல்லுக்கு இருக்குப்பா. நம்ம இரவை பயிராக ஆண்டு முழுவதும் பயிரிடலாம்.
2: ஓ பரவாயில்ல,
1: வடிகால் வசதியுள்ள 2 மண்பாடு நிலம் இதுக்கு மிகவும் ஏற்றது. உன் நிலமும் அது மாதிரி தானே?
2: அதேதான், இருபாடு உள்ள நிலம் தான் என்னுடைய நிலம்.
1: ஆமாப்பா. சரி, கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் இல்லாம நீ தீவன சோளம் அதையும் பயிர் பண்ணுப்பா.
2: அப்படியா சொல்ற?
1: ஆமாப்பா.
2: சொல்லு காத்தம்போது, நீ சொன்ன அதுல ஒரு பலன் இருக்கும்.
1: CO FS 23/31 அப்படின்னு இந்த ரகத்தை சொல்லுவாங்க. இதுதான் தீவன சோளம் அப்படிங்கிறது. ஆண்டுக்கு 5-6 முறை அறுவடை செய்யக்கூடிய ஒரு பல்லாண்டு தீவன பயிர்ப்பா இது. பல வருஷங்கள் நம்ம பாதுகாத்துட்டு வரலாம். அது வரைக்கும் நமக்கு பலன் கொடுத்துட்டே இருக்கும். அதிக தூர்களுடன் 10

0: பத்துலேருந்து 15 அடி உயரம் வரைக்கும் கூட வளரும் பாயுது. தண்டுகள் மெல்லியதாகவும் இலைகள் அதிகமாகவும் இருப்பதனால கால்நடைகள் இதை விரும்பி சாப்பிடும். ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதும்பா. நீ வரிசை நடவு பண்ணினா.
1: அது என்ன வரிசை நடுவு?
0: எப்பா நீ சும்மா விதப்பா செஞ்சீன்னா 5 கிலோ விதை தேவைப்படும்.
1: ஆமா,
0: அதையே ஒரு ஒரு விதையா வரிசையா போட்டுட்டு போனீங்கன்னா அது பாத்தி பாத்தியா தானே செய்ய போற. அதுக்கு விதை கம்மியா தான் செலவாகும். ஒரு 2 கிலோ இருந்தா போதும்.
1: கரெக்ட்.
0: இடைவெளி நம்ம ஒரு 45-30 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா செடி நல்லா தெளிவா ஆங்காரமா கிளம்பும்பா.
1: ஆமாம்பா, நீ சொல்றது கரெக்ட் தான்.
0: அடி உரம் அப்படின்னு பார்த்தோம்னா உன் கொள்ளையில தான் நிறைய தொழு உரம் வச்சிருக்கியா?
1: நிறைய இருக்குதா?
0: வண்டி வண்டியா கொண்டு போய் கொட்டிடே.
1: ஆமாமா,
0: ஏக்கருக்கு 5 டன்னாவது தொழு உரம் போட்டுரு.
1: சரி.
0: அப்புறம் தழைச்சத்து 18 கிலோ. யூரியாவில் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 40 கிலோ வரும். அப்புறம் மணிச்சத்து 16 கிலோ.
1: சரி.
0: சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு 100 கிலோ வரும்.
1: ஓஹோ.
0: சாம்பல் சத்து 8 கிலோ.
1: சரி.
0: பொட்டாஷ் சத்தா நீ போட்டீங்கன்னா 14 கிலோ போடணும். அப்புறம் விதைச்ச 25-30 நாள்ல தழைச்சத்து இன்னொரு 18 கிலோ போடணும்.
1: ஓஹோ.
0: இப்படி போட்டோம்னா 65-70 நாள்ல முதல் அறுவடையை நீ ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒவ்வொரு அறுவடையையும் 55-60 இடைவெளியில நீ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த புல்லு உனக்கு கிடைக்கும்.
1: காத்தமுத்து, ரொம்பவும் பயனுள்ள செய்தி தான் நீ சொல்லிட்டு இருக்க.
0: கருத்தமுத்து, ஒரு ஆண்டுல 5-6 அறுவடையில உனக்கு 70 டன் வரைக்கும் பசுந்தீவன விளைச்சல் கிடைக்குது. அப்ப உனக்கு எவ்வளவு செலவு மிச்சம்?
1: ஆமா,
0: நீ கலப்பு தீவனத்தை அப்படியே அடியோட குறைச்சிக்கலாம்.
1: கண்டிப்பா.
0: மாடுகளும் நல்ல போஷாக்கா, நல்ல உடல் திறத்தோட நமக்கு நல்ல பலனை கொடுக்கும்.
1: ஆமா கண்டிப்பா.
0: கறவை மாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ புல்லு வரைக்கும் கொடுக்கலாம்பா.
1: ஓஹோ.
0: மாடு அப்படின்னா ஒரு 3-4 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம்.
1: மாட்டுப்பாலும் உற்பத்தி அதிகமாகுங்கிற
0: கட்டாயமா? மாடு கொழுகொழு இருந்தா நமக்கு பால் உற்பத்தியும் அதிகமாயிட போகுது.
1: ஆமால.
0: என்னப்பா ஒன்னும் சொல்லாம பேசாம உட்காந்துருக்க? என்னப்பா கருத்தமுத்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற?
1: கருத்தமுத்த, என்னுடைய மாடு கொழுகொழுன்னு இருக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தமா?
0: ஓஹோ, உன் மாடு இந்த புல்லை சாப்பிட்டுட்டு கொழுகொழுன்னு இருக்கிற மாதிரி நினைச்சு பார்த்த?
1: ஆமா.
0: எப்பா கால நேரம் உனக்கு இம்மோ நேரம் விஷயம் சொல்லியிருக்கல.
1: ஆமா.
0: எனக்கு என்ன கொண்டு வந்த?
1: உனக்கு கொடுக்காம விட்டுருவனா? இந்தாப்பா கொடுக்கா புள்ளி.
0: ஓஹோ, கொடுக்கா புள்ளியா?
1: ஆமா.
0: எப்பா இப்பெல்லாம் வந்து ஆந்திரா கொடுக்கா புள்ளி தான்ப்பா நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்குது. கல்லு வண்டியில வச்சுட்டு விக்கிறாங்க.
1: ஆமா ஆமா.
0: அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு சின்ன வயசுல நம்ம கொடுக்கா புள்ளி மரத்துல நம்ம ஏறி கொடுக்கா புள்ளி பறிச்சு சாப்பிடுவோமே.
1: கையில கூட முள்ளெல்லாம் குத்திருப்பா.
0: ஆமாப்பா, நம்ம எப்படியாவது கல்லு விட்டாது அதை அடிச்சு கிட்டிச்சு எப்படியா சாப்பிடுவோம் தெரியுமா?
1: செம டேஸ்டா இருக்கும். ஆனா இப்ப வர்ற பழத்துல ஒன்னும் டேஸ்ட் இல்லப்பா, அந்த ஹைபிரிட் மாதிரி இருக்குது.
0: ஆமாப்பா, இது நம்ம ஊர் காயே கிடையாதுப்பா. இப்ப கிடைக்கிற கொடுக்கா புள்ளி எல்லாம் ஆந்திராவில இருந்து வருதான்.
1: ஆமா ஆமா.
0: ஆனா நம்ம ஊர் கொடுக்கா புள்ளி அதனுடைய ருசியே தனிதான்ப்பா.
1: ஆமா, தனியே டேஸ்ட் அது.
0: அதோட சின்ன புள்ளையில நம்ம மரத்துக்கு மரம் ஏறி அங்க அந்த புறா கூடு கட்டி இருக்குல்ல,
1: குரங்கு போல தாவினு இருப்போம்.
0: அந்த முட்டையெல்லாம் பொறிக்கிட்டு வந்து நம்ம சுட்டு திம்பமே.
1: ஆமா,
0: இப்ப நினைச்சாலும் நாக்கில எனக்கு எச்சு ஊறுதுப்பா.
1: நீ கூட கல்லு எடுத்து அடிச்சியா காடை மூட்டை கீழே வந்தது, நான் கப்புனு கையில
0: புடிச்சினேன். வருது
1: நல்ல டேஸ்ட் இப்ப காடை மூட்டை.
0: அந்த காலம்லாம் இனிமே திரும்பி வருமா நமக்கு?
1: ஆமா.
0: சரி சரி, நமக்கு நேரம் ஆகி போச்சு.
1: சரி,
0: நானும் கிளம்புறேன்.
1: சரிப்பா,
0: நாளைக்கு நம்ம பார்க்கலாம்ப்பா.
1: கண்டிப்பா பாப்போம்.

0: நம்ம சட்ட புழுதி தான் நம்ம சட்ட
1: வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
2: தீவன பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: வணக்கம். என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதி சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1444 அல்லது 1004 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு

0: கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன் நாயர் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுத்தேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கொட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டு

0: செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. 26
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள்.
4: சலீம் அலி, பறவைகளை பற்றிய ஆய்வு மேற்கொள்ள இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றார். பறவைகளை பற்றியும் அவற்றின் ஒவ்வொரு செயலையும் கூர்ந்து கவனித்து ஆய்வு செய்த பின்னரே தகுதியான முடிவுக்கு வருவது சலீம் அலியின் வழக்கம். இத்தகைய சிறந்த முறைகளை மேற்கொண்டு சலீம் அலி தனது புகழ்பெற்ற இந்திய பறவைகளை பற்றிய கையேடு தி ஹேண்ட்புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் என்பதனை இயற்றி வெளியிட்டார். இந்திய பறவைகளை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் மிகவும் இன்றியமையாத நூல் இதுவாகும். இந்நூல் மொத்தம் 13 முறை மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளது. சலீம் அலியின் உலகமே இந்திய பறவைகளோடு பின்னி பிணைந்ததாக விளங்கியது. இந்நிலையில் இவர் உலகப்புகழ் வாய்ந்த பறவையியல் அறிஞரான எஸ் தில்லான் ரிப்ளே என்பவருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார். இதனால் இந்திய துணைக்கண்டத்து பறவைகளை பற்றிய 10 தொகுதிகளை கொண்ட தொகுப்பு நூல் ஒன்றை படிக்க நேர்ந்தது. இத்தொகுப்பில் பறவைகளை பற்றிய பல்வேறு விவரங்களும், அதாவது அவற்றின் தோற்றம், உணவு பழக்க வழக்கம், இனப்பெருக்க முறை, வலசை போதல் போன்ற பல்வேறு செய்திகளும் அடங்கியிருந்தன. பறவைகளை பற்றி அறிந்து கொள்வதை தனது பொழுதுபோக்காக மட்டுமின்றி வாழ்க்கையின் ஒரு பணியாகவே சலீம் அலி மேற்கொண்டிருந்தார். மக்கள் இவரை பறவைகளை பற்றிய நடமாடும் கலைக்களஞ்சியம் என்றே அழைத்தனர். ஏறக்குறைய 65 ஆண்டுகள் இடைவிடாது பல்வேறு இடங்களுக்கும் பயணம் செய்து தான் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்ட பணியில் பெரும் சாதனைகளை சலீம் அலி புரிந்தார். சலீம் அலி பரத்பூர், மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இமாலய மலைகள், கிழக்கு இமாலய மலைகள், ராஜஸ்தானின் பாலைவனங்கள், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் பனிச்சிகரங்கள், மியான்மர், நேபாளம், தக்காண பீடபூமி ஆகிய முக்கிய இடங்களில் பறவையியல் குறித்து ஆராய்ச்சி செய்தார். சலீம் அலி 1987 ஜூன் 20 முன்னிற்குஞ்சுருப்பி எனப்படும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இயற்கை எய்தினார். சலீம் அலியினுடைய சேவையை பாராட்டி பத்மபூஷன் விருது 1958 வழங்கப்பட்டது. அடுத்ததாக பிரித்தானியா பறவியல் கழகத்தின் விருது, ஜோன் பிலிப்ஸ் விருது, பத்ம விபூஷன் விருது, ஜே பால் கெட்டி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பிரைஸ் ஃபார் த வேர்ல்டு வைல்ட் லைஃப் விருது, கமாண்டர் ஆஃப் த நெதர்லாண்ட்ஸ் ஆர்டர் ஆஃப் த கோல்டன் ஆர்க் விருது ஆகியவை அவர் பெற்றுள்ளார். சலீம் அலி அவர்களின் நினைவாக கோவாவில் உள்ள சரணாலயத்திற்கு சலீம் அலி பறவைகள் சரணாலயம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சலீம் அலி அவர்கள் மாநிலங்களவையின் நியமன உறுப்பினராக 1985 தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் எழுதிய பல புத்தகங்கள் பறவையியல் துறையின் பொக்கிஷமாக கருதப்படுகின்றன. அவற்றில் முக்கியமாக தி ஃபால் ஆஃப் எ ஸ்பேரோ, எனது வாழ்க்கைச் சுவடு மற்றும் ஹேண்ட்புக் ஆஃப் தி

0: பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆகியவற்றை சொல்லலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வல சலீம் அலி. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
2: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:00. சிந்தனை மலர். நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. நேர்லே, இது மகாகவி பாரதியாரின் சிந்தனை.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, நினைவலைகள் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு என்னோட கூட இணைந்திருப்பவர் மிஸ்டர் சுரேஷ் பாபு சார். வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்களை பற்றி சொல்லுங்க, இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்க என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க அதையும் சொல்லுங்க.
5: நல்ல அருமையானது ஒரு தலைப்பு, நினைவலைகள். இப்பொழுது எனது இந்த 59 வயசுல நீங்க எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. மிக அருமையானது ஒரு வாய்ப்பு, இறைவன் அருளால் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்னுடைய நினைவாக நான் இங்கே பகிர விரும்புவது, நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 117 முறை வந்து குருதானம் பண்ணியிருக்கேன். அந்த குருதானத்தை ஒட்டி ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு நடந்த ஒரு சில நிகழ்வு, அதில் வந்து அந்த நிகழ்வில் ஒரு கதாபாத்திரம் மனசில் இன்னி வரைக்கும் நீங்காமல் இருக்குது. இது நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னாக்க, ஒரு முறை வந்து இந்தியன் வங்கி அவங்க கூட வந்து நான் சேர்ந்து அந்த குருதான கேம்ப் நடத்தும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களை வந்து அவங்களை அணுகி உங்களால் வந்து குளிர்தானம் தர முடியுமா என்று கேட்கும் பொழுது, அதில் ஒரு சில பேர் வந்து என்னை கேலி பண்ணினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து கேலி பண்ணாங்க, என்னங்க சார் நாங்கள் வந்து சாப்பிட்டு எங்களுடைய இது வந்து தானம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் சரியான்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த குளிர்தானத்தோட புரிதல் இல்லை. அதில் வந்து ஒரு 6 பேர் முன் வந்தாங்க. அந்த 6 பேர்ல பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 4 பேருக்கு வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னாக்க, அவங்க முந்தின இரவோ அல்லது முந்தைய அதுக்கு முன்னாடியே வந்து மது அருந்து

இதனால அவங்களுடைய அந்த குருதி வந்து எடுக்க முடியல. ரெண்டு பேர் மட்டும் கிடைச்சாங்க. அது ஒரு நல்ல உருதா இருந்தது. அந்த இதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு, அந்த ஆறு பேர்ல என்னை கேலி பண்ண ஒருத்தர் இருந்தாரு. ஒரு நாலஞ்சு நாட்கள் கழித்து அவர் அவருடைய தம்பி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இதுவாகி பக்கத்துல இருந்த மருத்துவமனையில சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு உடனே ஒரு குருதி வேணும்னு சொல்லிட்டு என்னை எப்படியே தேடு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து ரொம்ப அழுது முறையிட்டாங்க. உடனே அவருக்கான அந்த குருதியை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அதன் பிறகு இன்று வரைக்கும் அந்த குடும்பத்துல யார்

0: அந்த முதல் முறை பண்ணும்பொழுது எல்லாருக்குமே ஒரு வித தயக்கம் பயம் அந்த உடல் சோர்வுலாம் இருக்கும், அது எனக்கும் இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க அது ஒண்ணுமே கிடையாது. ஒரு நார்மலா நம்ம எப்படி ஒரு நாளை கடத்துறோமோ அது மாதிரிதான் எனக்கு இருக்கும். அதாவது குருதானம் பண்ணிட்டு நான் அலுவலகத்துக்கே போயிடுவேன், அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்க இப்போது எனது மகனும் வந்து என்னை பின்பற்றி தொடர்ந்து 15 முறையாக கொடுத்திருக்கிறார். அவரோட வயது வந்து 27.
1: ஓ சரி, இப்போ உங்களை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன, நீங்க அதை சொல்லவே இல்லையே. நீங்க
0: நான் வந்து ஒரு தனியார் துறையில ஒரு பொது மேலாளர், அதாவது ஜெனரல் மேலேஜர் சொல்லுவாங்க, டெக்னிக்கல் லைன்ல இருக்கேன். அது தவிர என்னோட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே மனைவி, ஒரு மகள், ஒரு மகள். இது வந்து ஒரு சிறு குறிப்பு. இதை தவிர பார்த்தீங்கன்னாக்க எனக்கு சிறு வயதுல இருந்தே சேகரிப்பு பழக்கம், அதாவது பணத்தாள், உலக பணத்தாள், உலக நாணயங்கள், உலக தபால் தலை, உலக தபால் முதல் உரை என்ற பாணியில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் எங்கிட்ட அந்த இதெல்லாம் இருக்கு. அதை வச்சு கூட ஒரு நிகழ்வு சொல்லலாம். கொரோனா காலம் ஒரு வாரத்துக்கு முந்தின காலகட்டத்தில் எனது மகனும் மகளும் படித்த பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு முழு நாள் ஒரு கண்காட்சி நடத்தினேன். அந்த கண்காட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னிடம் தோற்றுவித்தது. என்ன அப்படின்னாக்க அந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியரும் சரி, மற்ற ஆசிரியர்களும் சரி, பள்ளி குழந்தைகளும் சரி, அவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு தபால் துறையில இவ்வளவுலாம் இருக்குங்களா, இந்த மாதிரிலாம் சேகரிப்பு திட்டங்கள்லாம் இருக்குங்களா, இதனால இவ்வளவு இருக்குங்களான்றதெல்லாம் ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த மாணவமணிகளும் அந்த ஆசிரியர்களும் கேட்டாங்க. கிட்டத்தட்ட 59 ஆசிரியர்கள் பார்வையிட்டு சென்றார்கள். மாணவ செல்வங்கள் வந்து கண்டு கழிச்சாங்க. அவங்களுக்கு நான் வழிகாட்டியா இருக்கேன். அவங்க எப்படி சேகரிக்கணும், என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து கொண்டிருக்கிறேன். இது கேள்விப்பட்டு எங்க ஊர் தபால் தலை அலுவலகத்தில் என்னை 2 முறை அவங்களுடைய தபால் ஆபீஸ்லயே வந்து வச்சு ஒரு சின்ன கண்காட்சி ஏற்பாடு சொன்னாங்க. அது எனக்கு மிக பெருமையா இருந்தது. இதுல பாத்தீங்கன்னாக்க எனக்கு வந்து 3 வருடங்களுக்கு முன்னாடி 5 ரூபாய் தபால் தலை எனது உருவத்தில் வெளியிட்டு இருக்காங்க.
1: யார் வெளியிட்டு இருக்காங்க சார்?
0: நமது இந்திய அரசாங்கம்.
1: ஓ, ரொம்ப
0: மகிழ்ச்சி.
1: வந்தது சார் இந்த தபால் தலைகள் சேகரிக்கிறது, பணத்தாள்களை சேகரிக்கிறது, இது ஒரு பழக்கம்
0: தானே?
1: இன்ன வரைக்கும் நீங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் இது. இது வந்து ஆர்வம் குன்றாம ஒரு கன்சிஸ்டன்சியோட இன்று வரை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த வயசுல ஆரம்பிச்சீங்க?
0: இது வந்து என்னுடைய பள்ளிப்பருவம், அதாவது ஒரு 6வது வகுப்பு 7வது வகுப்பு இருக்கலாம். எனது தந்தையின் நண்பர்கள் வந்து ஒரு சில பேர் அப்பொழுதெல்லாம் வந்து சிலோனுக்கு போயிட்டு வருவாங்க, சிங்கப்பூர் போயிட்டு வருவாங்க, ஒரு சும்மா சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவாங்க. அந்த காலகட்டங்களில் வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிறு நாணயங்கள் மற்றும் இந்த பணத்தாள் அதனை அந்த நேரத்திலயே வந்து நான் சேகரிக்க ஆரம்பிச்சேன். அதை பத்தி அப்ப இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையின் நண்பர்கள்ட்ட அதை பத்தி கேட்டு விளக்கம் கேட்டு அதை ஒரு சிறு குறிப்பாக எனது நோட்புக்கெல்லாம் எழுதி வச்சிருந்தேன். ஆனா இப்போ வந்து அதனுடைய சிறப்புகள் நமக்கு கூகுள்ல தேடினாலும் நிறைய கிடைக்கிறது. அதை வச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமும் இருக்கு. இது என்ன அப்படின்னாக்க இந்த ஒரு தபால் தலை எதற்காக வெளியிட்டார்கள், இதனுடைய வரலாறு என்ன என்பதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக மட்டுமே இந்த சேகரிப்பு இப்பொழுது தெரிந்து நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த காலத்துல வந்து ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு, அந்த சிறு வயதில் ஒரு மாதிரி ரசிக்கும் தன்மையில அந்த நேரத்துல இருக்கக்கூடிய வயதுக்கு ஏற்ற ஒரு அறிவுக்கு எனக்கு இருந்தது. அதற்கப்போ போக போக போக அது முழுமையாக ஆராய்ச்சி செய்யற மாதிரி உள்ள போயிட்டு இந்த மாதிரி நிறைய
1: ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு உந்துதலா ஒரு உதவியா ஒரு ஆள் இருந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா இது கலெக்ட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அப்படியாக இருந்தவங்க யாரு?
0: இதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் வந்து ஒரு வழிகாட்டியாக இல்லை. ஆனா தந்தையின் நண்பர்கள், அதன் பிறகு எனது நண்பர்கள், அப்புறம் நான் ஒரு சில அலுவலகத்தில் பணிபுரியும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எனது தலைமை அதிகாரிகள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து என்னோட இந்த சேகரிப்பை பார்த்து அவர்கள் வெளிநாடுகள் செல்லும் பொழுது அவர்கள் எனக்காகவே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில இது. அது இன்ன வரைக்கும் எந்த நண்பரும் வந்து அதற்கு ஈடாக எனக்கு பணம் கொடு என்று கேட்டதில்லை. அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி டைரியில யார் யார் எதை கொடுத்தாங்க, எந்த காலகட்டத்துல கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இதை தவிர வந்து எனது வாழ்க்கையில் நான் ஒரு மராத்தான் தடகள வீரர். 2 கிலோமீட்டர் முதல் 24 கிலோமீட்டர் வரை அனைத்து வகைகளிலும் நான் ஓடியிருக்கிறேன், நடந்திருக்கிறேன் அந்த மாதிரி. அது தவிர வந்து கதை, கட்டுரை, அந்த எழுத்து உலகத்தில்

0: கொஞ்சம் பெயர் பெற்றவன் இப்படின்ட்டு ஒரு சில எனக்கு சிறப்புகள் உண்டு.
1: நிறைய நீண்ட விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட பேச வேண்டியது. உங்களை சந்தித்ததுல மகிழ்ச்சி. நேரம் கருதி நான் இந்த உரையாடலை நிறைவு செய்யறேன். உங்களுக்கு விருப்பமான பாடல் ஏதாவது இருக்கா?
0: எஸ்பிபி பாலசுப்ரமணியா அவர்களின் குரலில் அவர் இசையமைத்த பாடல்.

0: இந்த பாடல் மிக மிக அருமையானது ஒரு பாடல் எனக்கு.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க ஒரு ஏரியா கூட விடலன்னு நினைக்கிறேன், எல்லா துறையிலும் பரிமளிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க.
0: ஆமா, ஒரு ஒரு
1: வாழ்த்துக்கள்.
0: ஒரு ஏரியா நீங்க சொன்ன மாதிரி நடனம் மட்டும் எனக்கு வரவில்லை, பாக்கி ராஜாவை விட ரொம்ப மோசமாக நான் ஆடுவேன். அது ஒன்று மட்டும் சொல்லணும்.
1: சரி, மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது.
0: நன்றிமா.
1: மீண்டும் ஒரு முழுநீள உரையாடலுக்கு உங்களை சந்திப்பேன். இப்பொழுது
0: நன்றிமா
1: விடைபெறுகிறேன். நன்றி.
0: நன்றிமா, மிக்க நன்றி.

0: கொலைகள். நினைவலைகள் நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை மறக்காம எழுதி அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார்.

0: கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 நாள் பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபான்ஜ் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்சி பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுள்ளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும் தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும், பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரி பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்பு சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வு தொடர்பான இரண்டு வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
1: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ₹15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு ₹3,000 வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது, அதனால வேற கம்பெனி போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்க முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொரோக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கிடையான சான் பிரான்சிஸ்கோவில் காலை 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25 20:00.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு விபத்துகளால் தலையில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேரா.

0: ஆசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
1: வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு விபத்தினால ஏற்பட்ட தலைக்காயங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். குழந்தைகளுக்கு தலைக்காயம் எதனால ஏற்படுது அப்படின்னா, காமனா எதனால இருக்கும் அப்படின்னா, ஃபால் ஃப்ரம் ஹைட்னு சொல்லுவாங்க. அவங்க படியில இருந்து தவறி விழுந்துருவாங்க, இல்ல கட்டில தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு தவறி விழுந்துருவாங்க, இல்ல விளையாடிட்டு இருப்பாங்க பார்க்ல திடீர்னு ஹைட்ல இருந்து விழுந்துருவாங்க. சோ இந்த விழுறது ரொம்ப காமன் குழந்தைங்களுக்கு. அதை தாண்டி நார்மலா ஆக்சிடென்ட்லயும் குழந்தைங்க கார்ல இருக்கும்போது அவங்களுக்கும் அடிபடலாம். இப்ப இந்த டொமஸ்டிக் ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு தலைப்பகுதிங்கிறது உடல் பகுதியோட ரொம்ப அதிகமானது. நார்மலாவே அவங்க கீழே விழுந்தாங்க அப்படின்னா தலையில அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப ஒரு குழந்தைக்கு தலையில அடிபட்டுருச்சு, ஒரு கட்டில இருந்து விழுகிறாங்க தூங்குற குழந்தை, இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணணும்? இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்ட்ரெஸிங் சுச்சுவேஷன், என்ன பண்றதுன்னு தெரியாது, ஒரு பேனிக் இருக்கும், பயப்பட ஆரம்பிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை எழுந்தப்பறம் அழுதுட்டா அப்படின்னா ஓகே குழந்தை சரியா அடிச்சு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ரீஅஷூரன்ஸும் சில ஃபேமிலிஸ்ல இருக்கும். இந்தியாவில இந்த குழந்தைகள் அடிபடுறதுங்கிறது ரொம்ப காமனா இருக்கு. ஒன்னு பிரிவென்டிவ் மெஷர்ஸ், இதெல்லாம் எப்படி கம்மி பண்றது அப்படிங்கிறது ஒரு வழி. பெட்ல என்ன சைட் ரெயிலிங்ஸ் இருக்கலாம், படியில நடக்கும்போது சூப்பர்விஷனுக்கு யாராவது பேரண்ட் ஆர் கார்டியன் இருக்கலாம், குழந்தைங்க கூட மானிட்டர் பண்றது, அவங்க சேஃப் ஸ்பேஸ்ல விளையாட விடுறது ரொம்ப முக்கியம். இன் கேஸ் நடந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேஞ்சர் சைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு இதை அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னா இமீடியட்டா பக்கத்துல இருக்க அவசர சிகிச்சை பிரிவுக்கு அவங்களை கூட்டு போகலாம். மருத்துவர் அவர் அசஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் சொல்லுவாரு. இல்ல நம்ம அசஸ் பண்ண முடியும் கான்சியஸா இருக்காங்க அப்படின்னா, என்னென்னலாம் டேஞ்சர் சைன்ஸ் எதெல்லாம் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னா, குழந்தை நினைவு சரியா இல்ல, எப்பயுமே இருக்கிறத விட நார்மலா பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப எக்ஸஸா ஆக்டிவா இருக்காங்க, இல்ல ரொம்ப ட்ரௌசியா இருக்காங்க, அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்க, நினைவு கம்மியா இருக்கு, சோர்வா இருக்காங்க, இந்த மாதிரி ஆல்டர்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்குன்னா டெஃபினட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். இல்லைன்னா விழுந்தப்பறம் குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் இல்ல வலிப்பு ஏதாவது ஏற்படுச்சுன்னா டெஃபினட்டா கூட்டு போகணும். இன்னொன்று, குழந்தைங்க வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு முறை ரெண்டு முறை தலைக்கு அடிபட்டப்பறம் வாந்தி எடுக்கிறாங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அதை தாண்டி நீங்க தலையை தொட்டு பாத்தீங்க அப்படின்னா தலையில ஒரு பெரிய வீக்கம் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். வேற என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கலாம் அப்படின்னா, கண்ணை சுத்தி சம்டைம்ஸ் கருவளைய மாதிரி டெவலப் ஆகலாம், மூக்கலையோ காதலையோ நீர் மாதிரியான திரவங்கள் வரலாம், இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் குழந்தை ரொம்ப எக்ஸசிவ் டயர்டா இருக்கா, சோர்வா படுத்தே இருக்கா அப்படின்னா கூட டெஃபினட்டா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல சைல்ட ரிசீவ் பண்ணப்புறம் முதல்ல குழந்தை எப்படி இருக்காங்க அப்படிங்கறத அசஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தலையை தவிர வேற ஏதாவது அடிபட்டிருக்கா, அவங்க வைட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே தலையில தான் இருக்கும், பட் குழந்தைக்கு நெஞ்சிலேயோ வயிற்று பகுதியிலேயோ அடிபட்டிருக்கலாம், உள்ள ரத்த கசிவு இருக்கலாம். ஸோ இது எதுவுமே நமக்கு தெரியாது பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து தலையை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ ஓவராலா குழந்தைய அசஸ் பண்ணிட்டு என்னென்ன இன்ஜுரிஸ் இருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. மற்ற இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லை, இப்போ தலையில தான் அடிபட்டிருக்கு அப்படின்னா, ரெண்டாவது குழந்தைங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, இவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு. இந்த முடிவை யார் எடுக்க போறா அப்படின்னா, அவசர சிகிச்சை மருத்துவர், நியூரோ சர்ஜன், இந்த பேரண்ட், இந்த மூணு பேரும் ஒரு கம்பைன் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் எடுக்க போறோம். இதுல கிளியர் கட்டா சில இண்டிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா சிடி ஸ்கேன் பண்ணணும். நினைவு கம்மியா இருக்கு, வாந்தி எடுத்துட்டே இருக்காங்க, நார்மலா பிஹேவ் பண்றாங்க, ரொம்ப சிக்னிபிகன் ஹைட்ல இருந்து வந்திருக்காங்க, இல்ல வண்டியில போகும்போது எஜெக்ட் ஆகி பறந்து போய்க்கிறவங்க, இந்த மெக்கானிசம் ஆஃப் இன்ஜுரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது டெஃபினட்டா வந்து சிடி ஸ்கேன் பண்றது அவசியம். சிடி ஸ்கேன் பண்ணிட்டு அதுல ரத்த கசிவோ அடியோ பட்டிருக்கு அப்படின்னா அது சர்ஜரி பண்ணணுமா இல்ல மருந்துகள் கொடுக்கணுமா அப்படிங்கறத ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் முடிவு பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்சர்வேஷன் வச்சிருப்பாங்க, அட்மிஷன் பண்ணிட்டு தென் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க ரெக்கவர் ஆனதுக்கப்புறம். சில குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்டர்கிட்ட போன அப்புறம் பார்ப்பாங்க இந்த ரெட் ஃபிளாக் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சிடி பண்ணிடுங்க சிடி பண்ணிடுங்கிறது காமனா. இது என்ன உள்ள ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். மல்டிபிள் ஸ்கோர்ஸ் இருக்கு, அப்ஜெக்டிவா டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த குழந்தைக்கு வேணும்னா மட்டும்தான் சிடி ஸ்கேன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாம சிடி ஸ்கேன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால பேரண்ட்ஸும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணா பண்ணிய போது எல்லா குழந்தைங்களுக்கும் அன்னசரி சிடி ஸ்கேன் பண்ண தேவையில்லை. இப்போ சிடி ஸ்கேன் பண்ண வேணாம் முடிவு பண்ணா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா, இல்ல அந்த குழந்தைகளுக்கும் 12-24 மணி நேரம் அப்சர்வேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஹாஸ்பிட்டலே அப்சர்வ் பண்றதும் பெட்டர், சில பேர் நான் வீட்டில் அப்சர்வ் பண்ணு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட், எஸ்பெஷலி குழந்தை கம்ப்ளீட்டா நார்மலா இல்லாதப்போ. அப்ப இது என்ன பண்ணுவாங்க, எவ்ரி 2 hours வந்து குழந்தையோட சென்சோரியம் தூங்கிட்டு இருந்தா கூட அசஸ் பண்ணி பாக்குறது, கண்களை செக் பண்றது, வைட்டல்ஸ் மானிட்டர் பண்றதுன்னு பாப்பாங்க. இந்த அப்சர்வேஷன் பீரியட்ல ஏதாவது டிட்ரியேஷன் இருக்குன்னா இமீடியா சிடி பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி கேர் பண்ணப்படும். இல்ல குழந்தை நார்மலா இருக்காங்க, கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாங்க 12-24 hours, குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சோ நம்ம அஸ் அ பேரண்டா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குழந்தை மேலிருந்து அடிபட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல பதட்டம் ஆகக்கூடாது. அப்நார்மல் ரெட் ஃபிளாக் சைன்ஸ் ஏதாவது இருக்கா, நினைவு கம்மியா இருக்கா, வாந்தி ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா இமீடியட்டா பக்கத்துல இருக்க அவசர சிகிச்சை பிரிவுக்கு அவங்களை கொண்டு போகணும். டாக்டர் அவங்க அசஸ் பண்ணிட்டு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சிடி ஸ்கேன் தேவையில்லை, தேவையானவர்கள் சிடி ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க ரெக்கமெண்டட் அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
0: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு விபத்துகளால் தலையில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: நந்திவர்மன் காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா?

0: கல்வெட்டில் இருக்குது. நந்தி கலம்பகத்தினால் புகழ் பெற்றவன் மூன்றாம் நந்திவர்மன். அவன் ஆண்ட இடம் தெள்ளாறு, தெள்ளாறு எறிந்த நந்திவர்மன் அப்படின்னு அவனை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த ஊரில் ஒரு தேர்தல் நடந்தது, ஊராட்சி தேர்தல். அந்த தேர்தலில் அந்த ஊருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெண்மணி. அந்த பொண்ணுக்கு பெருங்கருணை அப்படின்னு பேர். அந்த பொண்ணு தான் ஊராட்சி மன்ற தலைவி. ஒரு நாள் சாயந்தரம் அந்த ஊரில் சில பெண்கள் வந்து குளத்துக்கு போய் குடிநீர் மூண்டு எடுத்துக்கிட்டு குடத்தை இழுப்பில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு ஆள் குடிச்சுட்டு அவங்கக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பெண்களை பற்றி அவதூறான வார்த்தைகளை பேசியிருக்கான். உடனே அந்த பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவிக்கிட்ட போய் இதை பற்றி புகார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தலைவி, அதுதான் அந்த பெருங்கருணை, உடனே வம்பு பண்ண அந்த ஆசாமி யாருன்னு விசாரித்து பார்த்தாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, தன்னோட கணவன் தானுங்கிறது புரிஞ்சுது. தவறு பண்ணினது தன்னுடைய கணவன், அதனால் நீதி தவற முடியுமா? மறுநாள் ஊர் கூட்டம் நடந்தது. கிராம மன்றத்தில் அந்த குற்றவாளி விசாரிக்கப்படுறான். விசாரிக்கிறது மனைவி, பதில் சொல்கிறது கணவன். இருந்தாலும் தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்த ஊரில் உள்ள திருமூலட்டானேஸ்வரர் கோவிலுக்கு சில பசுக்களை தானமாக கொடுக்கணும், இன்னும் சில பொருள்களையும் தானமாக கொடுக்கணும். ஒரு மண்டலம் வரைக்கும், அதாவது 48 நாள் வரைக்கும் தினமும் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போய் அந்த முன்புறத்தை சுத்தப்படுத்தணும், மெழுகணும், பூமாலை கட்டணும், அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும். இதுதான் தீர்ப்பு. ஊர் கூட்டம் கலைஞ்சிது. மறுநாள் காலை பொழுது விடியறதுக்கு முன்னாடி அந்த கோயில் பக்கம் என்ன நடந்துக்கிட்டு இருந்தது தெரியுமா? தீர்ப்பு வழங்கின அந்த கிராமத்து தலைவி பெருங்கருணை அம்மையாரே கோயிலுக்கு முன்பக்கம் மெழுகி சுத்தப்படுத்தி பூமாலை கட்டி அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தினமும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊர் ஜனங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து தான். சில பேர் நேரிலேயே கேட்டுவிட்டாங்க, ஏம்மா தண்டனை அடைஞ்சது உன்னோட கணவன், அவன் செய்ய வேண்டிய வேலையை தீர்ப்பு வழங்கின நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லியிருக்கிறாங்க, குற்றம் பண்ணினவருக்கு குற்றத்துக்கு உரிய தண்டனையை கொடுத்தேன், இது ஊருக்கு தலைவிங்கிற முறையில் அதை செஞ்சேன். இப்போ மனைவிங்கிற முறையில் அவருடைய துன்பத்தில் பங்கேற்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அந்த கடமையை தான் இப்போ நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. தன்னுடைய கணவனே ஆனாலும் குடிமயக்கத்தில் ஊர் பெண்களை துன்புறுத்தினத்துக்காக உரிய தண்டனையை கொடுத்த செயலுக்காக அந்த பெருங்கருணை அம்மையாரை வந்து அந்த ஊர் மக்கள் குடிக்குறை துடைத்த நாச்சியார் அப்படின்னு கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போவும் இருக்குது அந்த கல்வெட்டு. ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி சில பேர் உண்டு. இந்த காலத்து இல்லை தலைவி ஒருத்தவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தோம், என்னுடைய கணவன் என்ன தப்பு பண்ணாலும் உடனே தண்டனை கொடுத்துருவேன், கொடுத்ததுக்கப்புறம் அந்த தண்டனையை அனுபவிக்க போகிறவர் என் கணவர் ஆச்சே அப்படின்னு நினச்சி கவலைப்படுவேன்னாங்க. என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அவர் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு வேளை சாப்பாடு கிடையாது, அவ்வளவுதான். இப்போ கூட அந்த தண்டனை தான் கொடுத்துட்டு வர்றேன், அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இதுக்காகவா இவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாப்பிட்டு என்னையோட 25 நாள் ஆகுதுங்க, அதுதான் கவலையாக இருக்குது அப்படின்னாங்க.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் மாம்பழ நகரம் என்று அழைக்கக்கூடிய சேலம் மாநகரை சுற்றி நகர்வுலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். எஃகு நகரம் மற்றும் மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படும் சேலம் காஞ்சனமலை, நாகமலை உள்ளிட்ட மலைகளால் சூழப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. வரலாற்று சிறப்புமிக்க இவ்வூர் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட

முதல் மாவட்டம் என கூறப்படுது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிக்கு அடுத்த ஐந்தாவது பெருநகரம் சேலம். இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

சித் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மாஞ்சி குரல்களில் ஒலித்த பாடலின் படம் டிராகன். சைலம் என்ற சொல்லிற்கு மலைகளால் சூழ்ந்த வாழிடம் என்பது பொருள். சைலம் என்பது திரிந்து சேலம் என ஆனது என்பர். ஏத்தாப்பூர் செப்பேட்டில் சாலிய சேரமண்டலம் என குறிப்பிடப்பட்டிருக்கு. சேரளம் என்ற பெயரே காலப்போக்கில் திரிந்து சேலம் எனவும் வழங்கியதாக சொல்லப்படுது. மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

ஷான் ரோல்டன் கல்யாணி நாயர் குரல்களில் ஒலித்தது குட் நைட் பட பாடல். கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு. ஸ்டைஃபன்ரி ட்ரெயினி பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வித்தகுதி +2 ITI, வயது வரம்பு 18 முதல் 24 வரை, தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்ப கட்டணம் ₹100, SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL careers.co.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி ஆகும். கிழக்கு எல்லையில் அமைந்துள்ள சேலம் ஒரு வணிக நடுவம் அப்படின்னு சொல்லலாம். சேலம் மல்கோவா வகை மாம்பழத்திற்கு பெயர் பெற்ற இடம். இதனால் இதனை மாங்கனி நகரம் என்றும் அழைப்பாங்க. சேர்வராயன் மலைத்தொடரில் உற்பத்தியாகும் திருமணி முத்தாறு நகரின் நடுவே செல்கிறது. நாமமலை, ஊத்துமலை, கஞ்சமலை, சாமியார் குன்று ஆகியவை சேலத்தை சுற்றியுள்ள சில மலைகள். இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

யுவன் சங்கர் ராஜா குரலில் ஒலித்த பாடலின் படம் லவ் டுடே. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலி இடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹெச்ஆர் உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேடு 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வித்தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி. வயது வரம்பு 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். இணையதள முகவரி npcil.nic.in. சேலம் பல்வேறு கனிம வளங்கள் நிறைந்த இடம். இரும்பு தாதுவை பயன்படுத்தி நடைபெறும் இரும்பாலை ஒரே உருக்கு ஆலை ஆகும். அதிக அளவில் வெள்ளி ஆபரணங்கள் செய்யும் தொழில். நூற்பாலை, ஜவ்வரிசி ஆலை, கோழிப்பண்ணை ஆகியவை அதிக அளவில் உள்ளதாக சொல்லப்படுது. இங்குள்ள லீ பஜார் மஞ்சள், கடலை, தேங்காய், அரிசி போன்ற வேளாண்மை சார்ந்த சந்தைக்கு பெயர் பெற்றது. மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

0: பூடி, நான் வரேன்.
1: திரும்பி வர

0: மொத மாசம் சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு

சேலம் மாவட்டத்தின் பெரும்பகுதி செம்மண், களிமண் மற்றும் கரிசல் மண் வகையை சேர்ந்தது. காவிரியும் வெள்ளாறும் வசிட்ட நதியும் குறிஞ்சித்திணையை சேர்ந்தது. நெல், பருப்பு வகைகள்,

பருத்தி, மரவள்ளி கிழங்கு, கரும்பு, நிலக்கடலை, மாம்பழம், ரோஜா, மல்லிகை இவை அனைத்தும் இங்கு உற்பத்தி செய்யப்படுவதாக சொல்லப்படுது. என்ன நேர்களே, சேலம் மாநகரை சுற்றிய நகர்விழா பிடித்ததா? மற்றும் ஒரு நகர்விழாவில் சந்திப்போம்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்சி ஆகிய பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோவில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொடக்கி வைப்பதுடன் அக்கோவில் பகுதியில் மேற்கு மகாராஷ்டிரா கோவில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் ஆய்வு செய்ய உள்ளார். காசநோய் இல்லாத இந்தியா என்ற இயக்கத்தின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யவும், காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடவும் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா நேற்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன்

0: பிரதேசங்களின் பிரதிநிதிகளுடன் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தினார். கூட்டத்தில் காசநோயால் ஏற்படும் உயிரிழப்புகள் கணிசமாக குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் பிரிக்ஸ் நாடுகளுடனான தனது வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டு தொடர்புகளை விரிவுபடுத்தி வருகிறது. 2025-26 நிதியாண்டில் பிரிக்ஸ் அமைப்பின் அங்கம் வகிக்கும் மற்றும் அதன் கூட்டு நாடுகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஏற்றுமதி 5.36 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி சந்தை செயல்திறனை மேம்படுத்துதல், இணக்க தேவைகளை எளிதாக்குதல் மற்றும் நிதித்துறை முழுவதும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட தொடர் சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நேற்று மும்பையில் நடைபெற்ற அதன் 214வது கூட்டத்தில் இறந்த முதலீட்டாளர்களின் பெயரில் உள்ள சட்டப்பூர்வ வாரிசுகள் மற்றும் உரிமை கோருபவர்களுக்கான பத்திரங்களை மாற்றுவதை செபி வாரியம் எளிதாக்கியுள்ளது. மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டால்தான் புதுச்சேரியில் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் 2047-க்குள் நம் நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:16. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நலம் தரும் நவதானியம் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? நவதானியம் என்பன கோதுமை, நெல், துவரை, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, மொச்சை, எள், உளுந்து, கொள்ளு இவையெல்லாம் சொல்லப்படுது. நவதானியம் என்பது 9 தானியங்கள் என்று பொருள்படும். இவை 9ம் நம் உணவு பண்டங்களில் பெரும்பான்மையாக உபயோகப்படுத்தப்படும் முக்கிய பொருட்களாக சொல்லப்படுது. மனிதர்களின் முதன்மை உணவுகளில் ஒன்றான கோதுமை புல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பழங்கால தானியமாகும். இது கார்போஹைட்ரேட் மற்றும் புரதத்தின் முக்கிய ஆதாரமாக உள்ளது. உலக அளவில் 20% அதிகமான தினசரி கலோரி தேவையை பூர்த்தி செய்கிறது. ரொட்டி கோதுமை, டூரம் கோதுமை, எம்மர் கோதுமை அப்படின்னு இதனுடைய வகைகளாக சொல்லப்படுது. அடுத்து உணவு பயிர்களில் ஒன்றான நெல் புல் குடும்பத்தை சேர்ந்த ஒரைசா சட்டைவா தாவரவியல் பெயரை அடிப்படையாக கொண்டது. இது உலக மக்கள் தொகையில் 50%க்கும் மேற்பட்டவர்களின் முதன்மை உணவாகவும் பல கலாச்சாரங்களின் முக்கிய அங்கமாகவும் திகழுது. நாற்று நடுதல், நேரடி விதைப்பு, பாசன மேலாண்மை இவை மூலமாக பயிரிடப்படுது. இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

அனிருத் ரவிச்சந்தர் குரலில் ஒழித்த பாடலின் படம் ரெமோ. நவதானியங்களில் ஒன்றான துவரை என்பது ஃபெபேசிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பயிர் வகை தாவரம். சமையலில் தவிர்க்க முடியாத துவரம் பருப்பாக இது மாற்றப்படுது. துவரை அதிக வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்டது. சிறப்பு அம்சமாக துவரையின் வகைகள் பருவம், மகசூல், வளர்ச்சி இவற்றை சொல்லுவாங்க. 1.2 முதல் 3 மீட்டர் வரை உயரமாக வளரக்கூடியது இது. அடுத்ததாக பாசிப்பயிறு எனும் பச்சை பயிறு என்பது புரதம், நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த ஆரோக்கியமான பருப்பு வகையாகும். இது உடலுக்கு குளிர்ச்சியையும் எளிதில் செரிமானமாகும் தன்மையையும் தருவதால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் உகந்த உணவாகும். புரதம், வைட்டமின் பி, இரும்பு சத்து, கலோரிகள் நிறைந்தது. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

சூரரை போற்று படத்திற்காக ஒலித்த குரல் தி. அடுத்ததா கொண்டைக்கடலை என்பது புரதம், நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய விட்டமின்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான பருப்பு வகை. உலக அளவில் கொண்டைக்கடலை உற்பத்தியில் இந்தியாவே முதலிடத்தில் உள்ளது. வெள்ளை கருப்பு கொண்டைக்கடலை என இரண்டு வகை உண்டு. செரிமானத்தை மேம்படுத்தி உடல் எடையை சீராக வைத்திருக்க இது உதவுது. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் 8:30 மணிக்கு.

ஒலித்த பாடலின் படம் இருமுகன் தகவல் தளம் தொடர்ந்து 8:30 கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

புரதம், நார்ச்சத்து மற்றும் இரும்புச்சத்து நிறைந்த ஒரு பாரம்பரியமான பயிர் வகை தாவரமாகும். இது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருவதோடு உடல் எடையை குறைக்கவும் நரம்பு தளர்ச்சியை கட்டுப்படுத்தவும் பெரிதும் உதவுது. மொச்சையை குழம்பு, பொரியல் என பல வகைகளில் சமைத்து உண்ணலாம். மக்கள் பயன்படுத்தும் மிக பழமையான எண்ணெய் வித்துக்களில் எள் முதன்மையானது. இதிலுள்ள அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்களால் இது சூப்பர் ஃபுட் என்று அழைக்கப்படுது. எள்ளில் வெள்ளை, கருப்பு மற்றும் சிவப்பு என மூன்று வகைகள் இருக்குது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க இது உதவுது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

0: உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில் ஒலித்த பாடலின் படம் தம்பி.
1: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கின. அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுது.

0: கட்டணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: RBI சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
2: அடுத்ததா உளுந்து. இது தெற்காசியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு முக்கியமான பயிர் வகை தாவரமாகும். இதில் அதிக அளவிலான புரதம், இரும்பு சத்து, நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. பாரம்பரியமாக இதனை இட்லி, தோசை மற்றும் உளுத்தங்களி செய்து பயன்படுத்துகிறாங்க. முழு உளுந்து, கருப்பு நிற உளுந்து அதிக சத்துக்கள் நிறைந்தது. வெள்ளை உளுந்து தோல் நீக்கப்பட்டது என பயன்படுத்தப்படுது. எலும்பு மற்றும் தசை வலிமையை இது உடையதாக ஆக்குவதற்கு பயன்படுது. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

சுப்பிரமணியபுரம் படத்திற்காக ஒலித்த குரல்கள் பெல்லிராஜ், தீபா மிரியம். நவதானியங்களில் ஒன்பதாவதாக கொள்ளு என்பது அதிக புரதம், இரும்பு சத்து மற்றும் குறைந்த கொழுப்பு சத்து நிறைந்த ஒரு பாரம்பரியமான பயிறு வகை ஆகும். கெட்ட கொழுப்பை கரைப்பதிலும் உடல் எடையை குறைப்பதிலும் இது முதன்மையானதுன்னு சொல்லலாம். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்ற பழமொழியும் சொல்லப்படுது. என்ன நேர்களே, நலம் தரும் நவதானியம் பற்றிய சில தகவல்களை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம்.

தேவன் மஞ்சரி குரல்களில் ஒலித்தது தலைநகரம் படப்பாடல். இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தில் பல்வேறு நோய்களும் நம்மோடு சேர்ந்தே வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளாமல் நம்மால் இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது. அதற்கு பல நீண்ட காலமாகவே நம் இந்தியர்கள் பின்பற்றி வரும் முக்கியமான பயிற்சி தான் இந்த யோகா. நம் உடல் மனம் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் யோகாவை சர்வதேச நிகழ்வாக கொண்டாடி மகிழ்கின்றோம். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி. புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை முறை நோய்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இப்போ இறப்பு விகிதமே வந்து வாழ்க்கை முறை சரியில்லாத வர வியாதிகள்னால தான் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து யோகா மூலம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாங்கிற விஷயம் மெடிடேஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஆசன பயிற்சி, பிராணாயம் பயிற்சி, ரிலாக்ஸேஷன் ஒன்று கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கோர்வாக செய்யும்போது உங்களுடைய மனசும் உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும். ரெண்டாவது, யோகா பண்ணும்போது நம்ம உணவும் சொல்லுவோம், உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் காலை உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். மதிய உணவுன்னு எடுத்துட்டிங்கன்னா 1 மணிக்கு சாப்பிட்ணும். நைட்டு ராத்திரி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 சாப்பிட்ணும். நைட்டு தூங்க போகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தூங்க போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். அந்த வாழ்க்கை முறை சரியில்லாதனால தான் இந்த பிரச்சனையே வருது. நீங்கள் ஒரு நைட் ஷிஃப்ட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணவை கையில் எடுத்துகிட்டு போயோ அந்த நேரத்துக்கு அந்த சாப்பிட்ணும். நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக விஷயம். நம்ம எப்போ அந்த உணவு சீரான அளவில் நல்ல ஒரு சமச்சீரான உணவாக எடுத்துக்கிட்டோம்னாலே உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் தான் யோகாவில். கைகளை மடக்கிறது, கால்களை மடக்கிறது, சின்ன சின்ன ஆசனங்கள் வந்து ப்ரீத்திங் பேட்டர்ன், அதாவது மூச்சு இழுத்து கையை தூக்குறது, மூச்சு இழுத்து காலை தூக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உடம்புல கிடைக்கும். ஸோ அப்போ உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வோடு இருக்கும். உங்களுக்கு காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தம் டைமில் நீங்கள் யோகா பண்ணுறதுங்கிறது ரொம்ப உத்தமமான டைம். ஏன் காலையில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காலையில் தான் ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இருக்கும். ஒரு யோகாசனம் பண்ணும்போது நம்ம இழுக்கும்போது நிறைய ஆக்சிஜன் உள்ளார போகும் இல்லைங்களா. ஸோ நம்ம சாதாரணமாக இருக்கும்போது அவ்வளோ மூச்சு வந்து நம்மளால் இழுக்க முடியாது. ஒரு யோகாசன பயிற்சிங்க பண்ணும்போது மூச்சை இழுத்து காலை தூக்குங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு காலை தூக்குறோமோ அது வரைக்கும் நம்ம மூச்சு இழுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அதிகமான மூச்சு உள்வாங்கும் போது நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ இதனால் அவங்க உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை முறை பிரச்சனையினால் என்ன ஆகுதுன்னா தூக்கமின்மை இப்போ அதிகமாக வருது. தூக்கமின்மைக்கு மெயினான பிரச்சனை உங்களுக்கு மனசு வந்து சாந்தமாக இல்லாத நிலைமை. ஸோ அந்த மனசை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கன்னா யோகாசனத்தில் மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மெடிடேஷன் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கண்ணை மூடி ஒரு விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் உட்காந்திங்கனாலே போதும். ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட்டு வெளிச்சம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரணமான விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் கண்ணை மூடி உட்காரும்போது இனிஷியலாக 1000 சிந்தனைகள் உங்களுக்குள்ளார வரும், சத்தங்கள்லாம் கேட்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் கண்ணை மூடி அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரீத்திங்கை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ மெடிடேஷன்னா என்ன, இதை எதை பற்றி நினைக்கிறது அப்படிங்கிற உணர்வே தேவையில்லை. இது எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி தான். உங்களுடைய மூச்சு பயிற்சி பண்ணுவோம்ல, மூச்சை எப்படி உள்ளார இழுக்கிறோம், எப்படி வெளியில் விடுறோன்னு பண்ணுறோம்ல, அதே தான் மெடிடேஷனில். கண்ணை மூடி நீங்கள் பொறுமையாக அதை கவனிக்கணும். நேராக நிமிந்து உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு வெளிச்சத்தில் ஸ்லோவாக நிறைய மூச்சை உள்ளார இழுக்கிறோம், நிறைய மூச்சை வெளியில் வரும், அதை கவனிக்கலாம். அப்படி இல்லையா, மூச்சு உள்ளார இழுக்கும் போது சில்லுன்னு காற்று உள்ளார போகுது, வெளியில் விடும்போது சூடான காற்று வெளியில் வருது. ஸோ அதையும் கவனிக்கலாம். ஸோ இதன் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாளடைவில் மனசு வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்போ மனசு கண்ட்ரோலுக்கு வந்துடுதோ நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயம் நம்ம நினைக்கிறோமோ அதை நம்மளால் தடையில்லாமல் செய்ய முடியும். ஒரு ஆசிலேஷன் மைண்டே நமக்கு இருக்காது, ஒரு கிளியர் தாட் கிடைக்கும். ஸோ அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா யோகா பயிற்சியில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது, தூங்க போகிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் பார்க்குறத நிப்பாட்டிடணும். ஸோ எப்போ நீங்கள் அந்த மாதிரி சும்மா படுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது

பக்கத்தில் சத்தத்தை கவனிக்கிறது. ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய உடம்பு மனசும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்கலாம். மெயினாக நம்ம நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்தால் அது படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகளில் நிறைய மாற்றம் இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிடலாம். ஸோ யோக பயிற்சிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு தேவையான விஷயமா இருக்குது. இப்போ இந்த வருஷம்னு பார்த்தீங்கனாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்லேருந்து ஒரு வாரம் கின்னஸ் ரெக்கார்டுக்காக எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணுங்கிறதுனால ஆன்லைன் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அனைவரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, யோக பயிற்சிங்கிறது வெளிப்புற ஆர்கன் மட்டும், உறுப்புகள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உள் உறுப்புகளுக்கும் தேவையான பயிற்சி இதில் கிடைக்கிது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், கிரியா பயிற்சின்னு இருக்குது. அந்த கிரியாங்கிறது வந்து மூக்கை சுத்தப்படுத்துறதுக்கு, கண்ணு சுத்தப்படுத்துறதுக்கு, குடல் சுத்தப்படுத்துறதுக்கு, அந்த மலக்குடல் சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி எல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உடம்பில் உள்ள கழிவு வந்து வெளியேறும். எப்போ உடம்பில் உள்ள கழிவு வெளியேறதுனாலே நம்ம மனிதன் வந்து நல்லா இயல்பாக இயங்கக்கூட தன்மை கிடைக்கும். உங்களுக்கு இந்த கிரியா பயிற்சிங்கிறது நார்மலாக விடிய காலம்பர பண்ண விதம் வெறும் வயிற்றுல பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியல, எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா ஒரு முறையான ஆசிரியர்கள்ட்டையோ இல்லை யோகா பயிற்றுனர்கிட்ட போயோ நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஸோ ஒரு கழிவுங்கிறது ஏன் உடம்புக்கு வருது? நம்ம வந்து வெளி சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, மீந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால தான் அந்த கழிவு தன்மைங்கிறது வருது. நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எப்போ சாப்பிட்ற சாப்பாடு தேவையான அளவுக்கு உடம்பு பயன்படுத்திக்கலையோ அது கழிவாக மாறுறதுக்கான தன்மை இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு அரை வயிறு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கால் வயிறு தண்ணி குடிக்கணும், ஒரு கால் வயிறு சும்மாவே விடணும். அப்போது நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன சாப்பிட்ணுங்கிறது முக்கியம். அதுவும் ஒரு சீரான சாப்பாடாக இருக்கணும். இந்த கால் வயிறு காலியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலிங்காகவே இருக்காது. உங்களுக்கு எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வயிறு இருந்ததோ அதே மாதிரி தான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமான தலைவலியிலேருந்து ஜுரம்லேருந்து எதுவுமே வராது. ஸோ இந்த வாழ்க்கை முறை தான் அரசும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேலாம் வந்து உங்களுக்கு வந்து வருஷம் அது கண்டக்ட் பண்ணுறதுக்கான பர்பஸும் அதுதான். எல்லாரோடைய வாழ்க்கை முறையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யோகா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த யோக பயிற்சிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேலேருந்து 60-70 வயசு வரைக்கும் பண்ணலாம். இந்த வயதினர் பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஏன் 5 வயசுக்கு மேலே சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறதே கேட்கும். ஸோ அப்போ அந்த வயசுலேருந்து வயசானவங்க 70, 80, 90 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யலாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடினமான பயிற்சிகள் செய்ய முடியாது, ஒரு ஓடுறதோ அப்புறம் ஸ்பீட் வாக் பண்ணுறதோ அதெல்லாம் அவங்களுக்கு முடியாது. ஆனால் யோகா பயிற்சியில் வந்து உங்களுக்கு நார்மலாக ஸ்லோவாக காலை தூக்குங்க, ஸ்லோவாக கையை தூக்குங்க, நிறைய மூச்சு இழுங்க. ஸோ இதுதானே வேணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அப்போ வயசானவங்களும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஒரு ஜிம்முக்கு போய் அவங்களால ஒரு சிலது பண்ண முடியல அப்படின்னா யோக பயிற்சியில் சிம்பிளாக உள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம். எங்களால் எல்லாமே பண்ண முடியும், ஒரு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனால அதுக்கான பயிற்சிகளும் இருக்குது. இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு வராங்க, அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸுக்கும் வந்து எளிய பயிற்சிகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த யோகாங்கிற விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டாரில் ஹெல்த் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ யோகா பண்ணனா நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் யோகா பண்ணிக்கலாம், நோய் வந்த பிறகும் யோகா பண்ணிக்கலாம். அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கான பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா அதே பிராணாயம் பயிற்சி, அதே மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸை வந்து ப்ரீத்திங் பேட்டர்னோட பண்ணுறது. ஸோ இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட் வந்து இதை இலவசமாக கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி இதில் வந்து தமிழ்நாட்லேயும் வச்சுருக்காங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் வந்து இதை அனைத்தும் ஃபாலோ பண்ணி இதை பயன்பெற்றுட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த யோகாசனம் அப்படிங்கிற இந்த யோகாங்கிற ஒரு வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. வெறும் ஆசனங்கள் மட்டுமே அடங்கியிருக்காது. ஆசனங்கள், பிராணாயம், கிரியா, முத்ரா, பந்தா,
ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த அனைத்து விஷயமும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த யோகாங்கிற வார்த்தையே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் ஆசனங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராணாயம்ங்கிற விஷயமும் மூச்சு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும்.

0: முதிரன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த முதிரைகள் என்னென்னா, நம்ம கை விரல்களை வச்சு ஒரு சில இன்டர்லாக் பண்ணுறது, ஒரு ரெண்டு விரலை சேர்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல ஒரு அனைத்து நரம்புகளும் கை பாதங்கள்லையும் கால் பாதத்துலேயும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எந்த ஒரு ரெண்டு விரல்களை நம்ம ஒன்றா சேர்க்குறோமோ, அந்த விரல்கள்லேருந்து போகிற சீரான ரத்த ஓட்டம் எந்த உறுப்புக்கு போகுதோ அந்த உறுப்பு நல்லா இயங்கும். இதுதான் முத்ராவோட சிம்பிள் கான்செப்ட். ரெண்டாவது, நம்ம யோகா வந்து இந்த அஞ்சு விரல்கள் பஞ்சபூதங்களை கம்பேர் பண்ணுவாங்க, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீர், அந்த மாதிரி உடம்பு. ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம உடம்பை கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ நீருங்கிறது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை குறிக்கிறது, நெருப்புங்கிறது உடம்புல வர உஷ்ணத்தை குறைக்கிறது, ஆகாயங்கிறது நம்ம உடம்புல நிறைய வெற்றிடம் சுவாசம் அதெல்லாம் இருக்குல்ல அதை குறிக்கிறது, உடம்புங்கிறது வந்து பூமியை குறிக்கிறது, அதை வந்து உடம்புக்கு சேர்த்து குறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பஞ்சபூதத்தோடு நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள பிரச்சனையை சாதாரண முத்திரை தான், கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நம்ம சேர்த்து ஒன்றா சேர்த்து சின்முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த சின்முத்திரையில் உக்காந்தனாலே நம்ம மூளைக்கு போகிற நரம்புகள் வந்து சீராக இயங்கும், நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் சின்முதிரையில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஸோ எப்போ சின்முதிரையில் உட்காந்திங்கனாலோ உங்களுக்கு மனசை சாந்தமாக ஆகணும், நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியான நிலைமை கிடைக்கணும் அப்படின்னா தியானத்துக்கு சிறந்த முதிரங்கிறது சின்முதிரை. ரெண்டாவது, உடம்பு உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா கட்ட விரலையும் அந்த மோதிர விரலையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஸோ உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனை, ஒரு ஹார்ட் பிரச்சனை, ஒரு உடம்புல வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட அந்த முத்திரையை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இந்த முத்ராசனோவில் கிடைக்கிற பயன்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்ம சாதாரண இன்டர்லாக்கிங் தான், அது வந்து நம்ம இன்டர்லாக் பண்ண ரொம்ப நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த நரம்பு மண்டலம் வந்து சீராகும், அதாவது அது எந்த உறுப்புக்கு போகுதோ அதுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதுதான் இந்த முத்ராவோட கான்செப்டே. ஸோ இன்னொன்று வந்து பந்தாசுன்னு சொன்னேன், அந்த பந்தாசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தசைகளை வந்து இறுக்கி பிடிச்சு கொஞ்ச நேரம் வைக்கணும். இப்போ பந்தாசுங்கிறது வந்து நிறைய பந்தாஸ் இருக்கு யோகாவில், மூளை பந்தா இருக்குது, உட்யான பந்தா இருக்கு, ஜலந்திர பந்தான்னு இருக்குது. ஸோ இந்த பந்தாவை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மூளை பந்தா அப்படின்னா நம்மளுடைய இடுப்பெலும்பை சுத்தி, நம்ம ஆசன வாயு பெண்ணுறுப்பை சுத்தி உள்ள தசைகளை வந்து இறுக்கி கொஞ்ச நேரம் இறுக்கி பிடிக்கணும் மூச்சு இழுத்துக்கிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்போ பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் வந்து மலச்சிக்கல், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அது சரியாகும். உட்யாயின பந்தான்னு சொல்லுவோம், உட்யாயின பந்தாங்கிறது மூச்சை இழுத்துக்கிட்டு அடிவயிறை நல்லா இறுக்கி பிடிக்கணும், உள்வாங்கணும், மூச்சை வந்து வயிற்ற உள்ளார இழுக்கணும் மூச்சை இழுத்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது குடல் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஜலந்திர பந்தாங்கிறது மூச்சை இழுத்துட்டு தலையை ஸ்லைட்டாக முன்னாடி குனியணும். அப்போ அந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க, தொண்டையில் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க, வாய்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பந்தாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த யோகா பயிற்சியினால் நம்மளுக்கு அன்றாட நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் இருக்குல்ல, வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர நோய்களையும் கட்டுப்படுத்திக்கலாம். அன்றாட வாழ்வியலில் வர சின்ன சின்ன கைகால் வலி, சளி, இருமல் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்திக்கலாம். எல்லாரும் இந்த யோகா பயிற்சி மூலமாக நம்மளுடைய உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கோங்க, நல்லா நலமாக வாழுங்க எல்லாரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: கரை தொடும் வானம் அழகு, அதைவிட நம் மனதை தொடும் புன்னகை மிகவும் அழகு. நேர்களே, உங்களின் புன்னகையை பரிசாக பெற்றுக்கொண்டு நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள்

மிருதங்கம். துளசி தள முலச்சே என தொடங்கும் மாயா மாளவ கௌளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்.

ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் குலசேகர ஆழ்வார் பாசுரம் மடத்து ராகம் சண்முகப்பிரியா கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:27. அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி தோடி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நாளை நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். அங்குள்ள சடார் பகுதியில் கேரிசன் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். மதியம் 1 மணிக்கு ஜபல்பூரில் இருந்து குவாலியர் செல்லும் அவர் திங்கட்கிழமை குணோ தேசிய பூங்காவிற்கு செல்கிறார். அங்கு சகாரியா பழங்குடியின சமுதாயத்தினர், சிறுத்தை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பூங்காவின் களப்பணியாளர்களை சந்திக்க உள்ளார். இந்தியாவின் மூத்த அரசு அதிகாரி திரு விவேக் அகர்வால் 2020

0: 2027 ஆம் ஆண்டிற்கான நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் அடுத்த துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த திரு கைல்ஸ் தாம்சனுக்கு பிறகு இந்த பதவியை ஏற்பார். தற்போது கலாச்சார அமைச்சகத்தின் செயலாளராக பணியாற்றி வரும் இவர் முன்னதாக நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் இந்திய குழுவிற்கு தலைமை தாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் வீரமங்கை என்ற தலைப்பில் ஆலங்குப்பத்தில் நடைபெற்ற தற்காப்பு கலை முகாமில் நேற்று நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எரக்கட்டி ஆகியோர் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். உதவி ஆய்வாளர் ராஜன் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் புதுப்பிக்கப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா தனது 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக நேஷனல் மாலில் ஜூலை 4ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த புதிய ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம் வானில் பறந்து செல்லும் அணிவகுப்பில் பங்கேற்கவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிலடெல்பியா மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் 3-0 என்ற கோல் கணக்கில் பிரேசில் ஹைட்டியை வீழ்த்தியது. இதன் மூலம் ஃபீபா உலகக்கோப்பையில் பிரேசில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02, 8:00. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், எந்த ஊர் என்பதை குறிப்பிட்டு பாடலை கேட்டு மகிழலாம். முதலில் சென்னை அந்தோணிராஜ் விரும்பி கேட்ட பாடலின் படம் தீர்த்தக்கரையினிலே.

வேதாரண்யம் மாவட்டம் நாலுவேதுபதி ராஜதுரை ராஜா முகமது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பால்ராஜ் தனசெல்வி ஜெயஸ்ரீ ஆகாஷ். இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் கரிசக்காட்டு பூவே.

0: முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து ராஜன் சுப்பிரமணியன் விரும்பி கேட்ட பாடலின் படம் தாலாட்டு பாடவா.
1: நிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன்?

நேரம். தலைப்பு: சொற்கள் கற்களானால். நெறிப்படுத்துபவர்: முரளிதரன். முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் விரும்பி கேட்ட பாடலின் படம் வாழ்க்கை.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGE ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற SC ST பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வுக்கான பயிற்சி இந்த ஆண்டு ஜூலை 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18-27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 வரையாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 22, அதாவது நாளை மறுநாள் 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3வது குறுக்குத்தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 0413-2200115, 8870073622, மற்றொரு எண் 9629342446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான இது 005, தொலைபேசி எண் 0413-2200115, 8870073622, மற்றொரு எண் 9629342446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓரா

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன் அஸ்வினி கல்யாண் சுகன்யா ராமநாதன் நிலானி சாய்வெண்பா ஆதிரா இனியா நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் எங்கள் அண்ணா.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து குப்பநத்தம் ராமு, தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், வளவனூர் பாரத் பாண்டியன், கன்னியாகுமரி சகாதேவன் விஜயகுமார், காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஏகேடி திரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஆர் ஹேமபிரியா துருவா ரவிக்குமார். இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது.

0: முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து மதுரை சண்முகசுந்தரம் விரும்பி கேட்ட பாடலின் படம் பெருமாள்.
1: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து குத்தாலம் தில்லை வில்லாளன் ராஜன் இவர் விரும்பி கேட்ட பாடலின் படம் சூரிய வம்சம்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் புதூர் சிவசுப்பிரமணியன், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், குழுமங்குண்டான் ராமகிருஷ்ணன், தூத்துக்குடி பாலசுப்பிரமணியன், மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, சென்னை சிவராம் நாகராஜன், புதுச்சேரி பெர்னாட் ஷா செல்வம், முத்தியால்பேட் காளிய பெருமாள், சின்ன திருப்பதி பிரகாஷ் இவர்களுக்கான பாடலை ஒளிபரப்ப இயலாத காரணத்தால் பொதுவான ஒரு பாடல் இதோ.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் பதிவிட்டுள்ள அவர், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நலிந்த மக்களின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தேச சேவைக்கு தன்னை அர்ப்பணித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்தநாளையொட்டி மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பகத்பூர் கிராமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அங்குள்ள சத்தாலி ஜஹேரா மற்றும் ஹோ ஜஹேரா ஆகிய புனித தலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் வழிபாடு நடத்தவுள்ளனர். மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் மற்றும் மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் இந்தூர் மாவட்டத்தில் சன்வர் பகுதியில் இன்று பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 42,000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 2,500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டிலான வீட்டு வசதிக்கான ஒப்புதல்களை வழங்க உள்ளனர். பேச்சுவார்த்தை மற்றும் அமைதிக்கான வழிகள் மூலம் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு கத்தார் தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த மேல்நிலைப்பள்ளி நிலைத்தேர்வு வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. புதுவையில் 88 தேர்வு மையங்களிலும், காரைக்கால் பகுதியில் 12 மையங்களிலும், மாஹேவில் 3 மையங்களிலும், ஏனாமில் 8 மையங்களிலும் நடைபெறும் இந்த தேர்விற்கான நுழைவுச்சீட்டை தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு சார்பு செயலர் திரு முருகேசன் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு தேர்வர்கள் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0413-2233-38 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 11:02. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தில் சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் நேர்களோடு இன்று இணைகிறேன் மு முரளிதரன். இணைய நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட 2275-2240 மற்றும் ஒரு எண் 2275-2550 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
2: வணக்கம் ஐயா. இன்றைய நேயர் நேர்த்துடைய தலைப்பு சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில்.

0: தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம்.
1: ஆமா, சொற்கள் அப்படிங்கறத ஒரு மனுஷன் யாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை ஒருத்தருக்கு காண்பிக்கிறது. இந்த சொற்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்களாகும் பொழுது உறவுகள் அப்படிங்கறது பிளவுபடும்.
0: ஓஹோ, சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, நிஜமாலுமே. ஏன்னா இப்ப ஒருத்தர நம்ம எந்த அளவுக்கு சொற்களால வசைப்படாம இருக்கிறோமோ அப்பதான் அவங்களுடைய அந்த நட்புறவு அப்படிங்கறது நமக்கு மேம்படும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேரு சொற்கள் அப்படிங்கறத சர்வசாதாரணமா கோபத்துல கற்களாக வீசிடுறாங்க. அதன் பிறகு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேக்குறாங்க, சிலர் கேக்குறதும் இல்ல.
0: ஆனா கற்கள சொற்களை நம்ம கொட்டிட்டா அதை திருப்பி அள்ள முடியாது இல்லைங்களா? வார்த்தை வந்து ரொம்ப வலிமையானது.
1: ஆமா, அப்போ சொற்களை நம்ம கொட்டி அதை கற்களாக பயன்படுத்திட்டோம்னா அவங்க சில பேர் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த தருணம் அந்த சொற்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க மனசுக்குள்ள ஊடுருவி அவங்களை கஷ்டப்படுத்தி துன்புறுத்துற மாதிரி இருக்கும்.
0: மனசுக்குள்ள வலி.
1: ஆமா, எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் அந்த கஷ்டம் அப்படிங்கறது மனசு அப்படிங்கறது ஆறாத வடுவாக அவங்க மனசுக்குள்ள இருந்து துன்புறுத்தும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதே மாதிரி இந்த சொற்களை பயன்படுத்தும் பொழுது இனிமையான சொற்களாக நம்ம பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஏன் தவறு நிகழ்ந்தது அப்படின்ட்டு கேட்டுட்டு அதன் பிறகு சொற்கள் அப்படிங்கறது சொல்றதை விட, இவங்க தப்பு செஞ்சிருக்காங்களா தப்பு செய்யலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாதையே சில பேர் சொற்களை அப்படியே கற்களாக வீசிடுவாங்க. அதே மாதிரி உறவு முறைக்குள்ள ஒரு சொல் வெல்லம் ஒரு சொல் கொல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இனிமையான சொற்கள் நீங்க பல சொன்னாலும் கடுமையான ஒரு சொல் அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேதனைப்படுத்தி அவர்கள் இறக்கும் வரைக்கும் கூட சில பேர் பேசாம போயிருப்பாங்க. ஒரு சின்ன வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க உறவு வேணான்னு முறிஞ்சு போய் அவ்வளவு ஆண்டுகள் பேசாத பல குடும்பங்களை நான் பாத்திருக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த தருணத்துல அவங்க சொன்னாங்கப்பா வார்த்தை, அவங்க மேல நான் ஏதோ ஒரு எண்ணம் அப்படிங்கறத வச்சிருந்தேன், ஆனா அவங்க என்ன எப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற போது அவங்க கூட எவ்வளவு தூரம் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் தோணினாலும் என் மனசு விடல, எப்படி அவங்க அந்த வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு. இந்த உறவுகளே விண்டு போய் ஒட்ட முடியாத அளவுக்கு, கண்ணாடி ஒன்ஸ் உடஞ்சதுன்னா ஒட்ட வைக்க முடியாத மாதிரி வார்த்தைகள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா, நீ இவ்வளவு நாள் கோபத்தை சொல்லக்கூடிய சொற்கள் இவ்வளவு நாளா நீ என்னுடைய மனசுல அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டுதான் என் கூட பழகின அப்படிங்கிற நெகட்டிவ் இம்ப்ரெஷனே கொடுத்துரும்.
0: மனசுக்குள்ள வஞ்சம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
1: நம்ம கோபத்துல ஒரு வார்த்தை அப்படிங்கறத சொன்னாலும் நம்ம இன்டென்ஷன் அது மாதிரி இருக்காது, ஆனா அந்த வார்த்தைகள் அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க இவ்வளவு நாள் நம்ம மனசுல அதுதான் வச்சிருக்கோம், கோபத்துல வரும்போது உண்மை குணம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கேரக்டரையே அசாசினேட் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த சொற்கள் அப்படிங்கறது ஒரு பெரிய வலி வேதனை அப்படிங்கறத கொடுக்கும். நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, என்ன வார்த்தைகளை எந்த சமயத்துல யார்கிட்ட எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்.
0: அந்த வரைமுறை பத்தியும்.
1: அப்போ எனக்கு சில சமயம் கோபம் வருது அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து நான் சொற்களை சொல்லி ஒருத்தர் குத்தி காயப்படுத்துவதை காட்டிலும் அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டு நான் என் மனசு ஆசுவாசப்படுத்தணும்னு சொன்னக்கூடிய சொற்கள் அப்படிங்கறத நான் கேட்டு சொல்றேன். அப்படிங்கும் பொழுது மனசு அப்படிங்கறது வேதனைப்படாத அந்த சிச்சுவேஷனையே நான் மாத்துறேன் அப்படிங்கும் பொழுது அந்த சுடுசொற்கள் அப்படிங்கறத சொல்லறதுக்கு தவிர்த்துக்கிறதுக்கான தருணங்களை நாம தான் முயற்சி செய்யணும். நிறைவாக சில பேரு கோபம் வரும்பொழுது நான் இந்த இடத்துல இருந்தா அவதானம் இல்லாம வார்த்தைகளை விட்டுருவேன், நான் இந்த

0: அவதானிச்சுக்க முடியாத சொற்கள்ல நான் போயிடுறேன் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி அந்த சுடு சொற்களை சொல்லாம அவங்க வாட்டுக்கு விட்டுட்டு போறாங்கன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணினோம்னா நமக்கும் நல்லது கிடைக்கும். இனிய சொற்களை சொல்லுவோம், சொற்களை கற்கள் மாதிரி வீச வேண்டாம். நம்ம நாலு உறவினர்களும் நாலு நண்பர்களும் நல்ல இனிமையான சொற்கள் பேசினாதான் சம்பாதிக்க முடியும். எனவே வார்த்தை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லுவீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா அற்புதமாக வந்து இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் தொடக்கமாகவே வந்து பல கருத்துக்களை இன்றைக்கி வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அழைப்புக்கு நன்றி சார்.
0: மிக்க மகிழ்ச்சி சார். வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம். ஒரு அற்புதமான கருத்தை இன்றைக்கி வந்து சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். சொற்கள் வந்து மிகவும் வலிமையானது, அது மட்டும் இல்லாமல் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது என்ற வகையில் தான் இன்னைக்கு தலைப்பு அமைஞ்சிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க தோழருக்கு பொன்மாலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். யார் எங்கேருந்து ஐயா பேசுறீங்க?
2: நல்லா பாளையம்.
1: வணக்கம் ஐயா. இன்னைக்கு சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்.
2: பாண்டிய மன்னன் கோவலனை கொண்டு வா என்று சொல்வதற்கு பதிலாக கொன்று வா அப்படி சொல்லி காவலர்கள் கிட்ட சொன்னதுனால அவங்க கொன்றுட்டாங்க. அதுக்கு பிற்பாடுதான் தண்ணிக்கு சிலம்பு உடைச்சி என்னுடைய கல் கணவன் கல்வன் அல்ல நிரபராதின்னு சொல்லி சபையில நிரூபிச்சாங்க. பாண்டிய சபையில
1: சங்க இலக்கியத்துக்கே போயிட்டீங்க. அதுல மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு
2: ஒன்றுதானே, கொண்டு வா என்பதற்கும் கொன்று வா என்பதற்கும் அந்த கடுமையான வார்த்தை தானே ஒரு உயிருக்கு பலி ஆச்சு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: சங்க இலக்கியத்தை தாண்டி நாம இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். வார்த்தைகளுக்கு வந்து ஒரு அளவீடு வச்சுக்கிட்டு நம்ம பேசவும் பழகவும் கத்துக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: சில வார்த்தைகள் வந்து ரொம்ப குளிர்கிற மாதிரி சில வார்த்தைகள் ரணம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு கடைசி இல்லையா. சில வார்த்தைகள் வந்து நம்ம மனசை பண்படுத்துற மாதிரியும் பக்குவப்படுத்துற மாதிரியும் அமையும். சில வார்த்தைகள் வந்து மன்னிப்பு கேட்கற மாதிரி கூட அமையும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அந்த பொது இடத்துல மன்னிப்பு கேட்கற மாதிரி அந்த வார்த்தைகள் அமையிற நேரங்கள்ல அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கல் மாதிரி இருக்கும். அதனால நம்ம பேசுகிற போது நம்ம பல முறை சிந்திச்சு ஒரு முறை வார்த்தையை வெளியே விடணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஒரு சிலர் வார்த்தைகளை விட்டுட்டு நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாம பேசிட்டேன்னு சொல்றதுக்கும் தெரிஞ்சு பேசிட்டேங்கிறதுக்கும்
1: நிறைய வித்தியாசம் இருக்கு,
2: வேறுபாடு இருக்கு. சில கோபத்துல வார்த்தைகளை நிதானத்தை தவறி கடுமையான வார்த்தைகளை கொடுத்துட்டு மனசை காயப்படுத்தி விட்டுருவாங்க.
1: கண்டிப்பா.
2: அந்த அந்த காயப்படுத்தக்கூடிய அந்த கல்லான வார்த்தைகள் தான் மோசமான இடத்துல இருக்கும். இவன் கல்லுஞ்சக்காரன்பா, இவன் மனச உருகாதுப்பா அப்படின்னு சொல்லி கூட சில கிராமங்கள்ல சில இவங்க பேசுவாங்க. அந்த கல் எஞ்சுங்கிறது வந்து இந்த வார்த்தைகளுக்கு கூட பொருந்தும். என்ன மாதிரி வார்த்தையை கொடுத்துட்டான் பாருப்பா, இவன் ஆயிரம் அடுத்ததை விட அடிச்சிருந்தா கூட பரவாயில்லப்பா, அந்த காயம் ஆறிட்டு இருக்கும். இவன் சொன்ன வார்த்தை அப்படி மனதுக்குள்ளே இன்னமும் பல ஆண்டுகளா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குதுப்பா.
1: அதான் திருக்குறள்ல வள்ளுவரே சொல்லியிருக்காரு, தீய நாள் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு.
2: நாவினால் சுட்ட வார்த்தைகளுக்கு வந்து அதுக்கு மருந்தே கிடையாது. தீயினால் சுட்ட பொருளுக்கு நம்ம மருந்து தடவிக்கலாம். நாவினால் சுடக்கூடிய வார்த்தைகளுக்கு மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களே மனசு இறங்கி வந்து ஒரு கோருகிற மன்னிப்பா கூட அது இருக்கலாம். அது சமாதானத்துக்கு ஒண்ணு இடத்துக்கு வர மாதிரி இருந்தால் நீங்க சொல்றது சரியான கோணமா அமையும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆனா சிலர் வர மாட்டாங்களே, நாவல் வார்த்தை சுற்றுவாங்க காயப்படுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட போய் பேசணும், நான் சமாதானத்துக்காக போகணும். ஒரு போலி கௌரவம்
1: இருக்கிறதுனால
2: தான் வார்த்தைகளுக்கு மருந்து இல்லாம பேசுகிற போது யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது இருக்கணும்.

0: முதல்ல வார்த்தைகள் மரியாதை இருக்கணும்,
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: வார்த்தைகள் பொறுமை இருக்கணும், வார்த்தைகள் எனக்குமான நல்லுறவு இருக்கணும். வார்த்தைகளுக்கு வந்து நம்ம அளவீடு கொடுக்கிற நேரங்கள மற்றவங்க மன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கற மாதிரியும் அந்த வார்த்தைகள் இருக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இந்த மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் இல்லாம போயிடுச்சு சொன்னீங்கன்னா அது சில நேரங்கள கல்லான வார்த்தைகளா போயிடும். கல்லால் அடிக்கிற அடி அது அது அடிக்கிற வேகத்தை பொறுத்து அமையும். சொல்லால் அடிக்கிற அடி கூட சில அவருடைய வேகத்திற்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிடும்.
1: என்ன
0: கூட ஒரு சிலர் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அடிச்சு இருக்கிறாங்க. என் பேர் தப்பு இல்லைனா கூட ஏதோ அவங்களுடைய குணம்னு நான் அதை
1: நினைச்சுக்குவேன்.
0: ஆனா மனசுக்குள்ள அந்த வார்த்தைகள் அப்படியே கடைசி வழி அப்படி இருந்துகிட்டே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கான நன்மதிப்பு செதுச்சு போகும். அது என்று ஒரு சிலர் உணர்றது கிடையாது. அது பேராக போறதுனால்தான் இந்த சொற்கள் வந்து சில இடங்களை கற்களா மாறிடுது. அந்த கற்களா மாறி நேரத்துல காயங்கள் ஆகுது. அந்த காயங்கள் அதிகமாகிற நேரத்துல தான் அதுக்கு மருத்துவ நிவாரணம் தேட முடியாத இடத்துல நம்ம போயிடும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்படித்தான் வரணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு, இப்படிதான் பேசணும், இப்படி பேசக்கூடாது ஒரு இலக்கு. இத்தனை பேச்சுக்களையும் நம்ம பேச்சு பேச்சா கொண்டுட்டு
1: போயிட்டோம்னா
0: இது சரியான குணத்துல மன்னிப்பும் குறைந்து கிடையாது, கல்லாவும் மாறுந்து
1: கிடையாது.
0: கல்லா மாறி இருந்தா மட்டும்தான் நான் தலைமுறை சந்திக்க வேண்டியிருக்கும், அவமானத்தை சந்திக்க
1: வேண்டியிருக்கும்.
0: அவமானங்களையும் தலை குடிமைகளையும் நம்ம சந்திக்கிற தப்புங்கறத இப்ப இருக்கிற ஒரு சிலர் உணர்ந்துட்டாலே நல்ல ஒரு விடிவு காலம், நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். அப்ப அம்மா எப்படி இருந்தாங்க புள்ள, அம்மா மரியாதை பேச கத்துக்கிட்டாங்களா, அவங்க எங்கேயிருந்து வாய குடுத்து கிட்ட போயிருக்க மாட்டாங்க. பிள்ளை அப்படித்தான் இருக்கும். எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க வார்த்தையை சொல்றதுக்கு,
1: தாய
0: போல புள்ள நூல போல சேல
1: நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நன்றிங்க ஐயா, அழைப்புக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம் வணக்கம்
2: தந்தி முரளி சார்.
1: வணக்கம் ஐயா.
2: இணைப்பு
1: துண்டிக்க விட்டது. ஐயா அவர்கள் சொன்னாங்க சொற்கள் கற்கள் ஆனால் அப்படின்னு. அதை விட அற்புதமாக இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, அந்த சொற்களே கற்கண்டா மாறட்டும் அப்படின்னு. சையதையா அவர்களுக்கு நன்றி. அழைப்பு ஏதும் தெரியவில்லை, துண்டிக்கப்பட்டு விட்டது. இன்றைய நிகழ்ச்சியில் சொற்கள் கற்கள் ஆனால் என்ற தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம். ஐயா மறுபடியும் அழைப்புக்கு வந்திருக்கீங்க, நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா.
2: சொல்லுங்க. ஆண்டுகள் மறைந்தாலும் சொற்கள் மரியாதை தம்பி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: நாட்கள் கடகலாம், வாரங்கள் கடகலாம், பேசலாம்.
1: கண்டிப்பா.
2: 1800 தடவை நம்ம பேசலாம், அது உண்மையாகுமா பொய்யாகும். சில சொற்கள் வந்து கற்கள் ஆகலாம், பல சொற்கள் கற்கண்டாக மாறலாம்.
1: கற்கண்டாக மாறலாம்.
2: ஆமா நிச்சயமா. இதுல வந்து சந்தேகம் இல்லை. ஒரு மனைவி கிட்ட போயிட்டு சமையல் என்னடி சமையல் ஆயிடுனா கோபம் தான் வரும். அதே சமையல் வந்து சுமாராக ரொம்ப அருமையா இருக்குமா. அம்மா அப்பாட்ட போய் இப்படி, அதாவது இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது சில குணங்கள், அந்த குணங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எந்த நாளும் மாற்றவே முடியாது.
1: புரியுது புரியுது புரியுது.
2: நம்முடைய குடும்பத்திலேயே நம்ம வந்து நடக்கிற முறைகள் தான் தந்தி. நடையிலும் ஒரு அழகு உண்டு, கல்கண்டு உண்டு. அந்த நடை உடையிலும் வந்து கல்லாக மாறுவதும் உண்டு. என்னடா நடா நடக்கிறவன், நடைபெறார்கள்.

0: இப்படி பல சொற்கள் வந்து இருக்கு. ஆனால் எப்படி எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் தான் முக்கியமா தவிர, நம்ம வார்த்தையை வார்த்தை ஏதோ சொல்லலாம். அதனால தான் நான் சொன்ன ஆண்டுகள் கடக்கலாம், சொற்கள் மாறாது. சில சொற்கள் தான் வந்து குடும்பத்திலே பிளவு உண்டாக்குது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அந்த பிளவு எப்படி ஏற்படுது? சொத்து பெருக்கணும், பெண் பெருக்கணும், பொருட்கள் வாங்குறது இப்படித்தான் வருது. இந்த பிரச்சனை எப்படி கையாள வேண்டும்? புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனால்தான் வந்தது சில சிறு கதைகள். அந்த சிறு கதைகள் எடுத்து படித்தாலே தெரியும்.
1: புரியுது புரியுது புரியுது.
0: எப்படின்னா தர்மசாஸ்திரம் உங்களை படிங்கள், அதை படித்தாலே உணரலாம். என்னமோ நம்ம வந்து பேசுறோம், தலைப்புக்காக வந்து பேசுறது பேசுறது தம்பி. குடும்பத்துல நாலு பேர் வந்து நம்மளை பாராட்டும், அந்த பாராட்டுதல் தான் நமக்கு வந்து கல்கண்டாவது.
1: கண்டிப்பா.
0: அந்த கல்கண்ட வதைப்பு கூட ஒவ்வொரு தலைப்பு நீங்க கொடுக்குறீங்க எதுக்காக? நேயர்களுக்காக கிடையாது. எல்லார் மனதிலும் அந்த சொற்கள் பதிய வேண்டும்,
1: பதிய வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து மாறணும்.
0: அந்த அடிப்படையெல்லாம் அது கல்லா கற்கண்டான்னு தான் பரவாயில்லப்பா.
1: ஒழுக்கத்தை வளர்க்கறதுக்காக அப்படி ஒரு பழக்க வழக்கம்
0: ஏற்பட்டுச்சுங்களா? இப்போ எத்தனை நேர்கள் பேசலாங்க, அத்தனை நேர்களுக்கு நீங்க விரும்பி கேட்கிற ஒரே ஒரு சொல் வந்து கல்லா கற்கண்டாரி என்றுதான். அதை வச்சுதான் நம்ம பேசணும். நம்ம சொந்த பிரச்சனை கொண்டா அங்க வைக்க கூடாது. சில விஷயங்களை வந்து கற்று தெரிந்து கொள்ளணும், தெரிய முயற்சிக்கணும். அது முயற்சி பண்ணாதான் தஞ்சை வாழ்க்கையில முன்னேற முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சில குணங்களை நாமளே வந்து நஞ்சும் இருந்து அதுல தேனும் உண்டு. அந்த நஞ்சும் நம்மிடம் தான் இருக்கு, அந்த அமுதும் நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அது கொண்டு வாங்க முதல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி முதல்ல.
1: நன்றிங்க ஐயா, அழைப்புக்கு நன்றி. நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர். வணக்கம்
2: சார். ஓம் சக்தி.
1: வணக்கம். யாருங்க இந்த ஐயா பேசுறீங்க?
2: ஓம் சக்தி. வணக்கம் சார். ரெண்டு கிருப்பம் பாரு புத்தி
1: கிருப்பம். ஆ சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா சார்? நிலையத்தை அனைவரும் நலமா?
1: அனைவரும் நலம்.
2: உடனே போன் போட்டு சாரி, வயசுல பெரியவனா மன்னிச்சு சொல்லுவேன். மனசுல வச்சிட்டு இருந்தா அதான் நம்ம நம்ம உடம்பு பாதிக்கும். ஐயோ அன்னைக்கு பேசுறானே
1: பேசுறானு நம்ம மனசும் பாதிக்கும். நம்மள வந்து அவங்க பேசிட்டாங்களேன்னு அவங்க மனசும் பாதிக்கும்.
2: சரிதான்.
1: மத்தவங்க மட்டும் நம்ம பேசுறத பெருசா எடுத்து கூடாதுன்னு சொல்றத விட நாமளே ஏன் அது மாதிரி பேசணும்னு சொல்றேன். நம்ம முதல்ல பேசுறத தவிர்ப்போம். அவங்க எடுத்துக்கிறது எடுத்துக்காது ரெண்டாவது பட்சம். முதல்ல கடும் சொற்களை நாம விதைக்காம இருப்போம். நம்ம விதைக்காம இருந்தாலே அது விளையாம இருக்கும் இல்லைங்களா?
2: நிச்சயமா
1: நிச்சயமா. அதை நம்ம தவிர்த்துட்டோம்னாலே போதும், யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை.
2: கண்டிப்பா சார், இந்த நீங்க பேசுறது

0: அதையும் ஃபுல்லாக தவிர்க்க முயற்சிக்க கண்டிப்பாக கிடைக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா,
0: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக எடுப்போம் சார்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி, அழைப்பு.
0: நன்றி, நன்றி,
1: நன்றிங்க. சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நேயர்கள் இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இது நேயர் நேரம், நேயர்களுக்கான நேரம்.

0: நேரம் இப்போது 11:28. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தில் சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்குங்கப்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம்மா. இன்னைக்கு நேயர் நேரத்துடைய தலைப்பு என்னன்னா, சொற்கள் கற்களானால் அந்த தலைப்பில் தான் பேசிருக்கோம்.
1: அது இதுல அதாவது சொல்வன யாவருக்கும் வெளியறியமா சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாகாவாராயினும் நாகாக்க ஆவாக்கால் சோகாப்பர் சொல்லிக்கப்பட்டு வள்ளுவம் சொல்லுது இல்லையா? எப்பவுமே வந்து நம்ம பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது. எதையுமே சொற்கள் சொல்றது வந்து ரொம்ப ஒரு மனசை வந்து துன்படுத்தக்கூடியதுங்கப்பா. கடும் சொற்கள்னால எத்தனையோ உயிர்கள் கூட சில நேரம் போயிருந்திருக்கு பாத்தீங்களா? நிறைய பேரை நம்ம பார்ப்போம், இந்த மாதிரி வார்த்தை சொன்னாங்க அதனால அவங்க இறந்துட்டாங்க
0: அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி வார்த்தை ரொம்ப கவனமா பேசணும் இல்லைங்களா?
1: ஆமா ஆமா. நம்ம இது இவரு நெடுஞ்செழியன் கூட அவரு கொண்டு வா அப்படின்னு சொல்ற கொன்று வா அப்படின்னு சொன்னதா வந்து அதனாலதான் கோவலனுக்கு உயிர் போச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க இல்லையா? அதனால வந்து எப்பவுமே வார்த்தைகளை வந்து பார்த்து பேசணும். அதுவும் வீட்லயுமே பிள்ளைங்கள்கிட்ட வந்து சில நேரங்கள வெறுப்பா பேசுவாங்க பெற்றோர்கள்லாம். ஏன்னா அவங்ககிட்ட வெறுப்பை காமிக்கிறதை விட அன்பாவே அவங்ககிட்ட சரி பண்ணலாம், சரி பண்ணி சொல்லலாம். அந்த வெறுப்பா பேசும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க மனசுல வந்து ஆளை பதிஞ்சிருது. சுடும் சொல், கடும் சொல்லு, இதுகள்லாம் வந்து அதாவது ஒரு சுட்டா கூட நம்மளுக்கு ஆறிடும். ஆனா அந்த மாதிரி வார்த்தைகளால சுட்டா ஆறவே செய்யாது இல்லையா? அதே மாதிரி பிள்ளைங்களை வந்து அன்பா ஆதரவா நம்ம என்ன சொல்ல வேண்டியது அன்பா ஆதரவாவே பேசலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளயுமே கடும் சொற்கள் பேசக்கூடாது. கணவன் வந்து கோபமா பேசும்போது நம்ம அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வேணா அதை எடுத்துரைக்கலாம். இந்த புரிதல் தன்மையை வந்து அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நம்ம எடுத்துரைக்கலாமே தவிர, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது ரெண்டு கையும் தட்டினா தானே ஓசை எலும்பும், ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை எலும்பாது இல்லையா? அமைதியான சூழ்நிலையா இருக்கு இல்லையா?
0: அதனால
1: மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இந்த கோபமான இடத்துல யாராவது நம்மளுக்கு கோபமா பேசும்போதும் நம்மளை துன்பப்படுத்தும் போதும் நம்ம அமைதியா மௌனத்தை கடைபிடிச்சவங்களே, அதை போல ஒரு ஆயுதமும் ஒரு சக்தியும் வேற எதுவுமே கிடையாதுங்கப்பா. மௌனம் வந்து ஒரு சிறந்த மருந்தா மாறும். அதே மாதிரி உறவுகள் இடத்துலயுமே நிறைய பேர் கோபமா பேசிடுறாங்க சில நேரங்கள்ல. அண்ணன் தங்கச்சி, அப்பா அக்கா தங்கச்சி, சொத்து பத்துக்காகவும் காசு பணத்துக்காகவும் பல பிரச்சனைகளுக்காகவும் பொண்ணு கொடுக்கல, மாப்பிள்ள கொடுக்கல, மாப்பிள்ள எடுக்கலன்னு சொல்லிட்டும் அவச்சொல்களை பேசி உடனே இது பண்ணிடுறாங்க. அந்த நாக்காகப்பட்டது என்ன ஆகும்னா, அதாவது நம்ம தீய சொற்கள் சொல்லும் போது சைத்தான் சொல்லுமா மயில இருந்து அப்படியே ஆகட்டும்னு, நம்ம நல்ல சொற்கள் சொல்லும் போது தெய்வங்கள் சொல்லுமா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுமா. அப்ப நல்ல சொற்களுக்கு தெய்வம் துணை இருக்கும், தீய சொற்களுக்கு சைத்தான் துணை இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம நல்ல சொற்கள் தான் சொல்லணும். எந்த நேரத்திலயுமே எந்த விஷயத்திலயுமே நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை மனசுக்குள்ள விதைச்சாதான் நல்ல சொற்கள் வெளியே வரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நம்ம மூளையில பதியறது பூரா என்ன ஆகுதுன்னா மனசுக்கு வந்து தேங்கி நிக்குது. நம்ம அறிவு வந்து மனசுக்குள்ள கொண்டு வருது, மனசுக்குள்ள இருந்து நம்ம வாய் வழியா வருது. அப்ப ஒவ்வொரு வழியிலயும் மூணு வழியிலயும் வரும்போது நம்ம அதை வடிகட்டி நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும். அதுக்காகத்தான் நாக்க உள்ள வச்சிருக்காரு ஈரத்தோட. நாக்க வந்து ஈரத்தோட அந்த குண்டு செட்டியில குதிரை ஓட்டணும் அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது மாதிரி அவர் நாக்க உள்ள வச்சிருக்காரு. அப்போ பற்களை வந்து அதுக்கு இதா அவங்களுக்கு காவலர்களா வச்சிருக்காரு பொருட்களை போடுறாமே. அப்போ எல்லாமே அந்த மூளையில இருந்து மனசுக்கு வந்து, மனசுல இருந்து நெஞ்சுக்கு வந்து அந்த வாய் வழியா வர்றதுக்கு அந்த பற்களை நாக்குகளையும் அளவாக பயன்படுத்தி வெளியே வடிகட்டி கொண்டுட்டு வந்தோம்னா நம்ம சொல்ல சொற்கள் அனைத்துமே நல்ல சொற்களா மாறும் அந்த இடத்துல இல்லையா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மனிதர்களுமே நிதானத்தோடவும் அந்த வார்த்தைகளை வடிகட்டியும் நம்ம கொண்டுகிட்டு வந்து சேர்த்து நம்ம பேசும்போதுதான் யாரையுமே நம்ம வந்து தவறான முறையில பேச மாட்டோம், யார் மனசையும் புண்படுத்த மாட்டோம், விளையாட்டுக்கு கூட யார் மனசையும் புண்படுத்திட மாட்டோம்.

0: குடும்பத்தில் கூட நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கோ கருத்து முரண்பாடுகள் வர்றதுக்கு காரணம் வந்து சண்டையில் வந்து பேசும்போது வந்து வார்த்தைகளை உதிர்த்துறது இல்லைங்களா?
1: இப்போ இளைய தலைமுறை அதை சிறப்பா செய்யறாங்க. ஏன்னா படிச்சு படிச்சிருக்காங்க, எதுக்கு படிக்கிறாங்கன்னே தெரியல. நல்லா எல்லாத்தையும் படிச்சு வந்தவங்க, அந்த காலத்துல வயசானவங்க கூட படிக்காதவங்க கூட கணவன் மனைவியா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் பார்த்து பேசுவாங்க, சொல்லுவாங்க. பார்த்து பேசு ஒரு சொல்லு வெள்ளும் ஒரு சொல்லு கொள்ளும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த படிச்சு படிக்காத பாமரர்கள்ட்ட இருந்த அந்த நிதானமும் அந்த அறிவும் இப்ப இருக்கிறவங்களுக்கு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கல்யாணம் முடிச்ச தம்பதிகள் கூட சண்டை அடிக்கடி போடுறாங்க. அடிக்கடி நீ நான் பெருசு, நீ நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன் தெரியுமா, என்னை விட நீ குறைவா தான் வாங்குறேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க தன்மான பிரச்சனையா மாறிடுது. உடனே இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், இது சரியில்லை இந்த பொண்ணுன்னு வீட்டுல சொல்றாங்க. விவகாரத்து இப்ப நிறைய கேசுக்கு கோர்ட்டுக்கு வர்றது காரணமே இந்த வார்த்தைகள் தாங்க.
0: அந்த
1: வார்த்தைகளை அளவோட பயன்படுத்துவோம், நல்லபடியா சிறப்பா வாழ்வோம். எல்லாருமே வந்து வெறுப்பே இல்லாம வாழணும், சந்தோஷமா மனசை எந்த நேரம் வச்சுக்கிறோம். எந்த நிமிஷம் தான் அப்ப உண்மையானது, அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்
0: தெரியும்.
1: நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில்மேல் இருக்கும் பூனை, இன்று என்பது ஒரு அழகான வீணை. இந்த நிமிஷம் உங்ககிட்ட பேசுற நிமிஷம் உண்மை, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், யாருக்கு என்ன எது வருதுன்னே தெரியாது. பல பயங்கரங்கள் கூட வரும், பல நன்மைகள் கூட வரும். அதனால பார்த்து பேசினா நல்லபடியா சிறப்பா வாழ முடியுங்கிற என்னோட கருத்து. நன்றி அப்பா, வாய்ப்பு கொடுத்து.
0: அற்புதமா, அற்புதமான கருத்துக்கள், அற்புதமான உதாரணங்கள். அந்த நாக்கு பல்லுன்னு சொல்லிட்டு அந்த பூமைகள் சிறப்பு சொற்கள் வந்து கற்களாக கூடாது, அது கற்கண்டாதான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான உங்கள் கருத்துக்களை பதிவிட்டுருங்க. அழைப்புக்கு நன்றி. சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். கற்கள் சொற்களானால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு நிறைய நேயர்கள் வந்து நம்மகிட்ட பகிர்ந்துட்டுருக்காங்க. பொதுவாகவே வந்து ஒரு சொற்களை வந்து நம்ம எவ்வளவு கவனமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நன்மையை பெற முடியும். ஏன்னா எதை நம்ம விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். நீ மற்றவங்கிட்ட அன்பாக பேசினா மட்டும்தான் மற்றவங்களும் உங்ககிட்ட அன்பாக பேசுறதுக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையும். நம்ம கோபத்தில் சில வார்த்தைகளை திட்டினாலோ இல்லை கோபத்தில் சில வார்த்தைகளை உதறிட்டாலோ அந்த திரும்ப எடுக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நேர் அடுத்ததாக ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஆ வணக்கம். யார் எங்கேருந்து ஐயா பேசுறீங்க?
2: வணக்கம், எம் ராஜு, நோலம்பூர்.
0: ஆ வணக்கம் ஐயா. இன்னைக்கு தலைப்பு வந்து
2: தெரியும் காலையில இருந்து கேட்டுங்கறா.
0: சொல்லுங்க ஐயா.
2: பான் புகழ் கொண்ட வள்ளுவர் 1330 குறள் எழுதிட்டாரு நம்ம மக்களுக்காக.
0: கண்டிப்பா
2: அதுல எல்லாம் அடங்கி இருக்குது.
0: நிச்சயமா நிச்சயமா.
2: இந்த பொது ஜனங்க போடுற இடத்துல சில பேர் கேக்குறானுங்க பாருங்க வார்த்தை. அவனுங்க என்ன குடும்பத்துல பிறந்து வாழ்ந்தவனுங்களா இல்ல காட்டுல பிறந்தவனுங்களான்னு தெரியல. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றானுங்க ஒரு சிலர். பழம் இருக்க காய் கவர்ந்தாட்டுன்னு சொல்லுவாரு ஒரு குரல்ல. அது மாதிரி எல்லாம் நடக்கிறாங்க சில பேரு. சில பேரு இனிமையா பேசுறாங்க. நோய் இருந்தா கூட குணமாயிடுற மாதிரியும் பேசுறவங்க உண்டு. நோய் அதிகரிக்கிற மாதிரி பேசுற மனுஷனும்
0: இருக்கிறான்.
2: எவ்வளவோ வார்த்தைங்க இருக்குது, எவ்வளவோ போகுது.
0: அதான் துன்பம்னு ஒண்ணு இருந்தா இன்பம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எதிர்வினை இருக்கத்தான் செய்யும். அதுல நம்ம இன்பத்தை மட்டும் எடுத்துக்குவோம்.
2: எதிர்வினை இல்லையே இது. எல்லாரும் வெட்டப்படுற மாதிரியான சொல்லாம் கூட சொல்லிடுறானுங்க சில பேர்.
0: புரியுது புரியுது புரியுது புரியுது உங்களுடைய.
2: அதால ஜனங்களுக்கு வை
0: விடணும்.
2: நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம்.
0: நன்றி ஐயா, நன்றி. சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் தான் நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு பாடல்.

நேரம் இப்போது 11:42. இது நேர் நேரம், நேயர்களுக்கான நேரம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் தான் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.

இருக்கிறார்கள். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். சொற்கள் கற்களானால் அப்படின்னு கடுமையான சொற்களை பேசக்கூடாது. எப்பயுமே சொற்களை அளந்து ஆராய்ந்து மற்றவங்களுடைய மனதை புண்படுத்தும் கூடிய அளவுக்கு சொற்களை நம்ம வீசக்கூடாது அப்படின்னு தான் இன்றைக்கி நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு பாடல், ஆழ்வார் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் இப்போது 11:48:30. நேயர் நேரம் நேயர்களுக்கான நேரம். நேயர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி. இப்போ
0: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு ஐயா. இன்னைக்கு வந்து சொற்கள் கற்களானால் என்ற தலைப்புல தான் நம்ம நேயர்களா வந்து பேசிட்டு இருக்காங்க.
1: நிகழ்ச்சி தொடக்கத்துல இருந்து கேட்டுன்னு இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்க ஐயா.
1: பெரியவங்க சிறியவர்கள் சார், பெருசு சிறுசு இது மாதிரி சொல்லக்கூடாது சார். இது மாதிரி இது போன்ற வார்த்தைகளை, பாடா போடா இது மாதிரி, ஐயா இது மாதிரி நம்ம நல்ல இனிமையான சொற்களை நம்ம கூற வேண்டும் சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நம்ம மாதா பிதா குரு தெய்வங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தணும் சார். நம்ம சின்ன பிள்ளைகள்ல நம்ம அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரணும் சார். தாய் தந்தையர்களிட நம்ம அன்பா அனுசாரியான அவங்களுடைய பணிவிடையான நல்ல வார்த்தைகளை கேட்கணும் சார். வாடி போடி இது மாதிரிலாம் ஒரு கிராமத்தெல்லாம் நம்ம கேட்கறோம் சார், அது எங்களுக்கு ஒரு ஒரு அவமதிப்பா இருக்கு சார் கேட்கறது. நம்ம இப்ப இந்த வார்த்தைலாம் சொல்லக்கூடாது, நீ என்ன உன் குடும்பத்தை பாக்கி என்னைய வந்து இது மாதிரி பேசுறேன் இப்படிலாம் சொல்றேன் சார்.
0: ஆரம்பத்திலே இருந்து நம்ம குழந்தைங்களை வந்து ஒரு பக்குவப்படுத்தி கொஞ்சம் அழகாக வளர்த்தோம்னா அது வந்து நல்லபடியாக நல்ல பழக்க வழக்கங்களோட நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். குழந்தைங்க வந்து நல்ல மரியாதை நடப்பாங்கன்றத சொல்ல வரீங்க.
1: முக்கியமா என்னுடைய கருத்து சகிப்புத்தன்மை இருக்கணும் சார். இந்த தன்மை இருந்தாலுமே எல்லா பணிவான குணங்கள் வரும் சார் நமக்கு. இதான் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க சார். தங்கள் கருத்தை நேயர்கள் என்னென்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கலாம் சார்.
0: இந்த சொற்கள் கற்களானால் அது மாதிரி உங்களுக்கு நீங்க யார்ட்டையோ அது மாதிரி கடுமையான சொற்களை பேசிருக்கீங்களா? பேசிட்டு பின்னாடி வருது.
1: யாருமே அது மாதிரி பேச மாட்டோம் ஐயா, வாங்க ஒரு வணக்கம் இது மாதிரி தாழ்மையான சார் நான் வணங்குங்க சார். யாருமே சார்
0: கடுமையான சொற்களை பேசக்கூடாதுன்றதுக்கு நீங்க ஒரு உதாரணம்.
1: நம்ம ஓம் சக்தி ஐயா, நொலமூர் ஐயா, மா கலையார் நண்பர் இவங்களெல்லாம் வந்து ஒரு அப்பா மாதிரி சபை இது மாதிரி தான் சார் நான் நினைக்கிறேன். இப்ப நான் அவங்கள வந்து அப்பான் தான், எங்களுக்கு ஒரு மகனா தான் அவங்க நினைக்கிறாங்க சார்.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
1: இது அவங்கள நாங்க ஒரு தெய்வத்துக்கு சமமா நினைக்கிறோம் சார். இந்த சொற்கள் நம்ம கடைசி வரையும் இறுதி வரையும் நம்ம மறையும் வரையும் நம்ம நல்ல பேரோட இருக்கணும் சார். இந்த சொற்கள் தான் சார் நல்ல ஒரு முன் உதாரணத்துக்கு ஒரு காரணம் சார்.
0: ஆமா, சில இடத்துல வந்து நாம பயன்படுத்தக்கூடிய சொற்களை வச்சுதான் நம்மளே மதிப்பிடப்படுவோம் இல்லைங்களா?
1: ஆமா சார், நீங்களே எங்களுக்கு கூட ஐயா சொல்லுங்க ஐயா, வாங்க போங்க ஐயா, நீங்க அந்த வார்த்தைகள் உங்களை வானொலி அறிவிப்பாளர்கள் நம்ம நேர்கள் வாட்டத்திலிருந்து அன்பான பரிமாற்றங்கள் தான் சார் இதுக்கெல்லாம் காரணம். பள்ளி பருவத்திலிருந்து எங்களுக்கு இந்த ஒழுக்கமான வார்த்தைகள் தான் சார். இந்த தர்ணத்துக்கு நாங்க நன்றி கடமைப்பட்டிருக்கோம் சார்.
0: சரிங்க ஐயா, சரி சரி.
1: மத்த நேர்கள் என்னென்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கலாம் சார்.
0: நன்றி ஐயா, அழைப்புக்கு நன்றி.
1: மிக்க நன்றிங்க ஐயா.
0: ஐயா வந்து அவருடைய அற்புதமான கருத்துக்களை பதிவிட்டாங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும் அப்படின்னா 2275240 மற்றொரு எண் 2275250 என்கின்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் நீங்களும் பேசலாம். வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணையும் முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம்.

நேயர் நேரத்துடைய நிறைவு பகுதி வந்தாச்சு. இன்றைய நேயர் நேரத்தில் சொற்கள் கற்களானால் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை அற்புதமாக பதிவிட்டார்கள். காட்பாடி சந்திரசேகர், நல்லாப்பாளையம் கலையரசு, விழுப்புரம் சையது, ரெட்டிக்குப்பம் முத்துகிருஷ்ணன், பரமக்குடி ராஜேஸ்வரி, நுழம்பூர் ராஜை, தாண்டவமூர்த்தி குப்பம் அபுசாலி உள்ளிட்ட நேயர்கள் தங்களுடைய அற்புதமான கருத்துக்களை ஆழமாகவும் நிதானமாகவும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வார்த்தைகளை உதிர்த்துவிட்டால் அதற்கான பின்விளைவுகள் எப்படி ஏற்படும் என்ற பல்வேறு கருத்துக்களை என் நிலையத்தில் பங்கேற்று நம்மளோட கலந்துக்கிட்டாங்க. அதுபோல் எப்பயுமே வந்து நம்ம பேசும்போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து யாரையும் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக நம்ம வார்த்தைகளை உதிர்த்தால் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாமளும் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அன்பாகவும் அழகாகவும் பேச முடியும் நினைக்கிறேன். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. இத்துடன் உங்களுடன் உரையாடியது மு. முரளிதரன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்கள் தொகுப்பு.
2: இன்றைய துலாக்கோல் நிகழ்ச்சியில நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. முதல் கடிதமா எதை படிக்க போறீங்க?
3: முதல் கடிதமாக, வழக்கமாக நமக்கு நிறைய கடிதங்கள் போடுற நேயர்களில் ஒருவர், புள்ளையார்குப்பம் பாகூர் கொம்யூன் முருகன் கோயில் தெருவில் இருந்து ஜோதி முனிநாதன். புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நமது பண்பலை 102.8 ஒலிபரப்பாகும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை பற்றி கடிதம் எழுதியிருக்காங்க. மருத்துவர்கள் பங்கேற்கும் மிக அற்புதமான கருத்துக்களை வழங்கும் நிகழ்ச்சி இது. இதில் சிறுவர்கள் பெரியவர்கள் இவர்களுக்கு உள்ள உடல் நோய்கள் குறித்தும் நேயர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு விளக்கங்கள் தந்தும் பதிவு செய்கிறார்கள். அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சி. சனி ஞாயிறு இரு தினங்களில் கல்லூரி பூக்கள், சிறுவர் பூங்கா, ஒரு நிமிட பேச்சாற்றல் இவைகள் யாவும் மிக அருமையான நிகழ்ச்சிகள். புதுவை பண்பலையில் பணிபுரியும் அனைத்து ஆர்ஜேக்களுக்கும் நமது புதுவை பண்பலைக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். அதே நேயர்,
2: நமது வானொலி முதன்மை அலைவரிசை ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நமது அறிவிப்பாளர்கள் அறிவிக்கும் தலைப்புகளில் நேயர்கள் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். ஆனால் ஒரு சில நேயர்கள் 5-6 நிமிடங்கள் பேசுகிறார்கள். பல நேயர்கள் இதில் பங்கேற்க முடிவதில்லை, அவர்களுக்கு தொடர்பும் கிடைப்பதில்லை. ஆகையால் ஒரு நேயர் 2 நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும். என்னுடைய சொற்களில் பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். நமது அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நமது புதுவை வானொலிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று எழுதியிருக்கின்றார். இவருடைய மேலான ஆலோசனைக்கு நன்றி.
3: அதே நேயர், நமது ரெயின்போ பண்பலை 102.8 ஒலிபரப்பாகும் ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நிகழ்ச்சியில் திங்கள் முதல் ஞாயிறு வரை பெண்களுக்கான நிகழ்ச்சி மிக மிக அருமை. இந்த நிகழ்ச்சிகளில் சமையல் குறிப்புகள், குக்கரி ஷோ, சட்டம்

0: அறிவோம். திரைத்துறையில் பெண்கள் எழுத்தாளர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. மற்றும் சனி ஞாயிறு தினங்களில் பெண் நேயர்கள் விரும்பிய திரைப்பட பாடல்கள் மற்றும் அனைத்து நிகழ்ச்சியும் பாடல்களும் மனதுக்கு இனிமையும் சிந்தனையும் கவர்ந்தது. உடன் உரையாடிய நமது வானொலி ஆர்ஜி அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று தெரிவித்துள்ளார்.
1: அதே நேயர் எம் ஜோதிமணிநாதன் எழுதியிருக்கின்றார். புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த மாதம் 28ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான வானொலி நாடக மலரில் உள்ளம் கவர் கல்வன் நாடகம் மிக மிக அருமை. பெரியோர்கள் சொல்வார்கள், தவறு செய்தவரை தண்டிப்பதை விட அந்த தவறை மேலும் செய்யாதிருக்க சில அறிவாற்றலை கூறினால் தவறு செய்தவர் திருந்துவார் என்பார்கள். ஆமாங்க, சமையல் அறையில் இரண்டு கால் எலியாக பசியை போக்கி வந்த மாரிமுத்து அன்பழகன் என்ற இரு பெரியவரால் அன்பாக முத்துவை திருந்த செய்து சமையல்காரனாக மாற்றிவிட்டார். ஆனால் இரண்டு பிள்ளைகளும் திருடன் என்று பொறிக்கப்பட்ட பெயரை சூட்டினார்கள். கடைசியில் மட்டும் முத்து அன்பாகவே இருந்து விட்டார். நாடகம் அருமை. எழுதிய ஆசிரியர் அவர்களுக்கும் இதில் பங்கேற்ற கலைஞர் பெருமக்களுக்கும் அமைப்பு மற்றும் படைத்த நமது வானொலிக்கும் நன்றி என்று எழுதியிருக்கின்றார்.
0: இதே நேயர் சென்ற மாதம் 29ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான கொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம் பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. நாடகம் மிகவும் அருமை, அற்புதம். இரு நண்பர்களுக்கிடையே வந்த விபரீதம் குடும்ப பகையானது. ராஜா கண்ணனை தீய சொற்களால் தாக்கியதால் கண்ணனின் கோபம் கொடிய விஷமாக மாறியது. அதனால் ராஜாவை கண்ணன் கொலை செய்தான். வீட்டிற்கும் தெரியாமல் ராஜாவின் மனைவி பிள்ளைகளை கொலை செய்ய திட்டமிட்டார். கண்ணனின் செயல் காவல்துறைக்கு தெரியவே ஒரு கதை மூலம் கண்ணன் ராஜாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். எழுதிய ஆசிரியர் அவர்களுக்கும் நடித்த கலைஞர் பெருமக்களுக்கும் அமைப்பில் உதவி அமைப்பு மற்றும் படைத்தளித்த நமது புதுவை வானொலிக்கு என் நன்றி என்று எழுதியுள்ளார். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
1: அடுத்த கடிதமும் எம் ஜோதிமுனா தான் எழுதியிருக்காரு. புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த 27ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான தமிழ் அமுது தமிழ் மொழியின் வரலாற்று சிறப்புகள் குறித்து பதிவு செய்தார் முனைவர் க. ரேவதி அவர்கள். இந்நிகழ்ச்சியில் முதல் சங்கம், இடைச்சங்கம், தமிழ்ச் சொற்கள் பற்றியும் மனிதன் சைகை மூலமாகவும் ஒலியின் மூலமாகவும் தமிழ்ச் சொற்கள் வெளியானதை மிக அருமை வாய்ந்த கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அனைவருக்கும் பயனுள்ளவையாக இருந்தது. தமிழ் மொழியின் வரலாற்று சிறப்புகளை வழங்கிய அவர்களுக்கும் ஒளிபரப்பு செய்த நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று எழுதியிருக்கின்றார்.
0: அதே நேயர் இன்னும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க.
1: யாரு? எம் ஜோதிமணிநாதனா?
0: ஆமா, அதே நேயர் தான். சென்ற மாதம் 31ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி பற்றியது அந்த கடிதம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் திருவேங்கடம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தன் வாழ்க்கை அனுபவங்களையும் தன் பள்ளி படிப்பு பற்றியும் இன்னும் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்களும் மிகவும் அருமை. ஒவ்வொரு வாரத்திலும் மூத்த குடிமக்கள் பங்கேற்று தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பதிவு செய்கிறார்கள். இதனை கேட்கும் போது சாதனை பெருமக்கள் கூறும் கருத்துக்கள் சிந்தனைக்கு உள்ளவை. கருத்துக்களை கூறிய ஐயா அவர்களுக்கும் உடன் நேர்வும் கண்ட நமது நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் படைத்த நமது புதுவை வானொலிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
1: பாகூர் கொம்யூன் முருகன் கோவில் திரு எம் ஜோதிமணிநாதன் அவர்கள் தான். புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இலக்கிய வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள் தன்னுடைய படைப்புகள் பற்றியும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் பற்றியும் இன்னும் பல்வேறு கருத்துக்களை வழங்கினார். அனைவருக்கும் பயனுள்ளவையாக இருந்தது. பதிவு செய்த ஐயா அவர்களுக்கும் உடன் நேர்முகம் கண்ட பொன்சந்திரன் அவர்களுக்கும் படைத்த ஆகாஷ்வாணி சென்னைக்கும் ஒளிபரப்பு செய்த நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று எழுதியிருக்கின்றார்.
0: அடுத்த கடிதம் சென்ற மாதம் 31ஆம் தேதி அன்று ஒளிபரப்பிய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியை கேட்டு, கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் தெள்ளாறு திருவேங்கடம் அவர்கள் உரையாடல் கேட்டும் நேரில் பார்த்து பேசியது போலவே உணர்ந்தோம். அவரின் குடும்ப சூழல் ஏழ்மை நிலை என அவரின் கண்ணில் நீர்த்துளிகள் வருகின்ற உணர்வும் செந்தில்குமார் அவர்களின் உரையாடலும் மிகவும் அருமை. அவரின் சிறப்பு

0: சிறப்பான இரண்டு பாடல்களும் சிறப்பாக இருந்தது. அவரின் குடும்பம் படித்ததில் தன் தங்கையை படிக்க வைக்க முடியவில்லை என நினைக்கும் போது அவரை பெருமையாக எண்ண தோன்றுகிறது. நன்றி என்று ஆர். பத்ரிநாராயணன், ஆர். ராஜகுமாரி, ஆர். ராமலிங்கம் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இந்த நேயர் தனது ஊரை இதில் குறிப்பிடலை. இனி கடிதம் எழுதும்போது ஊரையும் சேர்த்து எழுதினால் நன்று. அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
1: அடுத்த கடிதம் பிள்ளையார்குப்பம் பாகூர்கோமின் முருகன் கோவில் திரு எம். ஜோதி முனிநாதன் அவர்கள் தான். புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த 31ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான காவியா எங்கே நாடகம் மிகவும் அருமை. பெற்றோருக்கும் தன் சகோதரர் அவர்களுக்கும் பாசமாக இருந்த காவியா கல்லூரியில் பிள்ளைகளும் ஆசிரியர் பெருமக்களும் சுற்றுலா சென்றார்கள். காவியாவும் தன் தோழி தீபிகாவும் சேர்ந்து போகும்போது காவியா மட்டும் தனி வழியில் சென்றதால் வெகு தூரம் சென்று யாரும் இல்லாததை அறிந்த காவியா மனதில் அச்சம் ஏற்பட்டு தன் பெற்றோரையும் தன் தோழியையும் பாசமாக இருந்த தன் அண்ணனையும் நினைத்து

0: அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
1: அடுத்த கடிதம் பிள்ளையார் குப்பம் பாகூர் கோமின் முருகன் கோவில் திரு எம் ஜோதி முனிநாதன் அவர்கள் தான். புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த 31ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான காவியா எங்கே நாடகம் மிகவும் அருமை. பெற்றோருக்கும் தன் சகோதரர் அவர்களுக்கும் பாசமாக இருந்த காவியா கல்லூரியில் பிள்ளைகளும் ஆசிரியர் பெருமக்களும் சுற்றுலா சென்றார்கள். காவியாவும் தன் தோழி தீபிகாவும் சேர்ந்து போகும்போது காவியா மட்டும் தனி வழியில் சென்றதால் வெகு தூரம் சென்று யாரும் இல்லாததை அறிந்த காவியா மனதில் அச்சம் ஏற்பட்டு தன் பெற்றோரையும் தன் தோழியையும் பாசமாக இருந்த தன் அண்ணனையும் நினைத்து வேதனைப்பட்டார். பிறகு மரங்கள் வழிகாட்டியது. பிறகு எல்லோரும் ஒற்றுமையானார்கள். இது ஓர் விழிப்புணர்வு நாடகம். எழுதிய ஆசிரியர் அவர்களுக்கும் கலைஞர் பெருமக்களுக்கும் அமைப்பு படைத்த வானொலிக்கும் நமது புதுச்சேரி வானொலிக்கும் நன்றி என்று எழுதியிருக்கின்றார்.
0: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு கடிதம். புதிய நேயர்கள் சென்னை அண்ணா நகரில் இருந்து ஆர் முத்துசாமி, சி லதா, சி கீதா இவங்க எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு தயாரித்து ஒளிபரப்பிய பலே பாண்டியா நாடகத்தை கேட்டோம். நாடகத்தில் வில்லன் சரவணன் வந்த பிறகு நாடகம் விறுவிறுப்பாக சென்றது. சிறுவன் பாண்டியனுக்கு ஆபத்து வருமோ என நினைத்தோம். ஆனால் அவன் காவலர் உதவியுடன் தப்பித்து விடுகிறான். அரை மணி நேரம் சென்றதே தெரியவில்லை. அருமையான நாடகம், நல்ல தயாரிப்பு, நல்ல நடிப்பு, சிறந்த கதை. நன்றி என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க இந்த புதிய நேயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி மற்றும் 102.8 FM ரெயின்போவில் தினந்தோறும் நிகழ்ச்சிகள் நிறைய ஒளிபரப்பு செய்கின்றோம். நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு கடிதம் மூலமாகவோ aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ
0: மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் அந்தந்த நிகழ்ச்சி பற்றி போஸ்டர் இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எழுதலாம்.
1: கடிதம் மூலம் நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களை எழுத வேண்டிய முகவரி சொல்லணுங்களேன்.
0: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு எழுதலாம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொடர்ந்து கேளுங்கள். உங்களது மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கடிதங்கள் மூலம் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை கூறிய அனைத்து நேயர்களுக்கும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.
0: ஸ்ரீனிவாச முருகன்,
1: எஸ் ஜெயஸ்ரீ.
0: வணக்கம் நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்கள் தொகுப்பு.
2: புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு, படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டுகால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGE ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டுகால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு மைய பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 வரை மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி

மாதம் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள் எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 22ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 3வது குறுக்கு தெரு முதல் தளம் நடேசன் நகர் புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண்கள் 0433 என்ற குறியீட்டினுடன் 2200115, தொலைபேசி எண் 8870073622, மற்றொரு எண் 9629342446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று பகல் 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்ற மணியவை. நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 12:15.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் சினமடையாதே சீறி விழாதே. ராகம் பகுதாரி, தாளம் ஆதி. இயற்றியவர் எம் தண்டவாணி தேசிகர் அவர்கள். கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா.
2: வணக்கம்.
3: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புகள்ல என்ன பாடல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்?
2: சினமடையாதே சீறி விழாதே என்ற பாடல்.
3: இதோட பல்லவி அனுபல்லவி சொல்லியாச்சு இல்லையா? இந்த வகுப்புல சரணம் சொல்லித்தரேன். இந்த பாடல் என்ன ராகம், என்ன தாளம்?
2: பகுதாரி ராகம், தாளம் ஆதி.
3: ஆதி. பகுதாரி ராகம் எதுல ஜன்யம்?
2: ஹரிகாம்போஜி.
3: 28வது மேளகர்த்தா ராகமாகிய ஹரிகாம்போஜில ஜன்யம். அதனால இதுல அமைஞ்சிருக்கிற ஸ்வரஸ்தானங்கள் என்ன?
2: ஷட்ஜம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்யமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தெய்வதம்,
3: கைசிகி நிஷாதம். இதோட சரணம் சாகித்யத்தை படிங்க ஒரு தடவை.
2: அற்பரை போய் அடுத்து உன் அறிவை விற்காதே, அறிவுடை பெரியோரை அவமதிக்காதே, கற்பனை உலகினில் கனவு காணாதே, காலம் கடந்த பின் கண் விழிக்காதே.
3: இப்போ பகுதாரி ரகத்தோட ஆரோகணம் அவரோகணம் பாடிட்டு அந்த சரணம் பாடலாம்.

0: பகுதாரி, தாளம், ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் பி கனிஷ்கா.
1: நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றமினியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், மாணவி கே ஹேமலதா. 2:55 வானிலை அறிக்கை சின்னஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3:55 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்தின் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள தாரகேஸ்வரில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியில் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் 23வது தவணையை விடுவிக்கும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5 மணிக்கு இளைய பாரதம். நேரடியில் நெறிப்படுத்துபவர் பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். இரவு 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்ட காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள்.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பில் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை முதல்லேருந்து பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் இயற்றிய சினமடையாதே சீறி விழாதே எனும் பாடல்.

0: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தாடேபள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா கேட்கலாம். தொடக்கமாக இடம்பெற்ற உயிரெலாம் என தொடங்கும் பாடல்.
1: இடம்பெற்ற உயிர் எலாம் விடம் அற்று வாழ்ந்தன

0: அடுத்ததாக குணங்கள் சிறந்தன என தொடங்கும் திருவருட்பா.
1: குணங்கள் சிறந்தன

பன்னிசை மாலை நிகழ்ச்சிகள் நிறைவாக ஜாதியிலே மதங்களிலே என தொடங்கும் திருவருட்பா.

0: குலம் என்றறிந்தே புத்தமுதம்.
1: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை தாடேபள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல்

கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும் நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன.
இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாக

0: ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னோ வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ, நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா, டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 12:50.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர்.
3: தயவு செய்து யாரும் சத்தம் போடாதீங்க, உள்ளே டாக்டர் ரேவதி இருக்கிறாங்க.
4: ரேவதி நர்சிங் ஹோம் கழிந்த 7 ஆண்டுகளாக நித்த நித்தம் சட்டம் படித்து கொண்டிருக்கும் புது விதி இது. அந்த விதியையும் மீறி,
3: ஹாய் பிருந்தா, உனக்கு ஒரு நல்ல சமாசாரம் தெரியுமா? நம்ம டாக்டர் அம்மாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதான்.
4: மகிழ்ச்சியான சங்கதி தான். மாப்பிள்ளை யாரா? மாப்பிள்ளை யாருன்னு ரேவதி அம்மாளுக்கே இன்னும் தெரியாதாக்கும்.
3: என்ன சொல்கிறீங்க?
4: மாப்பிள்ளை தேடி பிடிக்கத்தான் மணமகன் தேவை அப்படின்னு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க ரேவதி டாக்டர்.
3: அப்படியாவது அவங்க திருமணம் நடக்கட்டும்.
4: டாக்டர் ரேவதினா எனக்கு ரொம்ப இஷ்டம். அவங்களோட மனப்போக்கு தனி தனித்தன்மையானது. அதை புரிஞ்சுக்கிடாதவங்க டாக்டர் ரேவதி அகம்பாவம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அறிஞ்ச வர ரேவதி அம்மா அன்புக்கு ரொம்ப ரொம்ப கட்டுப்படுறவங்க. எதுலேயும் ஒரு நியாயம் வேணும்னு நினைக்கிறதுக்கும் நம்புறதும் தப்பா என்ன என்று கேட்டாள் பிருந்தா. அவள் கழுத்தில் தங்க சங்கிலி மின்னியது.
3: பெரிய இடத்து விஷயம் இதெல்லாம், நமக்கேன் வம்பு.
4: ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் பிருந்தா.
3: சந்தேகப்படுறது தான் படுறீங்க, பெருசாகவே சந்தேகப்படுறது தானே?
4: டாக்டர் அம்மாவுக்கு எப்படியும் 30-32 வயசு இருக்காதா? இன்னமும் அவங்க ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? டாக்டர் ரேவதி அம்மாவோட தனிப்பட்ட சுதந்திரமான மனப்போக்குக்கு ஈடு கொடுத்து ஒத்து போகிற மனப்பக்குவம் கொண்ட ஒரு நல்ல ஆண் பிள்ளைய இதுவரை அவங்க சந்திக்க முடியாமல் இருந்திருக்கலாம் இல்லையா?
3: கதை அப்படி இருந்தால் நல்லது தான் தங்கச்சி. ஆனால்
4: கூடத்தில் கூச்சல் கேட்கவே அவர்களின் பேச்சு தடைப்பட்டது. கூப்பாடு போட்டவன் ஓர் ஆண் பிள்ளை சிங்கம், ஓடிக்கொண்டிருக்கிற பாம்பை நச்சென்று நசுக்கி விடுகிற பொல்லாத பொல்லாத்தனமான பருவம். பின் இவன் இப்படி குயோ முறை

யோ என்று கூச்சல் போடலாமா? அவன் வயிற்று வலி அவனை இப்படி அலற வைத்தது. இளஞ்சிங்கத்தை தோளுக்கு தோளாக துணை நிறுத்தி அணைத்தபடி கூடத்துள் நுழைந்த பெரியவர், உத்தரவின்றி உள்ளே நுழையக்கூடாது என்ற விளம்பர பலகையை பார்க்காமலே டாக்டரின் கதவை தள்ளினார். நோய் நொடி கூட உத்தரவில்லாமல் தானே உடலுக்குள் நுழைந்து விடுகிறதென்று நினைத்திருக்கலாம் போலும். அதற்குள் இளம் பூச்சிட்டு கீதா பின்புறமிருந்து விரைந்து வந்து தடுத்தாள். பெரியவரே, நீங்கள் இங்கே போர்டை பாருங்க. ஐயா சின்னவரே, அந்த எச்சரிப்பை நீங்களும் வலியோட வலியாக பார்த்துக்கங்க என்று உபதேசம் செய்தாள். அது கீத உபதேசமாகவும் இருக்கலாம். அந்த மருத்துவ பணி கண்ணியின் பெயர் கீதாதானே. டாக்டரம்மா இன்னும் வரல என்பதையும் அவள் தெரிவித்தாள். இடம் காட்டியது ஸ்டூல், இடம் கண்டது இளவட்டம். சற்று நேரத்தில் காரிலிருந்து இறங்கி கம்பீரமாக நடந்து முன்கூடத்தில் வந்து நின்றாள் லேடி டாக்டர் ரேவதி. முறிமேனிக்கு தும்பைப்பூ மூக்குத்தி எடுப்பு. நோயாளிகள் தங்கள் தங்கள் நோய் நொடிகளை மறந்து எழுந்து நின்றார்கள். தளத்தளத்த ஷிஃபான் பட்டு சேலையின் மார்பக பகுதியில் மையம் கொண்டு அனந்த சயனத்தை மேற்கொண்டிருந்த கழுத்து சங்கிலியின் மயில் பதக்கத்திற்கு ஆயிரம் ஆயிரம் முத்தங்களை அழுக்காமல் சலிக்காமல் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்த ஸ்டெத்தஸ்கோப் நீண்ட நெடுமூச்சு தூள் பறக்க ஒருமுறை முறையாக குலுக்கி அடங்கியது. வணக்கங்க டாக்டரம்மா. வணக்கம் வணக்கம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். அப்பொழுது காலை வெளியில் கார் ஒன்று வந்து நின்றது, சென்றது. ரேவதி ஒரு கணம் அதிர்ந்தாள். மறுகணத்தில் அவள் சமநிலையை அடைந்தாள். இது கன்றாவி கருப்பு காராச்சே. உள் நெஞ்சில் எதையோ நினைத்திருப்பாள். வேறு எதுவும் முளைத்திருக்கும். சலனமும் சாந்தியும் நடத்திய கண்ணாமூச்சி விளையாட்டிலே அவளது அழகான முகத்திலும் கவர்ச்சியான கண்ணங்களிலும் ஈர வேர்வை கசிகிறது. புதுக்கோட்டை ராஜ வீதிகளில் நானும் அவரும் புதுமண தம்பதியாக புத்தம் புதிதாக ரோஸ் கலர் காரில் ராஜ உலா வந்த அந்த நாட்களை என்னாலே எப்படி மறக்க முடியுமாம். ஆச்சியொருத்தி, அம்மா நான் புதுக்கோட்டை பக்கம் என்று கூறி நெருங்கினாள். அப்படியா, போய் உட்காருங்க. நோயாளிகள் கூட்டம் இப்பொழுது கப்சப். வாயை பொத்திக்கொண்டு வயிற்றை பிசைந்தபடி நல்ல பிள்ளையாக நின்றிருந்த இளைஞனை நெருங்கினாள். ஊடுருவி பார்த்தாள், பார்வையிட்டாள், உள்ளே வருமாறு சமிஞ்சை செய்தாள். நெற்றித் திலகம் மங்களமாக பொலிந்தது, முகப்பருக்கள் பளிச்சிட்டன. முதலில் ரேவதி அறைக்குள் விரைந்தாள். அடுத்து ஒடிந்து விழுந்து கொண்டிருந்த இளைஞன் இளமை கோலம் தாங்கி உள்ளே புகுந்தான். அவனுக்கும் ஒரு பெயர் இருந்தது, முத்தையன். கதவுகள் படீரென்று சாத்திக் கொண்டன. இதோ இங்கேதான், அதாவது விரிவடைந்திருந்த மருத்துவமனையின் விசாலமான இந்த பரிசோதனை கூடத்திலேதான் இப்பொழுது சற்றே ஓய்வாக அமர்ந்திருக்கிறாள் லேடி டாக்டர் ரேவதி. இங்கே காலம் சுவரிலும் ஓடியது. புள்ளிமான் வேகம், புள்ளிமான் ரேவதிக்கு பரிபூர்ணமான ஏகபோகமான உரிமை கொண்ட சுவராயிற்றே. எல்லா வித்தைகளையும் செய்யும். மணி 7:10. கொட்டாவி வந்தது. மத்தியானம் ஓய்வெடுத்தும் கூட உடலின் அசதி குறையாதது. உடலியல் மேதையான அவளுக்கு அதிசயமாக தோன்றவில்லை. மனம் எங்கே ஓய்வெடுத்தது? என்னென்னவோ சிந்தனைகள், சித்தாந்தங்கள், சலனங்கள், சிலிர்ப்புகள். அம்மாடி, வாழ்க்கைதான் வேடிக்கை என்றால் மனம் அதைவிடவும் வேடிக்கையாக இருக்கிறது. பச்சை நரம்புகள் பாங்குடனே புடைத்து கிடந்த நெற்றியை தடவி விட்டு கொண்டாள். நான் இப்போ வெறும் ரேவதி கிடையாது, டாக்டர் ரேவதியாக்கும். ஓ மை குட்னஸ், ரேவதி டாக்டர் என்றால் குறிப்பாக தியாகராய நகரில் ஏக கிராக்கி. எஸ், நெக்ஸ்ட் ப்ளீஸ் என்றாள் ஓங்கிய குரலில். அழைப்பு மணியின் சத்தமும் இணைந்திருக்கலாம். வணக்கங்க.
என்றாள் அந்த அழகி.

0: தன் முகவரி சீட்டை மேஜையில் வைத்தாள். வாங்க வாங்க, அப்படி உட்காருங்க. உடம்புக்கு என்ன என்று விசாரித்தாள் டாக்டர் ரேவதி. மென்சஸ் டைமில் முன்னாடியும் பின்னாடியும் வயிற்று வலினால் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு போகிறேனுங்க. அப்படிங்களா, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணப்படுத்திடுறேன். ஆமாம், உங்கள் பேர் சொல்லலையே. நீங்கள் கேட்கலீங்களே டாக்டர். இவள் படு டம்பாக்காரியாக இருப்பாள் போல இருக்கிறது. காரில் வேற வந்தாளாம். அப்படியா என்றாள் ரேவதி. என் பெயர் மந்தாகினி. ரொம்ப அபூர்வமாக காதில் விழுற அழகான பேர் தான். உங்கள் கணவர் என்று கேட்டவள் நோயாளி பெண்மணியின் கழுத்தில் கிடந்த தாலியை எடை போடுவதில் ஆர்வம் காட்டினாள். என்னோட அத்தா நான் வயிற்று வலியால் துடிக்கிறதை கண்டாலே போதும், அவரும் சின்ன பிள்ளையாட்டம் செருமி செருமி அழத் தொடங்கிடுவாருங்கம்மா. நான் அதை பற்றி கேட்கலங்க, அவரை பற்றி தான் கேட்டேன். அவர்
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள். வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 1 மணி. மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். நிகழ்ச்சியில் மகளிர் மட்டும் பங்கேற்கக்கூடிய தொலைபேசி வழி விருப்பமாக பாடல்கள் ஒலிக்கின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூர் நேர்கள் 0413 என்ற தொலைபேசி குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். இது மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம்.

0: ஆட்டோகிராஃப் படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்ல.

மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் மகளிர் பங்கெடுக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூர் நேர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம்.

0: உரையாடல் சூப்பரா இருக்கு. நல்லா இனிமையான குரல் வளத்துல எங்கள் பாண்டிச்சேரி மக்களை வந்து சந்தோஷத்தை முழுகடிச்சிருக்கீங்க.
1: நன்றி நன்றி. என்ன பாடல் மேடம் உங்களுக்கு?
0: இது வந்து தவளோ. எனக்கு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கல்கி படத்துல இருந்து சிங்கப்பூர் செயல செவத்த பொண்ணு மேல அந்த சாங் போடு.
1: நன்றி மேடம்.
0: ஆமா,
1: தவளோத்துல இருந்து யார் பேசுறீங்க?
0: தவளக்குப்பத்துல இருந்து சிவரஞ்சனி பேசுறேன்.
1: தேங்க்யூ தேங்க்யூ மேடம்.
0: நன்றி.
1: தவளக்குப்பத்திலிருந்து கேட்ட நேருக்காக பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் இப்போது 1:13. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், உங்களுடைய எபிசோடு

0: நேரம் இப்போது 1:19. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டுமென்றால் 0413 என்ற குறியீட்டினுடன் 2275240 மற்றொரு எண் 2275250 என்கின்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எனக்கு நெஞ்சில் ஒரு ஆலயத்துல இருந்து சொல்வது நீதானா அந்த பாட்டு வேணும்.
0: சொல்வதா சொன்னதா? சொன்னது நீதானா தான் அப்படி வரும் பாட்டு.
1: பழைய படம் அது.
0: ஓகே ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ. பாடல் கேட்டதுக்கு மகிழ்ச்சி மேடம். உங்களுக்கான பாடல் இது வருகிறது. நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: நெஞ்சிரோல் ஆதாயம் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

0: பேசுறேன் சார்.
1: ஆ சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: பாடல் அன்புள்ள மாண்டி கடிதம், அந்த பாடல் எனக்கு வேணும் சார்.
1: ஆஹா, பாடல் கேட்டா பாடியே போயிட்டீங்க. நன்றிமா, உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு மகிழலாம்.
0: தேங்க்யூ சார்.
1: ஆ நன்றிமா. இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம்.

0: நேரம் இப்போது 1:23. மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார்மா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியாங்குப்பத்திலிருந்து கலாவதி பேசுறேன்.

0: நேரம் இப்போது 1:27:30. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மதிய வணக்கம். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கமா. என்ன பாடலமா வேணும் உங்களுக்கு?
1: கற்பகம் படத்துல இருந்து மன்னவனே அழலாமா அந்த பாடல், சுசிலாமா நல்லா பாடியிருப்பாங்க. எல்லா பாடலும் பாடியிருப்பாங்க, இந்த பாடல் கொஞ்சம் சிறப்பா பாடியிருப்பாங்க, நல்லா இருக்கும். அந்த பாடலை ஒளிபரப்புங்க சார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார்.
0: நன்றிமா, நன்றிமா. கற்பகம் படத்திற்காக இந்த பாடல் ஒலிக்கிறது. அவர்களின் விருப்பத்திற்காக

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் இந்நிகழ்ச்சியில் மகளிர் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ விரும்ப வேண்டுமென்றால் 0413 என்ற குறியீட்டினுடன் 2275240 மற்றொரு எண் 2275250 என்கின்ற பாடல்களை கேட்டு மகிழலாம்.

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டுகால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGE-ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற SC/ST பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச

போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு ஜூலை 1 முதல் தொடங்கி தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12 தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்பு மிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சிக்கான காலத்தில் பிரதி மாதம் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 22 அதாவது நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 3 குறுக்கு தெரு முதல் தரம் நடேசன் நகர் புதுச்சேரி 6050005 மற்றும் தொலைபேசி எண்கள் 0433 என்ற குறியீட்டினுடன் 2200115 தொலைபேசி எண் 8870073622 மற்றொரு எண் 9629342446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நேரம் இப்போது 1:40:30. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம்.

0: இது மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் நிகழ்ச்சியில் எடுத்ததாக. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம்.
0: உங்க பேருங்க?
1: ராதா.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நிச்சயமா நாங்கள் கேட்ட பாட வருது. அழைப்புக்கு நன்றி மேடம். துல்லாத மனமும் துள்ளும் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம். இது மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நேரம் இப்போது 1:52. மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். தொலைபேசி வழியாக மகளிர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டுமென்றால் 0413 என்ற குறியீட்டினுடன் 2275240 மற்றொரு எண் 2275250 என்கின்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து ஜலாகும்.

0: The score remained unchanged in the second half as Brazil controlled the match and secured all 3 points. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi joins President Draupadi Murmu in Orissa to inaugurate projects worth over 47,600 crore rupees. Government prohibits manufacture, sale and distribution of 16 fixed dose combinations in public interest. NTA conducts nationwide mock drill ahead of NEET UG re-examination scheduled for tomorrow. IMD issues red alert for extremely heavy rainfall at isolated places over sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In cricket, third and final ODI between India and Afghanistan underway in Chennai. And in FIFA World Cup, Brazil register their first win, defeating Haiti 3-0. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 2:15. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பெரிய இடத்து பெண் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்

Thank you.

நேரம் இப்போது 2:23. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திற்காக KG யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

நேரம் இப்போது 8:02. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாகப்பிரிவினை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி லீலா பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது என்றும் இனியவை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் முனைவர் ஆர். வெங்கடராமன் அவர்கள், மாணவி கே. ஹேமலதா.
2: Bonjour, monsieur.
3: Bonjour. Entrez. Asseyez-vous. இன்றைய பிரெஞ்சு பாட நிகழ்ச்சியில் பல மொழிகள் கற்பதில் உள்ள பலன்களும் கஷ்டங்களும் பற்றி மாணவர்கள் மத்தியில் நடக்கும் ஒரு உரையாடலை பற்றி பார்ப்போம்.
2: புரிகிறது மிஸ்யூ. யூனிவர்சிட்டி காஃபி ஷாப் நடக்கும் உரையாடல் இல்லையா மிஸ்யூ?
3: ஆமாம். அலா காஃபே தாரியா டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபெசர் ராதா ஏ ராஜேஷ் மாஷ் என்சாம்பிள் சோஃபி அரீவ் அவெக் சோ பிளாத்தோ. படிக்கிறோம்.
2: ராதாவும் ராஜேஷும் சாப்பிடுகிறார்கள். சோஃபி அவள் தட்டுடன்
3: அங்கு வருகிறாள்.
2: அங்கு வருகிறாள்.
3: சோஃபி அரீவ் அவெக் சோ பிளாத்தோ. போன்ஜூர், ஜெ பு மசோவார் அவெக் வூ? சோஃபி சொல்கிறாள், நான்
2: இங்கு உங்களுடன் உட்காரலாமா?
3: Je peux m'asseoir. Bien sûr, asseyez-vous. Bonjour Sophie, comment allez-vous?
2: எப்படி இருக்கிறீர்கள்?
3: இந்த பிரெஞ்சு வாக்கியத்தை
2: பற்றி. Bonjour Sophie, comment allez-vous?
3: எப்படி இருக்கிறீர்கள்? Très bien, merci. Je suis fatigué. J'ai cours de japonais ce matin. J'ai cours de japonais ce matin. படிக்கவும் அந்த வாக்கியத்தை.
2: Très bien, merci. Je suis fatigué. J'ai cours de japonais ce matin.
3: J'ai cours de japonais ce matin. Enna artham?
2: Indru enakku Japanese mozhi vagupu irundhathu.
3: Adhanal je suis fatigué. Naan tired ah irukken. Du japonais? Vraiment? C'est difficile, non?
2: Oui, c'est difficile. Mais c'est très intéressant. Et vous? Vous apprenez des langues.
3: Et vous, vous apprenez. Faites la liaison. Vous apprenez des langues. C'est une question. Vous apprenez des langues. Padikavum?
2: Oui, c'est difficile. Mais c'est très intéressant.
3: Très intéressant.
2: Très intéressant. Et vous, vous apprenez des langues.
3: Oui. Adarga Tamil enna solla? Kadinamana.
2: Kadinamana. ஆனால் இது சுவாரஸ்யமாக இருக்கிறது.
3: C'est intéressant. சுவாரஸ்யமாக இருக்கிறது. Moi, je parle français, malayalam et anglais. Je suis du Kerala. யார் சொல்கிறார்கள்? ராஜேஷ்.
2: ராஜேஷ், நான் பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும்
3: மலையாளம்
2: ஆங்கிலம் தெரியும். நான் கேரளாவிலிருந்து வருகிறேன்.
3: கேரளாவிலிருந்து வருகிறேன். Moi, je parle français. Je parle malayalam et anglais. ராதா, moi je parle français et anglais. J'apprends l'espagnol en ce moment.
2: நான் பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகள் கற்கிறேன்.
3: ஸ்பானிஷ் மொழி கற்கிறேன். ஓ சூப்பர், vous parlez espagnol, c'est bien.
2: ஸ்பானிஷ் மொழியா? மிகவும் நன்று,
3: மிகவும் நன்று. அது பாக்கியத்தை படிக்கும்.
2: ஓ சூப்பர், vous parlez espagnol.
3: Espagnol.
2: Espagnol, c'est bien.
3: Sophie, pourquoi vous apprenez le japonais?

0: மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். அணுக வேண்டிய விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 044-249-648-6458. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

தலைப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் ஆரூர் பகுதியில் 140 டிகிரி மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. பாளையங்கோட்டையில் 39.0 செல்சியஸ் ஆக அதிகபட்ச வெப்பநிலை இருந்தது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 11.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வரும் 23 மற்றும் 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு இன்று ஏதும் இல்லை. நாளை முதல் வரும் 24ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளை

வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். பதிவான மழை அளவு. திருவாரூர் மாவட்டத்தில் 14 மில்லிமீட்டர் மழையும் பொன்மலை திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ஆகிய இடங்களில் தலா 4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் பல பகுதிகளில் மழையின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

0: Himalayan West Bengal and Sikkim till tomorrow. The IMD also predicted heavy rainfall conditions over Kerala, Mahi, Tamil Nadu, Puducherry and Karaikal during the day. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 3:10. பன்மொழி பாடல்கள் இந்நிகழ்ச்சியில் தொடக்கமாக தெலுங்கு மொழி பாடலை கேட்கலாம். தம்குடா படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

Tak.

0: ¡Comenzamos!
1: நேரம் இப்போது 3:22. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு இந்தி பாடல், பண்டி அவர் பப்ளி படத்திற்காக சங்கர் மகாதேவன், ஜாவித் அலி, ஐஷா சென்னை ஆகியோர் பாடிய பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பன்மொழி பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கின அந்த லோன்லயே இல்ல. லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐயா கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக வெங்கட ரமணா என தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை, லதாங்கி ராகம், ரூபகத்தாளம்

சங்கீதசார நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராகசுதாரச என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஆந்தோலிகா ஆதிதாளம்.

சங்கீதசார நிகழ்ச்சிகள் நிறைவாக கூவி அடைக்கக்கூடாதா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சிந்துபைரவி ஆதிதாளம்.

சங்கீதசால நிகழ்ச்சியில் இதுவரை சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்தின் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள

இதுவரை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்தின் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள தாரகேஸ்வரியில் நடைபெற்ற பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தின் 23வது தவணையை விடுவித்த நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில் புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக அம்பேத்கர் பற்றி பேச வருபவர் ஐந்தாம் வகுப்பு மாணவர் கமல்ராஜ்.
2: அண்ணல் அம்பேத்கர் தீண்டாமை வேண்டாம் என்று பொது உடைமை கண்ட அண்ணலே, அனைவரும் சமம், அனைவருக்கும் சம உரிமை என்று போராடிய சமூக சீர்திருத்தவாதியே, அரசியல் அமைப்பு சட்டம் எழுதிட்ட சரித்திர நாயகனே, கல்வி ஒன்றே சமூக மாற்றம் தரும் என்று கர்சித்த சிங்கமே, அடித்தட்டு மக்களின் விலை மதிப்பில்லா மாணிக்கமே, சாதி பாகுபாடு ஒழிய சாகும் வரை போராடிய யாழைகளின் முகவரியே, மனித நியாயமே மக்கள் இனம் காக்கும் ஆயுதம் என்று உரைத்த பகுத்தறிவு பகலவனே, பொருளாதார சீர்திருத்த நிபுணரே, உனது சமூக சீர்திருத்த கொள்கள் இன்றைய தலைமுறையினருக்கு வாழ்க்கை பாடமாக உள்ளது. நன்றி.
1: அடுத்து காந்தியை பற்றி பேச வருபவர் ஐந்தாம் வகுப்பு மாணவி ரபினா.
3: மகாத்மா காந்தியே, எங்கள் தேச தந்தையே, உண்மை உரைத்த அகிம்சவாதியே, கதராடை அணிந்த அந்நியர் பொருள் புரந்து எளிமையின் சிகரே, தீண்டாமை கண்டு குரல் கொடுத்த தலைவரே, உப்புக்கு விதித்த வரி நீக்க தண்டி யாத்திரை சென்ற சத்தியசீலரே, அன்பின் ஊற்றே இந்தியா நாட்டின் மூச்சு காட்டே, பிஞ்சி மழலையும் உன் பெயர் சொல்லும், உனது புகழை இந்த அகிலம் சொல்லும்.
1: அடுத்ததாக வீட்டு

0: ஏன் சாந்தனா சோகமா இருக்க?
1: லீவ் விட்டாலே அலசை இதை செய்து சொல்றாங்க. யாருமதி
0: வீட்டு வேலை செய்ய அழுற நீ வான்னு நான் ஒரு பாட்டு சொல்லித்தரேன். விரும்பி வேலை செய்யலாம்,
1: விரும்பி வேலை செய்யலாம்,
0: வீட்டு வேலை செய்யலாம்,
1: வீட்டு வேலை செய்யலாம்,
0: விரும்பி நாமம் செய்யலாம்,
1: விரும்பி நாமம் செய்யலாம்,
0: படுக்கை சுருட்டி வைக்கலாம்,
1: படுக்கை சுருட்டி வைக்கலாம்,
0: தரையை கூட்டி பெருக்கலாம்,
1: தரையை கூட்டி பெருக்கலாம்,
0: உண்ணும் தட்டை கழுவலாம்,
1: உண்ணும் தட்டை கழுவலாம்,
0: உடுத்து முடையை மடிக்கலாம்,
1: உடுத்து முடியை மடிக்கலாம்,
0: கடையில் பொருட்கள் வாங்கலாம்,
1: கடையில் பொருட்கள் வாங்கலாம்,
0: செடிகள் நட்டு வளர்க்கலாம்,
1: செடிகள் நட்டு வளர்க்கலாம்.
0: இந்த வேலை பெரிந்தன,
1: இந்த வேலை பெரிந்தன,
0: ஏற்ற தாழ்வு இல்லையே,
1: ஏற்ற தாழ்வு இல்லையே,
0: எந்த வேலை ஆயிடும்,
1: எந்த வேலை ஆயிடும்,
0: எல்லோருமே செய்வோமே.
2: அடுத்து விடுகதை கூற வருகிறார் நான்காம் வகுப்பு மாணவர் ரக்ஷன். பதில் சொல்ல வருகிறார் கமல்ராஜ்.
3: பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பைக்காது, அது என்ன?
4: தேங்காய்.
3: உலகம் எங்கும் படுக்கை விரித்து உறக்காமல் அழகுகிறான் அவன் யார்?
4: கடல் அலை.
3: உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நாயம், அது என்ன?
4: தராசு.
3: தாடிக்காரன் வீசைக்காரன் கோயிலுக்கு போனால் வெள்ளைக்காரன், அவன் யார்?
4: தேங்காய்.
3: என் குதிரை கருப்பு குதிரை, குளிப்பாட்டினால் வெள்ளை குதிரை, அது என்ன?
4: உளுந்து.
3: மண்ணை சாப்பிட்டு மண்ணிலே வளர்ந்து மண்ணோட மண்ணாவன், அவன் யார்?
4: மண்புழு.
3: உயரத்திலிருந்து விழுவான், அடி ஏற்படாது, தரைக்கு தான் சேதாரம், அது என்ன?
4: அருவிநீர்.
3: பச்சைக்கீரை சமைக்க உதவாது, வழுக்க உதவும், அது என்ன?
4: வாசி.
3: மென்மையான உடம்புக்காரன் பாரம் சுமக்கும் கெட்டிக்காரன், அவன் யார்?
4: நத்தை.
3: அனலில் பிறப்பான் ஆகாயத்தில் பறப்பான், அவன் யார்? வாலில் எண்ணெய் தலையில் கொல்லி, அது என்ன?
4: விளக்கு திரி.
3: ஆயிரம் பேர் அணி வணித்தாலும் ஒரு தூசி கிளம்பாது, அவர்கள் யார்?
4: எறும்பு கூட்டம்.
3: காலில் தண்ணீர் குடிப்பான் தலையில் முட்டையிடுவான், அவன் யார்?
4: தென்னை மரம்.
3: கல்லுக்கும் முள்ளுக்கும் மஞ்சாதவன் தண்ணீர் கண்டால் பதபதிக்கிறான், அவன் யார்?
4: நெருப்பு.
2: அடுத்ததாக சொற்களுக்கான எதிர் சொற்களை சொல்ல வருகிறார்கள் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் குணஸ்ரீ தேவதர்ஷினி.
5: எதிர்ச்சொல் அறிவோம். உள்ளே வெளியே, குட்டை உயரம்,
6: ஏறு
5: இறங்கு,
6: மேலே
5: கீழே,
6: பெரிய
5: சிறிய,
6: பின்னால்
5: முன்னால்,
6: புதிய
5: பழைய,
6: தள்ளு
5: இழு,
6: சில
5: பல,
6: வா
5: போ,
6: இரவு
5: பகல்,
6: நன்றி
2: வணக்கம். அடுத்ததாக ஆங்கில பாடல் பாட வருகிறார் மூன்றாம் வகுப்பு மாணவன் விஷ்ணு.
7: This is my town, this is my town, in my town there are street, in my street there are houses, in my houses there are room, in my room there is a bed, on the bed there is a basket, in the basket there are some flowers, in basket basket on the bed, bed in the room, room in the house, house in the street, street in the town. Thank you.
2: அடுத்ததாக கவிஞர் வாணிதாசன் பாடலை பாட வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவி கருண்யா.
8: கவிஞர் நேரு வாணிதாசர் அவர்களின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்துலாச்சலு. இவர் புதுவையை அடுத்த விலியனூரில் 22/7/1915 பிறந்தார். அவர் தந்தையின் பெயர் அரங்க திருகாமு, தாயார் துளசி அம்மாள். இவரது சிறப்பு பெயர் கவிஞர் பாவலர் மணி. இவர் புதுவையில் உள்ள சேலியமேட்டில் வாழ்ந்து பல கவிதையை மற்றும் பாடல்களை இயற்றி 1974 மறைந்தார்.

0: தானே தானே நன்னே தானே நன்றி நன்றி வணக்கம்.
1: ஒரு ஊர்ல ஒரு பெரிய கான் இருந்துச்சா, காட்டுக்குள்ள நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, ஆமா மானு காக்கா புயலி. இந்த காட்டுக்குள்ள ஒரு வேட்டைக்காரன் வந்தாங்களா, அப்புறமா மானு வந்து பார்த்துச்சா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லுதா, ஆமா வந்து நீங்களாம் சீக்கிரமாக ஓடிடுவீங்க, நான் வச்சு பொரியமாக போகணும்னு சொன்னான். மானு வந்து புதருக்குள்ளே பூந்துருச்சான், எலி வந்து புந்துக்குள்ளே பூந்துருச்சான், காக்கா வந்து பறந்து போய் மரத்தில் உட்காந்துச்சான், பாமா வந்து போயிட்டு இருக்கணும், அப்புறமா வேட்டைக்காரன் வந்து பிடிச்சிக்கிட்டானா பையில் போட்டுக்கிட்டானா, மானு வந்து சத்தமே நச்சிச்சான், அப்புறமா வேட்டைக்காரன் வந்து ஸ்டோரில் பைய கீழே ஸ்டோர் மேலே தூக்கிட்டு போயிட்டானா, எலி வந்து பைய கடிச்சு கடிச்சு ஆமையை காப்பாற்றிட்டானா, காக்கா வந்து கத்திட்ட உடனே ஆமை வந்து ஓடிடுச்சான், நாலு பேர் ஒட்டுமா இருந்தாங்களாம், நாம்பெல்லாம் ஒட்டுமா இருக்கிறேன். தேங்க்யூ.
2: அடுத்ததாக மூன்றாம் வகுப்பு மாணவிகள் என் வந்தனா மற்றும் என் சந்தனா முயலை பற்றி தமிழில் பாடல் பாட வருகிறார்கள்.

0: இம்பார்ட்டன்ஸ் சொல்ல வருபவர் இரண்டாம் வகுப்பு விஷ்ணுவர்தன்.
1: இம்பார்ட்டன்ட் டேஸ் வேர்ல்ட் வாட்டர் டேஸ் 22nd மார்ச் வேர்ல்ட் எர்த் டே 22nd அப்ரல் வேர்ல்ட் யோகா டே 21st ஜூன் இண்டிபெண்டன்ஸ் டே 15 ஆகஸ்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் 29th ஆகஸ்ட் நேஷனல் டீச்சர் டே 15

0: அடுத்ததாக ஐந்தாம் வகுப்பு மாணவன் பழமொழி சொல்ல வருகிறார். ஆக்ஷன்.
1: த ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் டு த மைண்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். தன் கையே தனக்கு உதவி. ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்று வாழ்வு குறையற்ற செல்வம். லுக் பிஃபோர் யூ லீட். ஆழம் தெரியாமல் காலை விடாது. டாக்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அ ஹங்கிரி மேன் இஸ் அன் ஆங்கிரி மேன். பசி வந்தால் பத்தும் பறந்து போவோம். லைவ் அண்ட் இட் லைவ். வாழ்வு வாழவிடு. மேக் அ வைல்ட் த சன்ஷைன். காற்று உள்ள போதே தூற்றிக்கோள். நோ பேன் நோ கேன். உழைப்பின்றி ஊதியமில்லை. ஒர்க் இஸ் வர்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். பிரைட் கூஸ் பிஃபோர் அ ஃபால். அகம் பாழும் அழிவை தரும். இயர் மோஸ்ட் பட் டாப்லெஸ். அதிகம் கேள் குறைவாக பேசு. ட்ரெஸ் இஸ் ஆஃப் ஆஃப் மேன். ஆளு பாதி ஆடை பாதி. நாலேஜ் இஸ் பவர். அறிவே ஆற்றல். யூனிட் இஸ் ஸ்ட்ரென்த். ஊற்றுமில்லே பலம். கிளீன்ஸ் கிளியர் அஸ் எபெல். உள்ளங்கை நெல்லி கொடுப்பவர். கிராப்ஸ் ஆல் லாஸ் ஆல். பேராசை பெரு நஷ்டம்.
0: அடுத்ததாக வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் கூற வருகிறாள் நான்காம் வகுப்பு மாணவி கனிஷ்கா. பிரிங் கொண்டு வா. பிரேவ் தைரியம். கலைட் சேகரித்தல். அஃப்ரைட் பயம். வேக் அப் ஏந்திரு. ஹரி சீக்கிரம். சென்டென்சஸ் வாக்கியம். கிரியேச்சர்ஸ் உயிரினங்கள். ரஸ் துரு மேஜிங். கற்பனை டைனி மிக சிறிய. லேட்டர் பின்னர். ஆல்ரெடி ஏற்கனவே. லிசன் கவனி. மார்னிங் காலை. ஈவனிங் மாலை. வாம் சூடான. கோல் குளிர்ச்சி. ஸ்னகில் பதுங்குத. பிளாங்கெட் போர்வை. மட்ட முணுமுணுத்தல். ஸ்டீல் திருடுதல். ஆம் தீங்கு. ரிவார்ட் வெகுமதி. கிளாத் துணி. ஃபால் வீச்சு. ஃபேர் நியாயமான. ஆக்குபேஷன் தொழில். ஃபார்மர் விவசாயி. பிரைட் பிரகாசமான. ஸ்மைல் புன்னங்கை. பிகைன் பின்னால். ஆங்கிரி கோபம். எக்ஸைட்டட் உற்சாகம். ஃபர்கெட் மறத்தல். இம்பார்ட்டன்ட் முக்கியம். டிஃபிகல்ட் கடின. ஸ்ட்ராங் வலுவான. சீரியஸ் தீவிரமான. கிளீன் சுத்தம். டர்டி அசுத்தம். ரஃப் கரடு முரடான. பிராக்டிக்ஸ் பயிற்சி. ஹெல்த்தி ஆரோக்கியமான. சடன் திடீரென்று. ஷெல்டர் தங்குமிடம். லிட்டில் கொஞ்சம். ரிட்டர்ன் திரும்ப. பிரீச் மூச்சு. கார்பேஜ் குப்பை. கன்ஃபியூஸ் குழப்பம். ஹெவி கனமான. பிட்டி அழகான. பிகம் தொடங்கியது. டெலிகேட் மென்மையான. பில்லோ தலையணை. விண்டோ ஜனல் டோர் கதவு. ஸ்னோர் குரட்டை. ஃபன் வேடிக்கை. ஹேட் வெறுப்பு. ட்ரூ உண்மை. அக்லி அசிங்கம். யூஸ்வலி வழக்கமாக. வெரைட்டி வகை. விஸ்டரி வெற்றி. நன்றி. அடுத்து துணிந்தவர் வெற்றி கொள்வார். கதையை நான்காம் வகுப்பு மாணவி பிரணிதா கூற வருகிறார்.
2: துணிந்தவர் வெற்றி கொள்வார் மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார். ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்க வருபவரே வெற்றியாளர் என்பதை அப்போட்டியாகும். அதனை மாணவர்களும் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்று அறையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த பெட்டி அளவில் பெரியதாக இருந்ததால் அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியினை தூக்க இயலாது என போட்டியிலிருந்தே விலகிவிட்டனர். மேலும் சிலர் பெட்டி அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியினை தூக்க இயலாது என்று மற்றவர்கள் கவியரசி என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி பெட்டியினை நகர்த்திய போது பெட்டி எளிதாக நகர்ந்தது. உடனே அம்மாணவி பெட்டியினை எளிதாக தூக்கினாள். பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர். பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர்.

பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது. ஆசிரியர் பிற மாணவர்களிடம், நீங்கள் ஏன் பெட்டியை தூக்க முன்வரவில்லை என்று கேட்டனர். பெட்டி பெரியதாக இருந்ததால் தூக்க முடியாது என்று நினைத்தோம் என்றனர். கவியரசி, நீ ஏன் தூக்கலாம் முடிவு எடுத்தாய் என்று ஆசிரியர் கேட்டார். போட்டியே தூக்குவதுதானே, தூக்கி பார்க்கலாம், முடியாவிட்டாலும் பரவாயில்லை, முயற்சி செய்யலாம் என்று நினைத்தே தூக்கினேன் என்றாள் கவியரசி.

0: முயற்சி என்பதை புரிந்து கொண்டோம் என்றனர். அடடா அருமை, நம் கவியரசிக்கு பரிசளித்து வாழ்த்தலாமே என்று ஆசிரியர் கூறியதும் வகுப்பறை முழுவதும் கைத்தட்டல் ஒலி கேட்டது. நன்றி.
1: எமது பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியில் நிறைவாக வருவது ஹிஸ்டரி ஆஃப் புதுச்சேரி சொல்ல வருகிறார் 4ஆம் வகுப்பு மாணவர் சாரவேன். புதுச்சேரி மாகே யானம் காரைக்கால் இந்த 4 பிராந்தங்களை உடையதுதான் நம்ம புதுச்சேரி. புதுச்சேரி நிலப்பரப்பு மக்கள் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்தே வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த காலகட்டத்தில் புதுச்சேரி அரிக்கன்மேடு பகுதியில் ரோமானிய பேரரசரோட கடல் வணிக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் ஆட்சி இங்கே நடந்திருக்கு. கிபி 1600 பிரெஞ்சுக்காரங்க இந்தியாவில் வணிகம் பண்ண இடம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்ச கடற்கரை பகுதி தான் புதுச்சேரி. அப்ப இந்த பகுதியை ஆண்டுகிட்டே இருந்த சுல்தான் மன்னரோட ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் புதுச்சேரி வணிக நகரத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க பிரெஞ்சுக்காரங்க. புதுச்சேரி நிலப்பரப்பு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சுக்காரங்க போட்டி போட்டாங்க. பல ஒப்பந்தங்களுக்கு அப்புறம் புதுச்சேரி பிரான்ஸோட கட்டுப்பாட்டுக்கே போச்சு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது புதுச்சேரி பிரெஞ்சு கட்டுப்பாட்டுள்ள தான் இருந்தது. 1954 மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ப புதுச்சேரி இந்தியாவோட இணைஞ்சது. இதற்கான ஓட்டெடுப்பு கீழூரில் நடைபெற்றது. இதுதான் புதுச்சேரி உருவான கதை. நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சிகளை வழங்கிய மாணவர்களுக்கும் எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலையத்தாருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: குழந்தைகளா, உங்க எல்லாருக்கும் கதைன்னா ரொம்ப பிடிக்கும் தானே? உங்களுக்காக இப்போ ஒரு கதை சொல்ல போறேன், கேட்கலாமா?
3: அது ஒரு அழகான கிராமம். அங்க முத்து அப்படின்னு விவசாயி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு வந்தானாம். முத்து தினமும் தன்னுடைய ஆடுகளை பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மேய்க்கிறது வழக்கம். காலையில போனா அப்படின்னா அவன் சாயந்தரமா தான் வீட்டுக்கு வருவானான். ஒரு நாள் முத்து தன்னுடைய சொந்த வேலை காரணமா பக்கத்து ஊருக்கு போக வேண்டி வந்துச்சான். இதனால ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பை தன்னுடைய மகன் ராமுவிடம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாராம். முத்துவிற்கு ஒரு பயமும் இருந்துச்சு. ராமு ஒரு விளையாட்டு பையன், எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய மாட்டான். வேற வழி இல்லாமல் அவன்கிட்டயே முத்து ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலையை கொடுத்துட்டு பக்கத்து ஊருக்கு புறப்பட்டு போனாராம். அடுத்த நாள் காலையில் ராமு ஆடுகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போனானாம். காட்டுக்கிட்ட போனதும் ஆடுகள் புற்களை மேய தொடங்குச்சான். ராமு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறையின் மேலே உட்காந்தானான். அவனுக்கு வேலை பார்த்து பழக்கம் கிடையாது அப்படின்றதுனால அவனுக்கு டைம் பாஸ் ஆகலை, அதாவது பொழுதே போகலை. தூரத்தில் ஒரு சிலர் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். வேலை செய்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினச்ச ராமு திடீர்னு புலி வருது புலி வருது அப்படின்னு கத்துனானான். ராமுவோட அலறலை கேட்டு வயலில் வேலை செஞ்சிட்டு இருந்த எல்லாரும் புளியை விரட்டுறதுக்காக கைகளில் கட்டைகளை எடுத்துக்கிட்டு ராமு இருக்கக்கூடிய இடத்த நோக்கி ஓடி வந்தாங்களாம். வந்தவங்க எல்லாருமே புலி எங்க அப்படின்னு ராமுக்கிட்ட கேட்டாங்களாம். ஆனால்

அப்போது புலி வரல, நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னானான். இதனால் கோபமடைந்த எல்லாரும் ராமுவை நல்லா திட்டிட்டு அங்கேருந்து போயிட்டாங்களாம். ராமுக்கோ அவங்கள ஏமாத்தினதை நினச்சி பயங்கர சந்தோஷம். ராமு ஆடுகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டானான். அடுத்த நாளும் ராமு புலி வருது அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணானான். மூணாவது நாளும் ராமு ஆடுகளை மேய்க்க விட்டுட்டு அதே பாறைக்கு மேலே உட்காந்தானான். கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு புலி வர்றதை பார்த்தானான். உடனே பாறையின் பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு உண்மையிலேயே புலி வருது புலி வருது அப்படின்னு கத்துனானான். ராமு அலறலை கேட்ட எல்லாரும் அவன் இன்னும் பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சி யாருமே உதவிக்கு வரவே இல்லையா. அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அங்கேருந்து பாய்ந்து வந்த புலி என்ன பண்ணிச்சான், ஒரு ஆட்டை தூக்கிக்கிட்டு ஓடி போயிடுச்சான். நான் உண்மையை சொன்னபோது யாருமே உதவிக்கு வரலையே அப்படின்னு வருந்துக்கிட்டே மீதி இருக்கக்கூடிய ஆடுகளை கூட்டிகிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டானா அந்த ராமு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவரோட வார்த்தையில் உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் எப்போ உண்மை சொன்னாலும் அதை யாருமே உண்மை அப்படின்னு நம்ப மாட்டாங்க. அதனால் நம்ம எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும். சரிதானே குழந்தைகளே? அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாரதியார் பாடல் வருது, கேட்கலாமா?

0: குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். வணக்கம் குழந்தைகளா.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை தொடர்வது திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது நீதியின் மறுபக்கம் படப்பாடல். குரல் கே.ஜே. சுதாஸ்.

0: திரைசை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 12வது சர்வதேச யோகா தினம் நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மருத்துவம், பல் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது.

செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ஒடிசாவில் 47,600 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பஹாத்பூர் கிராமத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பங்கேற்கிறார். நிகழ்ச்சியின் போது எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு வசதிகள், குடிநீர், சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறை திட்டங்களையும் பிரதமர் தொடக்கி வைக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நலிந்த மக்களின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தேச சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நலனுக்கான அவரது குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்பு நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில், தைரியம், எளிமை, பணிவு மற்றும் பொது சேவைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் பயணம் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தனது பொது

0: இருக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நலிந்த மக்களின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தேச சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நலனுக்கான அவரது குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்பு நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில், தைரியம், எளிமை, பணிவு மற்றும் பொது சேவைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் பயணம் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தனது பொது வாழ்க்கை காலத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசத்திற்கு மிகச்சிறப்பாக பணியாற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமுதாயத்தில் நலிந்த மற்றும் விளிம்புநிலை மக்களின் நலனுக்காக தன்னை அவர் அர்ப்பணித்துள்ளார் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சிக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மிகவும் ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரு முர்மு தேச சேவையில் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், அவரது பதவிக்காலத்தில் பெண்களின் கௌரவம், பொதுநலன் மற்றும் தேசிய சேவை ஆகிய துறைகளில் நாடு எண்ணற்ற சாதனைகளை படைத்துள்ளது என்றும் கூறியுள்ளார். போராட்டம், அர்ப்பணிப்பு மற்றும் தேசபக்தி நிறைந்த அவரது வாழ்க்கை பெண்களின் வலிமைக்கும் இளைஞர்களுக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு உத்வேகத்தை ஊற்றாக விளைவிக்கிறது என்று கூறினார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு உலக நாடுகள் ஆர்வம் காட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டிற்கு அண்மையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவாகி வருவதாக தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருந்த போதிலும் உலக நாடுகள் இந்தியா மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் விடுவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் இளைஞர்களுடனும் கலந்துரையாடினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாடு முழுவதும் தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோர்களை வழிநடத்துவார்கள் என சர்வதேச சமூகம் நம்பிக்கையுடன் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: 12வது சர்வதேச யோகா தினம் நாளை உலக அளவில் கொண்டாடப்பட உள்ளது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இது அனைத்து வயதினருக்கும் யோகா என்ற முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்த யோகா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தையும் மரபுகளையும் ஒன்றிணைக்கும் வகையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளது. புதுடெல்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் நாளை நடைபெற இருக்கும் கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக யோகாவுக்கு ஓட்டம் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்ச்சி யோகாவை அன்றாட வாழ்வில் இணைத்துக் கொள்வதற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் பிரதீப் குமார் செய்தியாளரிடம் பேசுகையில், ஆண்டு முழுவதும் யோகா பயிற்சி தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்றும், சுயமாக உருவாக்கப்பட்ட ஆசனங்கள் மூலம் தினமும் யோகா பயிற்சி செய்வதன் அவசியத்தை உணர்த்த முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தின் பிரதான தேசிய கொண்டாட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாளை கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோட்டில் நடைபெற உள்ளது. இந்திய கலாச்சார உறவுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் இந்த ஆண்டு யோகா தின கொண்டாட்டம் உலகம் முழுவதும் சுமார் 2,500 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் 210க்கும் மேற்பட்ட இந்திய தூதரகங்கள் பங்கேற்க உள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தலைமை விருந்தினராக கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யோகா தின நிகழ்ச்சிக்கு பிறகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவர் அப்பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். மத்திய பிரதேச ஆளுநர் திரு பட்டேலும் இந்த விழாவில் கலந்து கொள்கிறார். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குனோ தேசிய பூங்காவிற்கு செல்ல உள்ளார். அங்கு அவர் சஹாரியா பழங்குடியினர் சமூகத்தினர், சிறுத்தைகளை கண்காணிப்பவர்கள் மற்றும் பூங்காவின் களப்பணியாளர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து உரையாடுவார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கொல்கத்தாவில் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மூன்று இந்திய கடற்படை போர்க்கப்பல்களான INS துணகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகியவற்றை தொடக்கி வைக்க உள்ளார். இந்த கப்பல்கள்

0: களில் 75% அதிகமான உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 200 மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன என்று கடற்படை தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் வருகின்ற 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காவேரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: காவிரி நதிநீர் பங்கீடு கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு சுமூக தீர்வு காண்பதற்காக உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி காவிரி மேலாண்மை ஆணையத்தால் அமைக்கப்பட்டதாகும். இந்த அமைப்பின் 52வது கூட்டம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. இந்த ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு 3 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
0: மருத்துவம், பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரியில் 4324 பேர் தேர்வு எழுத உள்ளனர். புதுச்சேரியில் நாளை 9 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளது. நாளை மதியம் 2 மணி முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெற உள்ளது. நீட் தேர்வினையொட்டி மொபைல் போன்கள், ப்ளூடூத் கருவிகள், இயர்போன்கள், மைக்ரோஃபோன்கள், பேஜர்கள், கால்குலேட்டர்கள், ஸ்மார்ட் வாட்ச்கள் போன்ற மின் சாதனங்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலாத்துறையின் சார்பில் 12வது சர்வதேச யோகா தின விழா நாளை கடற்கரை காந்தி திடலில் நடைபெற உள்ளது. காலை 7 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், மாநில வளர்ச்சித்துறை ஆணையர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு, சுற்றுலாத்துறை ஆணையர் டாக்டர் மணிகண்டன், உயர்கல்வித்துறை செயலர் திரு முகமது அசன் ஹபீத், சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 12 ஆண்டுகள் பதவிக்காலத்தை நிறைவு செய்ததையொட்டி புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பிரெஞ்சு பள்ளியான பான்சியோனா பிரெஞ்சிப் பள்ளியில் இருந்து பிரகதி பாத யாத்திரை நடைபெற்றது. இந்த பாத யாத்திரை தாவரவியல் பூங்கா வரை நடைபெற்றது. நிகழ்ச்சியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு ராஜவேலு, தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா, திரு கேசவன், முகமது யாசின் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் காரைக்காலிலும் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் ஜன் விகாஸ் யாத்திரை இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி மற்றும் துணை ஆட்சியர் ஆகியோர் பங்கேற்றனர். இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் உலகின் மிகவும் வேகமான பொருளாதார வளர்ச்சி அடையும் நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு மான்சுக் மாண்டியா தெரிவித்துள்ளார். ஆங்கிலே நாளேடு ஒன்றில் அவர் எழுதியிருக்கும் கட்டுரையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நல்லாட்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதிகாரம் அளித்தல் போன்ற காரணங்களால் இந்தியா வேகமாக வளர்ச்சி பாதையை நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வளர்ச்சியில் இந்திய இளைஞர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப், பிரதமரின் முத்ரா திட்டம் போன்ற திட்டங்களால் இந்தியா பல்வேறு மாற்றங்களை அடைந்திருப்பதாகவும், இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 12வது சர்வதேச யோகா தினம் நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மருத்துவம், பல் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: Looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy?
3: Go for PLI.
4: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20 ஆகிறது. நேயர்கள் இனியை கேட்டு ரசிக்கலாம். மனோரஞ்சிதம் தரும் முதல் பாடலை பாடியிருக்கிறார்கள் பிரியா சகோதரிகள்.

6:24:52 நொடியில் இணைந்து புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகிறது காயத்ரி கிரீஷ் குரலில் ஒரு பாடல்.

நேரம் 6:31. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மனோரஞ்சிதம். இனிய மாலை வேளையில் அற்புதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் பாம்பே ஜெயஸ்ரீ.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:36. 4 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள்.

நேரம் 6:41:54 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது பாம்பே எஸ் ஜேஸ்டி குரல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50, 6:00. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்களின் முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ ஆகிய ஒலிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதலில் இன்று மாலை முதன்மை அலைவரிசையில் 7:00 முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான செய்திகள், 7:30 உழவர் உலகம், பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தினுடைய பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்ட காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒளிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு. 8:35 புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் பிஎம் கிசான் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சிறப்பு செய்தி சுடர் உடலின் சீரமைப்பு மனதின் அமைதி. யோகா தின சிறப்பு பார்வை கலந்துரையாடல். பங்கேற்போர் டாக்டர் அஜய்.

தங்கராஜ், டாக்டர் ஒய் தீபா ஆகியோர். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் விவேக் கரமகே அவர்களின் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாசவாணி இந்தூர். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11, 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். தொடர்வது 102.8 எஃப்எம் ரெயின்போவில் மாலை நிகழ்ச்சிகள். 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்தி தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேரில் இதுவரை இன்று மாலை முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போவில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள். இனி நாளைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். முதலில் முதன்மை அலைவரிசையில் நேரிலே காலை 6:30 மணிக்கு 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெறும் கூட்டு யோகா செயல் விளக்கத்தை கொண்ட தேசிய அளவிலான கொண்டாட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தாவில் உள்ள ரெட் ரோட்டின் வழிநடத்தும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணையதான நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகவும், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுள்ள 8:02 சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன் அவர்கள். படைப்பு ஆகாசவாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 8:40 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை எஸ் சுரேஷ்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோயம்புத்தூர் எஸ் உஷா அவர்கள் வயலின், டி ஆர் அரவிந்த் கௌசிக் அவர்களுடைய மிருதங்கம். 10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:43 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. முதுமையிலும் இளமைக்கு வழிவகுக்கும் யோகா உரை வழங்குபவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில். 11 மணிக்கு போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை புரசை அருணகிரி அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் மகளிர் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 தாளத்தரங்கம் டி ஆர் அரவிந்த் கௌசிக் அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கியிருப்பது தாளமாதி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சரல் பி கிருஷ்ணகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு அன்புள்ள அக்கா வானொலி நாடகம் எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. இது குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையுடைய உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ரக்ஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மொபைல் ஆப் மூலமாக திரையிசை கேட்கலாம். இதனிடையே 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒளிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:45 திரை இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும்.
இதனிடையே காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழர் செய்திகள் சென்னையில் இருந்த அஞ்சலாகும். காலை 6:00 பிற்பகல் 3:00

மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 10:58 இரவு 7 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி தொடர்வது எஃப்எம் ரெயின்போவில் நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 வானொலியும் நானும் சிறப்பு நிகழ்ச்சி, நடிகர் இயக்குனர் முன்னாள் வானொலி அறிவிப்பாளர் இளங்கோ குமணன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பி ஆனந்தி. 10 மணிக்கு தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 10:10 கெட்ஸ் அட் கோ கேம் ஷோ, 11 மணிக்கு போக்ஸ் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 12:02 பேசுங்க தோழா, 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு யோகா, 12:50 புதின பக்கங்கள் பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை சிநேகிதிய மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ், 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி, 6:20 திரையிசை, ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ரக்ஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை மாலை 6:30 மணியிலிருந்து ஆட்ட நேர இறுதிவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மொபைல் ஆப் மூலமாக திரையிசை கேட்கலாம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் குறித்த டெல்லி அஞ்சல் கேட்கலாம். 10:45 திரையிசை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி 10:58 மதியம் 12 மணி 1 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போவில் இன்று மாலை நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சிகளும் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் சிகரம் பட பாடல்.

7:05 ஐந்து நொடியாகிறது. திரைசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலி முதன்மேலை வரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். அடுத்த பாடல் மனோவின் குரலில் என் ஜீவன் பாடுது படப்பாடல்.

நேரம் 7:46 ஆகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அற்புதமான பாடல்களை தாங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய திரை இசை. திரை இசையில் நிறைவான பாடல் உங்களுக்காக ஆம் நேர்களே. சின்னத்தம்பி படத்திலிருந்து ஒரு பாடல், இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்.

0: திரைசை நம்மிடமிருந்து விடைபெற்றுச் செல்கிறது நேர்களே. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாலந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட

0: ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஐஎன்எஸ் சன்ஷோத கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். ஐஎன்எஸ் அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமானப் பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1,445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல் திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள்

0: தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 5:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும், காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25, 17:00. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். அந்த வரிசையில் தண்டாரம்பட்டு வட்டார தொழில்நுட்ப குழு அமைப்பாளரும் வேளாண்மை உதவி இயக்குநருமாகிய அலுவலகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல், தினம் ஒரு வேளாண் தொழில்நுட்பம் என்ற தகவல், அரைக்கீரை சாகுபடி குறித்த தகவல்கள். இதனை ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்யலாம். சித்திரைப்பட்டம், ஆடிப்பட்டம், மார்கழிப்பட்டம், அடுத்து மாசிப்பட்டம், இந்த பருவங்கள் ஏற்ற பருவம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கான மண் எவ்வாறு இருக்க வேண்டும்? நல்ல மண்ணும் மணலும் கலந்த சற்றே அமிலத்தன்மை கொண்ட இருமண்பாட்டு நிலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. செம்மண் நிலம் சாகுபடிக்கு உகந்தது. இதில் விதை அளவு 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ விதைகள் வீதம் தேவைப்படும். எவ்வாறு நிலம் தயாரிக்கலாம்? தேர்வு செய்த நிலத்தில் 1 ஏக்கருக்கு 5 டன் தொழுவரம், 4 டன் எருவை கலந்து பரவலாக கொட்டி உழவு செய்து மண்ணை பயன்படுத்த வேண்டும். பிறகு தேவையான அளவு பாத்திகள் அமைக்க வேண்டும். அடுத்து விதைத்தல் முறைகள் குறித்த விவரங்கள். கீரை விதைகளோடு மணல் கலந்து பாத்திகளில் தூவிட வேண்டும். பின்பு கையால் கிளறி பாசனம் செய்ய வேண்டும். அடுத்து நீர் நிர்வாகம். விதைகள் விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைகள் ஒரு பக்கமாக அடித்து செல்லாமல் இருக்க பூவாளியால் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு 4 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். உரங்கள் எவ்வாறு கொடுக்கலாம் அதை பற்றின தகவல்கள். ஜீவாமிரத கரைசலை மாதம் 2 முறை பாசன நீரில் கலந்து விட வேண்டும். இதனால் கீரைகளினுடைய வளர்ச்சி ரொம்ப சீராக இருக்கும். கலை நிர்வாகம். ஒரு வாழ காலத்தில் முளைக்க ஆரம்பிக்கும். எனவே 10 முதல் 15 நாட்கள் கழித்து களை எடுக்கும்.

பயிரின் எண்ணிக்கையை பொறுத்து பயிர் களைதல் செய்தல் வேண்டும். அடுத்து பூச்சி தாக்குதல். பூச்சிகளின் தாக்குதல் காணப்பட்டால் அதனை சமாளிக்க நொச்சி, பிரண்டை, சோற்று கற்றாழை ஆகிய மூன்றையும் சம அளவில் எடுத்து இடித்து ஒரு லிட்டர் மாட்டு சிறுநீரில் கலந்து ஒரு நாள் வைத்திருக்க வேண்டும். 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி என்ற விகிதத்தில் கரைசல் என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்கலாம். இவ்வாறு தெளிப்பதால் பூச்சி வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும் என்று சொல்கிறார்கள். அடுத்து அறுவடை. இந்த கீரையானது 30 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இதனை 5 சென்டிமீட்டர் உயரம் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். இதனை 5 சென்டிமீட்டர் உயரம் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். குறிப்பிட்ட இடைவெளியில் கீரை அறுவடை செய்யலாம். அடுத்து வேப்பம் புண்ணாக்கு சாறு குறித்த தகவல்கள். 2 குழு வேப்பம் புண்ணாக்கை 10 லிட்டர் நீரில் கலந்து 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இந்த கலவையை வடிகட்டி 100 மில்லி சோப்பு கரைசலுடன் 100 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கர் பயிரில் தெளிக்கலாம். கட்டுப்படும் நோய்கள் என்று பார்த்தால் எலுமிச்சை சுருநோய், தக்காளி எலைப்பிள்ளி நோய், நெல் தோகை அழுகல் நோய், மிளகாய் பழ அழுகல் நோய், இந்த நோய்கள் எல்லாம் கட்டுப்படும் என்று சொல்கிறார்கள்.

அடுத்த தகவல், கரும்பில் அதிக மகசூல் பெறுவதற்கான முறைகள். கரும்பு பயிரின் வளர்ச்சிக்கு 16 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. இவற்றில் ஒன்றில் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படும். கடந்த பல ஆண்டுகளாக தழை, மணி, சாம்பல் சத்து உரங்களாகவே இடுவதாலும், தொழு உரம், கம்போஸ்ட், பசுந்தாள் உரங்கள் இடாததாலும் நிலத்தினுடைய உற்பத்தி திறன் வெகுவாக குறைந்துவிட்டது. அங்கக உரங்கள் இடுவதால் மகசூல் அதிகரிப்பதுடன் நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு மண்ணில் உள்ள சத்துக்களை பயிரில் எடுத்துக்கொள்வதற்கு எளிதாகிறது. கரும்பு நடவு செய்த 20 முதல் 30 நாட்களுக்கு பார்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வரிசையாக தக்கை பூண்டு அல்லது சணப்பை ஓடு பயிராக நடவு செய்யலாம். இவற்றை பூ பிடிக்கும் பருவத்தில் பிடுங்கி பாரின் இருபுறமும் அமுக்கி மண் அணைக்கலாம். இதனால் களைகள் கட்டுப்படுத்தப்படுவதுடன் தழைச்சத்து மற்றும் நுண்ணுயிர்கள் மண்ணில் அதிகரிக்கும். நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

0: நேர்களை, இன்னும் சற்று நேரத்தில் உழவர் உலக நிகழ்ச்சியானது சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். தொடரும் நிகழ்ச்சி
2: ஆகாஷ்வாணி உழவர் உலகம்.

இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தெரிந்து கொள்வோம். விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் மையம் பல விதங்களில் உதவி வருவது தெரிந்ததே. விவசாயிகளுக்கு பலவிதமான பயிற்சிகள் அளித்தும் பெற்ற பயிற்சியால் தொழில் முனைவோர்

0: நுகர்வோராக மாற வங்கி கடன் வாங்குவது முதல் பலவிதமான ஆலோசனைகளை அளித்து விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு அளப்பரியது. விவசாயிகள் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கும் விளைபொருட்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி கிடைக்காத சமயங்களில் பயன்படுத்திக் கொள்ள பயிற்சிகள் கொடுத்து வருகின்றனர். விலை கிடைக்காத பொருள் விலை கூட்டப்பட்டு விற்பனை செய்வதற்கும் பயிற்சி தரப்படுகின்றது. இதனால் விவசாயிகள் தொழில் முனைவோராக மாறும் வாய்ப்பு அதிகமாகின்றது. அதிலும் பெண் தொழில் முனைவோர் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் பெருகி வர வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு அதிகம் என்பது நாம் அறிந்ததே. இப்படி பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்த பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள்.
1: இந்தியாவில் 731 வேளாண் அறிவியல் மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, காரைக்கால் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 33 வேளாண் அறிவியல் மையங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் முதன்மையான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் மூலமாக வழங்கி அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நவீன தொழில்நுட்பங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கும் முக்கியமான செயல்பாடுகள் வந்து வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவும் வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு ஒரு விவசாயி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மண் பரிசோதனை பண்ணுறதுலேருந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற என்ன பயிர்கள் போடலாம் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து பயிர் பாதுகாப்பு மேலாண்மை, அப்புறம் வந்து அறுவடை பின்சா தொழில்நுட்பங்கள், அப்புறம் கால்நடை சம்பந்தப்பட்டது, அப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து அப்போ அரசு திட்டங்கள் வந்து இருக்குது நவீன முறையில் சந்தைப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் வந்து கேவிகேன்னு சொல்லுவாங்க. சென்டெக் வேளாண் அறிவியல் மையமானது 1994 தொடங்கப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அரசு திட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து அதிகமான படித்த பெண்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் வேலைக்கு போகிறதை தாண்டி தனக்குன்னு ஒரு அடையாளப்படுத்தணும், தன்னையும் வந்து தொழில் முனைவோராக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விதமான பெண்கள் வந்து வர்றாங்க. ஈவன் இந்த கோவிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலையை விட்டு வந்த பெண்களே வந்து நிறைய வந்து இன்னைக்கு பண்ணி இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோருக்கான ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பல்வேறு பெண்கள். இன்றைக்கி வந்து எல்லா துறையிலையுமே பெண்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த தொழில் வளர்ச்சியில் வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி நிறைய முன்னெடுத்து வர்றாங்க. பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவு பதப்படுத்தல் கூடம் வந்து இருக்குது. உணவு பதப்படுத்துவதற்குரிய எல்லா விதமான இயந்திரங்கள் எல்லாமே நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து இருக்குது. எடுத்தோடனே எல்லாரும் வந்து உடனே ட்ரைனிங் எடுத்துட்டு போய் மாவட்ட தொழில் மையத்தில் வந்து பணம் வாங்கி தொழில் பண்ணுறதுன்றது மிக சிரமமான விஷயம். ஏன்னா அதுக்கு ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். ஸோ அப்போ அந்த 6 மாத காலங்களில் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய உணவு பதப்படுத்தும் மையத்தை வந்து பயன்படுத்தி அவங்க அந்த 6 மாத காலத்துக்குள்ளே அவங்களுடைய ப்ராடக்டை வந்து நிலைநிறுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லோன் வாங்கி அவங்க பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கடந்த 3 வருடங்களாக நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பல்வேறு விதமான பெண்கள் வந்து பயிற்சி எடுத்துட்டு அதன் மூலமாக தொழில் வந்து கற்றுட்டு ஒரு 6 மாத காலங்கள் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தை பயன்படுத்தி அவங்களோட ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தொழில் மையத்தை வந்து தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் நிதியெல்லாம் வாங்கி இன்றைக்கி வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பயிர் தான் அதிகமாக விளையுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த வளமான மாவட்டம் வந்து தேனி மாவட்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏலக்காயிலிருந்து காப்பியிலிருந்து மிளகுலேருந்து பீட்ரூட்டு எல்லா விதமான காய்கறிகள் பழங்கள் மலைப்பயிர்கள் விவசாயத்துறையில் நெல்லாக இருக்கட்டும் சிறுதானியங்களாக இருக்கட்டும் ஸோ தோட்டக்கலை பயிர்கள் வந்து உங்களுக்கு திராட்சையாக இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் ஸோ பல்வேறு விதமான பயிர்கள் விளையக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேனி மாவட்டம். விளைய வைத்த பொருளை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக மாறுது. ஒரு விவசாயிகளையும் நம்ம வந்து ஒரு சிறந்த தொழில் முனைவோராக வர்றதுக்கான பல்வேறு முயற்சிகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ தேனி மாவட்டத்தில் 1 district 1 product, ஒரு மாவட்டம் ஒரு விளைபொருள் அந்த திட்டத்துக்கு கீழே வந்து வாழையை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ODOP வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் திருச்சி அண்ட் தேனி மாவட்டத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. PMFM சொல்லிட்டு திட்டத்தை வந்து பயன்படுத்தி பண்ணும்போது அவங்க

தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருந்தது. இந்த திட்டம் வந்து மிக சிறப்பான திட்டம். இதுல வந்து முக்கியமா வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பச்சை வாழை தான் வந்து அதிகமாக சாகுபடி, கிராண்ட் 9 அப்படின்னு சொல்லுவாங்க, G9 சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து அதிகமாக வந்து சாகுபடி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக விளைச்சல் வரும்போது மழைக்காலங்கள்லையும் விலை வந்து கம்மியாயிரும், இப்போ விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபகரமா இருக்காது. அந்த வித நோக்கத்துல தான் நம்ம வந்து அறுவடை பின்சார் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து ஒரு தொழில் முனைவோரா மாத்துறதுக்கும் நம்ம பல்வேறு விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐசிஆர் என்ஆர்சிபின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, தேசிய வாழை ஆராய்ச்சி மையம். இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து போனோம் அப்படின்னா வாழை சாகுபடியிலிருந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாருமே வாழை சார்ந்த தொழில்நுட்பங்கள் அத்தனையுமே தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து கிடைக்கும். ஏன்னா பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடத்தி அவங்க வந்து அவங்களுடைய ட்ரையலே போட்டு விவசாயிகளுக்கு நல்ல வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பங்களை தான் வழங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாழை சாகுபடி சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் தெரியணும் இல்லை அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ அது வந்து திருச்சியில் இருக்குது. இல்லை நான் வந்து வேற மாவட்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் விரைவில் கிடைச்சி உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தொழில்நுட்பங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளுங்க. சோசியல் மீடியா மூலமாக நிறைய விஷயங்கள் ரீச் ஆகிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் பேர் போட்டு கேவிகே அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தோடைய தகவல் அதோடைய தொலைபேசி எண் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதை நீங்கள் தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் வேணும், எங்கே இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கா அப்படின்னு அந்த அலுவலர் இருக்காங்களான்னு கேட்டுட்டு நீங்கள் நேர்லேயே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற தொழில் முனைவரை நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாழையை பற்றி தேனி மாவட்டத்தை பற்றி ஒரு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை. ஏன்னா திராட்சைக்கு வந்து இன்னைக்கு வந்து தேனி மாவட்டத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா கம்பம் பன்னீர் திராட்சைக்கு வந்து மஸ்கட் ஹம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த திராட்சைக்கு வந்து விதை இருக்கும் இந்த திராட்சையில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திராட்சை அதிகமாக விளையக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம், திண்டுக்கல், கொஞ்சம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும். வருடம் ஃபுல்லாகவே விவசாயிகள் வந்து விளைய வச்சு உங்களுக்கு வந்து கொடுக்கறது மாதிரி இருக்கு. வருஷம் ஃபுல்லா நம்ம எப்படி வாழையை வந்து சாகுபடி பண்றோமோ அது மாதிரி வருடம் ஃபுல்லாவே நம்ம திராட்சையை வந்து சாகுபடி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திராட்சையில நம்ம குறிப்பா வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமா திராட்சை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு மழை காலத்திலையும் சரி அதிகமான விளைச்சல் வந்து இருக்கும் போதும் அந்த திராட்சையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள தருணங்களில் வந்து விவசாயிகளுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு சேதார வந்து இழப்பு ஏற்படும். ஸோ இந்த சேதார இழப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் திராட்சை மூலமாக நம்ம விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கோம். திராட்சைக்குன்னு ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு, என்ஆர்சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ். அது தேசிய அளவிலான திராட்சைக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து புனேல இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் தொழில் முனைவோரையும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவே புனேவுக்கு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுநர் முகாம் கலைச்சிட்டு போயிட்டு அங்க திராட்சையில இருந்து என்ன மாதிரியெல்லாம் நம்ம சாகுபடி பண்ணலாம், என்ன விதமான இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் பயிற்சிகள் வந்து வழங்கினாலும் ஒரு கண்டுநர் முகாமுக்கு போகும்போது அவங்க கண்ணால பார்க்கக்கூடியதுல அவங்களுக்கு ஈஸியா அந்த விஷயங்களையும் தொழில்நுட்பங்களையும் உட்கிரகிச்சு ஈஸியா வந்து கொண்டுருவாங்க. ஸோ அதனால நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பயிற்சிகள் மட்டும் வழங்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டுநர் முகாமும் நம்ம வந்து அழைத்து செல்வோம். இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் திராட்சையை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க, அதாவது எதுவுமே வேஸ்டே இல்லாதது. திராட்சையை நம்ம சாப்பிடும் போது குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பல்பை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தோலையும் அந்த விதையையும் வந்து எல்லாருமே கீழே போடுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. திராட்சையில வந்து ரெஸ்வரட்ரால் அப்படின்ற ஒரு சத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ திராட்சை விதையை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பவுடர் பண்ணி இன்னைக்கு வந்து திராட்சை விதையிலேருந்து மாத்திரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
திராட்சை விதையிலேருந்து எண்ணெய் ரெடி பண்ணுறாங்க. ஸோ திராட்சை விதையும் தோல் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய அந்த ஒயின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே திராட்சையோட அந்த பல்ப்பு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துட்டு அந்த விதையையும் மேலே உள்ள தோலையும் வந்து வேஸ்ட்டாக போட்டுருவாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா வேஸ்ட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது வேஸ்ட்டாக போகிற ஒரு பொருளை விளைபொருளாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் அதை நம்ம எடுத்து சோலார் ட்ரையர்லேயோ

0: இல்லை வந்து மின் உலர்த்தியிலையோ இல்லை சூரிய உலர்த்தியிலையோ நம்ம வந்து காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி நம்ம வந்து இப்போ நிறையா வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து சேர்த்து அதை வந்து ஒரு என்ரிச்டு கிரேப்ஸ் பொமேஸ் என்ரிச்டு பிஸ்கட்டாவோ குக்கீஸாவோ நம்ம ரெடி பண்ணி ட்ரைனிங் வந்து நம்ம வழங்கிட்டுருக்கோம். ஸோ அப்போ ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தால் இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை கூட வந்து மாறிடும் விவசாயிகளுக்கு. அந்த அளவுக்கு எல்லா விதத்துலையுமே வேஸ்ட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து சமைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேங்காய் பால் எடுப்போம். தேங்காய் பால் எடுத்துட்டு இந்த மீதி உள்ள சக்கையை வந்து எல்லாருமே யூஸ்வலாக காமனாக என்ன பண்ணுவோம், தூக்கி வந்து தூர தான் போடுவோம். பட் தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அந்த மீதி உள்ள சக்கை இருக்கு இல்லைங்களா, உங்கள்கிட்ட வந்து மின் உலர்த்தி இருக்கா இல்லை சூரிய உலர்த்தி இருக்கா, இதுலேயே வந்து நல்லா காய வச்சு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பொரியலுக்கோ இல்லை புளிக்குழம்புக்கோ கீரைக்கோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொமேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்னா இது வந்து டெசிகேட்டட் கோக்கர்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காயிலேருந்து ஒரு தடவை பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து ட்ரை பண்ணி டெசிகேட்டட் கோக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்காயில் நீங்கள் பால் எடுக்காம நீங்க காய வச்சிட்டீங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ தேங்காயில இருந்து ஒரு டைம் பால் எடுத்துட்டு நல்லா காய வச்சு காற்று புகாத ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் ரெடி டு யூஸ் மாதிரி உடனடியாக நம்ம பயன்படுத்துற மாதிரி நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் நம்ம வீட்டிலேயே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் எதுக்கு இங்கே ஹைலைட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே வந்து என்ன தொழில் பண்ணலாம், நமக்கு வந்து தொழில் பண்றதுக்கு ஆர்வம் இருக்கு ஆனால் ஐடியா இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் நம்ம வேளாண் அறிவியல் மையத்துக்கும் வருவாங்க. பட் நம்ம நிறைய வளங்கள் இருக்குது, நம்மளை சுற்றியே நமக்கு எல்லாமே இருக்கு. ஒன்றையும் ஒன்று தான் மாற்றி யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வந்து நம்ம போகலாம்.
1: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள்.
0: தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு 8 வட்டாரங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்திலையுமே நம்ம வந்து ஒரு ஒரு உழவர் ஆர்வலர் குழு செயல்பட்டு வருகிறது. இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க எஃபிஓன்னு சொல்கிறாங்க இல்லையா, உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி நிறுவனங்கள். அந்த மாதிரி வந்து இந்திய அரசு வந்து நிறைய விதமான திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக நம்மளும் வந்து ஒரு எஃபிஓ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த எஃபிஓட பேர் பார்த்தீங்கன்னா லவாய்சியர் கலெக்டிவ் ஃபார்மிங் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், கூட்டு பண்ணைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெண்கள் தொழில் முனைவோர் ஒரு 300 பேரை வந்து சேர்த்து ஒரு கூட்டமைப்பை அமைச்சு அவங்களுக்குன்னு நிறைய விதமான வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வழங்கி அவங்கள வந்து தொழில் முனைவோராக மாற்றி அவங்களுக்கு இப்போ விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு விற்பனை அங்காடியையும் நம்ம தேனி மாவட்டத்தில் அரண்மனை புதூரில் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த விற்பனை அங்காடி மூலமாக அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். எவ்வளோ தொழில்நுட்பங்கள் வந்தாலுமே சந்தைப்படுத்துதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வந்து சவாலாக இருக்குது. ஸோ அந்த சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு அவுட்லெட் ஒரு சேல்ஸ் அவுட்லெட் விற்பனை கூடமும் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது போக நிறைய விதமான பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி வந்து ஒரு ஆன்லைனில் எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், ஆன்லைனில் விற்பனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய திறமையை வந்து எப்படி வளர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள பயிற்சிகளும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வழங்கிட்டுருக்கோம். நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், நீங்கள் என்ன தொழில்நுட்பங்கள்னாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்தில் கிடைக்கும். திறன் மேம்பாடு பயிற்சி 1 நாள் பயிற்சி இருக்குது, 2 நாள் பயிற்சி இருக்குது, 4 நாள் பயிற்சி இருக்குது, 6 நாள் பயிற்சி இருக்குது, 15 நாள் பயிற்சி இருக்குது, 1 மாத பயிற்சி இருக்குது. விவசாயிகள் என்ன தேவை அறிந்து வர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பயிற்சிகள். மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் போடுறோம் அப்படின்னா 70% வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு போவோம், செயல்முறை விளக்கமாக கொண்டு போவோம். 30% வந்து அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுப்போம், ட்ரைனிங்காக லெக்சராக எடுப்போம் இல்லையா, விரிவாக்கமாக சொல்லிக் கொடுத்துருவோம். அவங்கள கண்டுணர்வு முகாமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதித்த தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். முன்னாடியே செயல் விளக்கம் பண்ணி கொடுக்கும் போது அவங்க ஈஸியாக அந்த தொழில்களை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். கோவிட் வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் நிறைய பயிற்சிகள்லாம் வழங்குறாங்க. ஏன்னா வீட்டை விட்டு சில பேத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம், சில பேத்துக்கு வந்து வீட்டிலே இருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கலாம், பெண்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான ஒரு ஒரு பெண்களுக்கும் மாறுபடும். அதை நோக்கி ஆன்லைனில் நிறையா பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ பயிற்சி பெற்றாச்சு, அடுத்து ஒரு பொருளை அதை எப்படி வந்து லேபிள் பண்ணுறது, அது எங்கே லைசன்ஸ் வாங்குறது, அதை எப்படி பிராண்டிங் பண்ணுறது, அது என்ன மாதிரியெல்லாம் பேக்கேஜிங் பண்ணலாம், அது எப்படி சந்தைப்படுத்துறது, ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு உணவு பண்ணுறாங்க, அந்த உணவை நெடுநாட்களாக எப்படி வச்சுக்கிறதுக்கு, அப்போ அதுக்கு என்ன பாதுகாப்பான் போடணும், அந்த விஷயம், அந்த உணவை எப்போ வந்து பேக் பண்ணலாம், இதுக்கெல்லாம் தான் நம்ம வேளாண்

அறிவியல் மையம் வந்து தொழில்நுட்பங்களை வந்து வழங்கிட்டு இருக்குது. ட்ரைனிங் எடுத்துட்டு போனாலுமே, எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து அந்த மாதாந்திர மீட்டிங் வந்து 20ஆம் தேதி நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு மாசமும் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக 20ஆம் தேதி தொழில் முனைவோருக்கான ஒரு சந்திப்பு கூட்டம் வந்து நடக்கும். ஒரு சில பேர் வந்து எனக்கு லைசன்ஸ் வேணும், இந்த ஃபுட்டுக்கு வந்து என்ன விதமான பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து போடலாம், இல்லை நான் வந்து இப்போ ஆடு வளர்ப்பு எனக்கு தொழில்நுட்பம் இருக்கு, இதை நான் வந்து ஒரு வங்கி கடன் பெற்று இதை வந்து நான் விரிவாக்க பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எந்த வங்கியை தொடர்பு கொள்ளது, எந்த திட்டங்கள் இருக்குது, மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறேன், இதை வந்து இன்னும் எப்படி வந்து செறிவூட்டப்பட்ட மண்புழு உரமாக நான் தயாரிக்கிறது, நான் வந்து ஒரு 10 மாடு வச்சிருக்கேன், இப்போ அசோலா வளர்க்கணும், இந்த அசோலாவை நான் எப்போ வந்து மாட்டுக்கு கொடுக்கலாம், இதை வந்து நான் எப்படி விற்பனை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு 3 வருஷம் வந்து ஒரு தொழில் முனைவோர் வந்து நல்ல வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அவங்க வளர்ச்சி பாதைகளை போகிறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய உணவு பதப்படுத்தும் கூடம், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியட், அதாவது அடை காக்கக்கூடியது. அதாவது ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் நம்மளுடைய பார்வையிலே இருந்து அவங்க ப்ராடக்டை ரெடி பண்ணி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது, ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணிடலாம், அந்த ப்ராடக்ட்டை சந்தைப்படுத்துறதுக்கு கரெக்டான ப்ராடக்டாக இருக்கா, அது கெட்டு போகாமல் இருக்கா, அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் வந்து பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய 6 மாதம் நம்ம கண்காணிப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தொழிலை விருத்தி பண்ணி போகிறதுக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கிய நிறுவனம்னா நம்ம சென்டெக் வேளாண் அறிவியல் மையம். வேளாண் அறிவியல் மையமானது பெண் தொழில் முனைவோருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு சந்தேகங்களும் எழலாம். கண்டிப்பாக பெண்களுக்கு மட்டுமல்ல, யார் ஆர்வமாக வந்தாலுமே தொழில் முனைவோராக ஆக்குறதுக்கு வேளாண் அறிவியல் மையம் எப்போதுமே தயாராக இருக்குது. அதனால் நீங்கள் பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், இல்லை கிராமப்புற இளைஞராக இருக்கலாம், இல்லை நான் விவசாய நிலமே இல்லை, நான் வீட்டில் இருக்கேன், நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன், நானும் சாதனை புரியணும், நானும் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தொழில்நுட்பங்களை கற்று ஈஸியாக வந்து நீங்கள் நினைச்ச பாதைகளை காட்டிலும் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வேளாண் அறிவியல் மையத்துடைய பங்கு வந்து எப்பயுமே வந்து இருக்கும்.

0: வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக தொழில்நுட்பங்களை வழங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது ஆராய்ச்சி பண்ண தொழில்நுட்பங்களை மட்டும்தான் நம்ம வேளாண் அறிவியல் மையம் வந்து விவசாயிகளுக்கு வழங்கும். ஆக்சுவலாக வந்து பழங்கள் காய்கறிகள் கீரைகளை வந்து எப்படி வகைப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உணவை வந்து ஆக்சுவலாக மூணு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள், இன்னொன்று வந்து சக்தியை வழங்கக்கூடிய உணவுகள், இன்னொன்று வந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள். ஸோ ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள், சிறுதானியங்கள், கொழுப்பு சார்ந்த பொருட்கள், இதெல்லாமே ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவு வகைகள். வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பருப்பு வகைகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், முட்டை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரதச்சத்து நிறைந்தது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இது மூணுமே வந்து பாதுகாப்பான உணவுகள். ஏன் பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால தான் பழங்கள், காய்கறிகள், கீரைகளுக்கு வந்து பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல்நலம் சரியில்லைன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பழங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். ஏன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க.
1: தெரியா தெரியா புரியா தெரியோ,
0: எல்லா பெண்களுமே வந்து எல்லா துறையிலையுமே வந்து சாதிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து ஒரு பெண் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தொழிலுடைய வளர்ச்சிக்கும் சரி, ஒரு தொழில் பண்ணுறதுக்குள்ள தொழில்நுட்பங்களும் சரி, எல்லா விதமான மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து தொடர்ந்து வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களை அறியாமலே ஒரு நம்பிக்கை வந்து பிறக்குது, நாமளும் வந்து நல்லா சாதனை புரியலாம், பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்குது, பல்வேறு நிதிகள் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலமாக வழங்குறதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்ம வந்து தொழிலை வந்து கண்டிப்பாக திறம்பட செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே எங்கிட்ட ஒரு 20 பேர் பயிற்சிக்கு வர்றாங்க அப்படின்னா, 20 பேர்த்துக்கு நம்ம பயிற்சிகள் வந்து நம்ம ஒன்றா தான் வழங்கிட்டு இருப்போம். ஸோ 20 பேருமே ஒரே

ப்ராடக்டை வந்து எடுத்துகிட்டு போக முடியுமான்னா முடியாது. ஒன் ஆண்டர்பிரினர் ஒன் ப்ராடக்ட், அதாவது ஒரு பொருள் ஒரு தொழில் முனைவோர். ஒரு தொழில் முனைவோர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமாக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட்டு, சத்து மிகுந்த ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்கணும். சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வளர்ச்சி பெற்ற பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழில் முனைவோருக்குமே ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து தேனி மாவட்டத்தில் அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கும். கிடைக்காத ஒரு பொருளை வச்சு தொழில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா தொழில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இடுபொருள்கள் வாங்குறதுக்கும் வசதியாக இருக்கணும். தேவையான இடுபொருள்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ மேங்கோ அப்படின்னா அது சீசனல் ஃப்ரூட்ஸ், இந்த சீசனில் தான் நம்ம மேங்கோ கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர்லாம் மேங்கோ கிடைக்குமானா கிடைக்காது. மேபி ஆஃப் சீசனில் ரொம்ப ரேராக கிடைக்கும், பட் இந்த அளவுக்கு மேங்கோ சீசன்லேருந்து கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கிடைக்காத தருணங்களில் பதப்படுத்தி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வருடம் ஃபுல்லாக பயன்படுத்தலாம். அதுக்கு தான் நம்ம பதப்படுத்துதல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி உள்ள விளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் போது நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விளைச்சல்கள் இல்லாதப்ப நம்ம விற்பனை பண்ணிக்கிறதுக்கும் இல்லை பதப்படுத்தின உணவுப் பொருளை வச்சு நம்ம பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணுறதுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விலை இல்லாத ஒரு பொருளை நம்ம வந்து விலையை வந்து கொடுக்குறோம். விலை கம்மியாக இருக்கக்கூடிய தருணங்களில் நம்ம அந்த தக்காளியை வந்து உலர வச்சோ தக்காளி பவுடரை வந்து பயன்படுத்திக்கலாம், இல்லை தக்காளி ஜாமா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா தக்காளி கெச்சப்பாக வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்கள் பண்ணும்போது அதோடைய வாழ்நாளை அதிகப்படுத்துறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.

இதுவரை கேட்டது பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மன இயல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தந்த தகவல்கள். இனி வேளாண் தகவல்கள். வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்தா என்னென்ன அறிகுறிகள் வரும்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். புதுசா வெளிவர்ற இலையோட தாள்லாம் உருக்குலைந்து இருக்கும். இந்த மாதிரி இலையில நடு நரம்பு திடமா இருக்கும். ஆனா இலை தாளெல்லாம் உருக்குலைந்து அதோட ஓரம்லாம் ரொம்ப பல்லு மாதிரி இருக்கும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ரொம்ப அதிகமாச்சுன்னா புதுசா வெளிவர்ற இலையில நடு நரம்பு மட்டும்தான் இருக்கும், இலை தாள் இருக்காது. இந்த மாதிரி வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்தா ஒளி சேர்க்கை குறைந்து வாழை மகசூல்ல 30% மகசூல் இழப்பு ஏற்படும். மேலும் தார் சுரக்கக்கூடிய தருணத்துல சுண்ணாம்பு சரிவர கிடைக்கலன்னா காயெல்லாம் நெடுக்கு வாக்குல வெடிக்கும், தாரோட விற்பனை தரம் குறையும். ஏன் இப்படி வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வருது, அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல மணல் பாங்கான நிலம். இந்த மாதிரி மணல் பாங்கான நிலத்துல சுண்ணாம்பு பிடிமானம் குறைவா இருக்கும். மேலும் வடிகால் தண்ணியில சுண்ணாம்பு சத்து வேர் பகுதியிலிருந்து எளிதா அடிச்சுட்டு போயிடும். மண்ணுல பிஹெச் அளவு 7 கீழே இருக்கிற பட்சத்துல மண்ணுல அமிலத்தன்மை தான் இருக்கும். அதனால மண்ணுல போதிய அளவு சுண்ணாம்பு சத்து இருக்காது. மண்ணுல அளவுக்கு அதிகமா பொட்டாஷ் சத்து போட்டாலும் வாழை மரத்துல சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். வேளாண் தகவல்கள் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. விண் பொய்த்தால் மண் பொய்க்கும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், மீன் கழிவுகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மீன் அமிலமானது அமினோ அமிலங்களையும் நைட்ரஜன் சக்தியையும் கொண்ட ஒரு சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியாகும். விடை பெறுமுன் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள்.

அமைப்பில் உதவி ஈவள்ளி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

தொலைபேசி எண் 0444-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை.

0: நேரம் 8:35.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது மண்ணின் மகுடம் வேளாண்மை என்பது குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் துணை இயக்குநரும் டிஜிட்டல் வேளாண்மை மற்றும் PM கிசான் திட்டத்தின் முதன்மை அதிகாரியுமான திரு சு செழியன்பாபு பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார்.
2: சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற தெய்வ புலவர் திருவள்ளுவரின் வரிகளோடு உலகம் எத்தனை தொழில்களை நோக்கி சுழன்று ஓடினாலும் அத்தனையுமே ஏர்தொழிலுக்கு பின்னால்தான் வர வேண்டும். உழவு தொழில் இல்லை என்றால் இந்த உலகிற்கு வாழ்வே இல்லை. அத்தகைய உன்னதமான உழவு தொழிலை செய்யும் நம் நாட்டு விவசாயிகளின் கைகளுக்கு புதிய வலிமையையும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பொருளாதார பாதுகாப்பையும் தந்து கொண்டிருக்கிறது பிரதமரின் PM கிசான் நிதி உதவி திட்டத்தை உள்ளடக்கிய வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள். அந்த வகையில் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் வேளாண்மை துறையின் திட்டங்கள், விவசாயிகளின் சந்தேகங்களுக்கான தீர்வுகள் மற்றும் PM கிசான் திட்டத்தின் தற்போதைய கள நிலவரங்கள் குறித்தும் நம்மோடு விரிவாக கலந்துரையாட நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ள புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை துணை இயக்குநரும் PM கிசான் மாநில முதன்மை அதிகாரியுமான திரு செழியன்பாபு அவர்களை நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களாகிய உங்களின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்
2: ஐயா. PM கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருது இல்லைங்களா? இந்த தொகை எந்தெந்த மாதங்கள்ல எத்தனை தவணைகளா விவசாயிகளுடைய கணக்குல நேரடியா செலுத்தப்படுதுங்கய்யா?
3: வணக்கம்மா. இந்த PM கிசான் திட்டம், தமிழில் நம்ம சொல்கிறது வந்து விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம்னு நம்ம அழைக்கின்றோம். இந்த திட்டம் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் 2019 February 24 இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளின் குடும்பத்திற்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை ₹2,000 வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நிதி உதவியாக வந்து கொடுக்குறாங்க. டிசம்பர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு தவணை, அதுக்கடுத்தது ஆகஸ்ட் நவம்பர், அப்படி 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுக்குறாங்க. இதை இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, விவசாயிகளுக்கு இந்த லீன் சீசன் சொல்லுவாங்க, சமயத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற காலத்தில் இவங்களுக்கு வந்து அடுத்த சீசனுக்கும் இவங்க வந்து அந்த அதுக்குண்டான இடுபொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு இந்த திட்டத்தை வந்து ஆரம்பித்தாங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டும் அவங்களோட கம்பைன்டு லேண்ட் ஹோல்டிங் சொல்லு, அதாவது மொத்தத்தில் அவங்களோட குடும்பத்துக்கு 2 ஹெக்டேர் வரைக்கும் நில பரப்பளவு இருந்தாக்கா இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விதிகள் வந்து வகுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதே 2019 June 2022 என்ன பண்ணிட்டாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட நில பரப்பளவு இருந்தாலும் சரி தான், அனைத்து விவசாயிகளுக்கும் எந்த பிரிவும் இல்லாமல், சிறு குறு அப்படின்னு பிரிவு இல்லாமல் எந்த விவசாயியால் இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ நிலப்பரப்பு இருந்தாலும் இதில் வந்து தகுதியுடையவங்களாம் இவங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விதிகளை வந்து தளர்த்திட்டு இப்போ வந்து இந்த விதி தான் வந்து நடைமுறையில் இருக்குது.
2: நிலம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுமே இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் தானா, இல்லது இதில் எதனா நில உச்சவரம்பு அல்லது குடும்பத்தில் இந்த அரசு வேலை இருக்கக்கூடாது போன்ற விதி விலக்குகள் எதனா இருக்குதுங்களா ஐயா?
3: இது நல்ல கேள்விமா. இது வந்து விவசாயிகளுக்காக இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நலத்திட்டம் தான். ஆனால் மத்திய மற்றும் மாநில அரசில் உள்ள துறைகளில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க விவசாயியாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களோட குடும்பத்தை

0: இந்த நிதி வந்து பொருந்தாது, அவங்க இந்த திட்டத்துக்கு கீழே வந்து வரமாட்டாங்க. அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்பில் இப்போ தற்சமயத்துக்கு இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்கெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே வந்து வரமாட்டாங்க.
1: தகுதி இருந்தும் சில விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தில் சேர முடியாத நிலை இருக்குங்கய்யா. இவங்க ஆன்லைன் மூலமாவோ அல்லது நேரடியாவோ எப்படி ஆவணங்களை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறது, என்னென்ன ஆவணங்கள்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
0: தகுதி உடைய விவசாயிகள் எல்லாமே அவங்க பகுதியில் இருக்கிற வேளாண் அலுவலகத்தில் அங்கே இருக்கிற அதிகாரிகளில் தகுந்த ஆவணங்களோட அவங்க போய் சந்திச்சு கொடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களோட பேர் வந்து பரிசீலிக்கப்படும். கண்டிப்பாக
1: சில விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருந்திருப்பாங்க, பணமும் வந்திருக்கும், இடையில வந்து தவணை வந்து வராமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தவணை நின்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அவங்க அதை எப்படி வந்து சரி செய்யலாங்கய்யா?
0: இப்போ வந்து ஒரு தவணை, இது வரைக்கும் வந்து ஒரு 22 தவணை கொடுத்துருக்குறாங்க, இப்போ 23வது தவணை வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னொரு ஒரு இரு நாளில் வந்து மாண்பு பாரத பிரதமர் மூலம் வந்து விடுவிக்க போகிறாங்க. இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, மத்திய அரசு வேளாண் அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களோட பயனாளிகளோட தரவுகளும் அவங்க கிட்ட வந்து இருக்குது. இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பயனாளியாக பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஒரு தவணை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசு வந்து அந்தந்த மாநிலங்களும் கொடுக்க போகிற தவணைக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு லிஸ்ட் வந்து அனுப்புவாங்க. அது வந்து லாட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இணையதளம் மூலயமா தான். இதில் வந்து இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து உள்ளது. எல்லாமே வந்து ஆன்லைன் தான், எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து எதுவுமே மேனுவல் டிரான்சாக்ஷன்ஸே இதில் வந்து இல்லை. ஒரு தவறு நடந்தது அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் அதில் எதுவுமே இல்லை. ஏற்கனவே என்ன லிஸ்ட் இருக்குதோ அதுதான் வந்து நம்ம பரிசீலிக்க போகிறாங்க. இதை வந்து அவங்க லாட்டுன்னு சொல்லுவாங்க, பயனாளிகளோட பதிவு விவரம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தந்த மாநிலத்துக்கு வந்தவொடனே இந்த லிஸ்ட் வந்து இணையதளம் மூலமாக வந்து அந்த லிஸ்ட் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கும் போகும். அந்த மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த பயனாளிகளோட லிஸ்ட் இப்போ யார் யாரெல்லாம் வந்திருக்குதோ, தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வந்திருக்குதோ அதை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி ஃபிசிக்கலாக செக் பண்ணுவாங்க. அதாவது பயனாளி இருக்கிறாங்களா இல்லை, அவங்க ஏதாச்சும் அவங்களோட நிலத்தை வந்து, ஏன்னா ஒரு சில பேர் ஒரு சில காரணங்களுக்காக விவசாயத்தை விட்டு கூட போயிருக்கலாம், சில பேர் உடல்நிலை குறைவாக வந்து மறைந்து கூட போயிருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான அந்த கள நிலவரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஒன்று போயிட்டு ஃபிசிக்கலாக வந்து செக் பண்ணிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் கொண்ட லிஸ்ட் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு 2 பேர் இல்லை, நிலத்தை வந்து அவங்க வித்துட்டாங்க, இல்லை வந்து யாரோ வந்து அவங்க மறைந்துட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க தகுதியிலேருந்து நீக்கிட்டு மிச்சம் இருக்கிறவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒப்புதல் கொடுத்து மறுபடியும் அந்த போர்ட்டல் அந்த இணையதளத்திலே வந்து ஏற்றிடுவாங்க. இந்த இணையதளத்திலே போனதுக்கு அப்புறம் இது மொத்தமாக பரிசீலிக்கப்பட்டு அவங்க மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, என்னைக்கு வந்து அவங்க அந்த பணம் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து ஆன்லைன் மூலிமா வங்கிகள் மூலிமா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நிதி வந்து ரிலீஸ் ஆகும்போது என்னன்னாக்கா மத்திய அரசுலேருந்து மாநிலத்தோட அந்த ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர் இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு இப்படி வந்துட்டு இமீடியட்டாக அவங்களோட அடுத்தது அந்த குறிப்பிட்ட பயனாளிகளோட பேங்க்குக்கு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நான் பேங்க் அக்கௌண்ட் வங்கி கணக்குன்னு சொல்லும் போது அது என்னன்னா ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு, நேரடி பண பரிவர்த்தனை மூலமா அவங்களுக்கு அந்த பயன் வந்து போய் சேர்ந்துடும்.
1: ரொம்ப விளக்கமாக சிறப்பாக சொன்னீங்கய்யா, ரொம்ப நன்றி. விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க ஐயா. இப்போ இந்த கிசான் திட்டத்தில் பயன்பெறதுக்கு ஆவணங்கள்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைக்கணுங்க ஐயா?
0: இதில் வந்து குறிப்பாக நம்ம சொல்றதா இருந்தால் ஆவணங்கள் இணைப்பு அப்படின்னாக்கா அடிப்படையில் நம்ம என்ன சொன்ன ஆரம்பத்திலே இது வந்து விவசாயிகளுக்கு குறு சிறு பெரு விவசாயிகள் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அவங்க விவசாயிகள் அப்படின்றதுக்கு முக்கியமான ஆவணம் எதுவோட நிலங்கள் வந்து உரிமைக்கு உண்டான ஒரு ஆவணம், அதுதான் வந்து முக்கியம். இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பயனாளிக்கு வந்து அவர் விவசாயி தானா அப்படின்றத அந்த மாநிலத்தோட நில அளவை துறையில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ், அவங்களோட நில உரிமைக்கான ஆவணங்கள் இருக்கிற அந்த பதிவேட்டுகளை வந்து அவங்க ஆன்லைன் மூலயமாவே செக், இவர் விவசாயி தானா அப்படின்றத அவங்க வந்து உறுதி பண்ணிக்கிறாங்க. நில உரிமையாளர்கள் மட்டும்தான் இதில் வந்து தகுதியான பயனாளி. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப சின்ன விவசாயியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் அவங்க வேலை செய்வாங்க, நில அவங்க வந்து கூலியாக, ஆனால் அவங்களாம் இதில் வந்து விவசாயியாக கருதப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த கொண்டான அந்த பயன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு.
1: இந்த PM கிசான் திட்டத்திற்காக விவசாயிகள் விண்ணப்பித்த பிறகு அவங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னும் பணம் எப்போ வரும் அப்படிங்கிறதையும் வீட்டிலருந்தே மொபைல் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா? ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய என்ன சொன்னீங்கன்னா எல்லாமே ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி, ஆன்லைன் மூலமாகவே தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மொபைலில் பார்க்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா, நமக்குன்னு எதனா குறிப்பிட்ட

0: தேலி எதனா இருக்குங்களா?
1: இப்போது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்கா, இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கௌரவ நிதி வந்து அவங்களோட ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு போதோ கூடியே வந்து ஒரு குறுந்தகவலும் போயிடுமா, அவங்க வேறு யாரையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தொகை வந்து விழுந்திருக்குது அப்படின்றது ஒரு எஸ்எம்எஸ்ஸும் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி அந்தந்த பேங்க்கில் வந்து வந்து அனுப்புகிறாங்க. அதனால் இவங்க யாரையும் போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்காக சமயத்தில் ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களால் வந்து அந்த குறுந்தகவல் வந்து வேற வந்து சேராமல் கூட இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி அனுப்புகிறாங்க, இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு வந்து அனுப்புகிறாங்க. லட்சக்கணக்கான பேருக்கு அனுப்பும் போது ஒரு சில பேருக்கு அன்றைக்கே அந்த வங்கி கணக்கு வந்து சேரும், ஒரு சில பேருக்கு மறுநாள் கூட வந்து சேரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குறுந்தகவலும் வந்து ஒரு சில பேருக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும், ஆனால் ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களாக வந்து போய் சேராமே இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட விவசாயி அந்த பயனாளிகள் வந்து அவங்க சரகத்துக்கு உட்பட்ட வேளாண் துறை அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டாங்கனாக்கா கண்டிப்பாக என்ன நிலவரம் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. கொடுத்துட்டாங்க, கொடுக்கல, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவாங்க.
0: இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பயனடையக்கூடிய ஒரு பயனாளி அதாவது விவசாயி இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலம் வந்து உரிமையாகும் போது அந்த வாரிசுதாரர்களுக்கு இந்த பயனாளி திட்டத்தினுடைய தொகை அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்களா?
1: இல்லைம்மா, இப்போ இருக்கிற விதிகள் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட பயனாளி வந்து துரதிருஷ்டவசமாக காலமாயிட்டாக்க அந்த லாட்டை ரிலீஸ் பண்ணும்போது போய் களத்தில் ஆய்வு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, பண்ணும்போது அந்த நிதி வந்து அதோடு நின்று போயிடும்.
0: ஐயா, விவசாயிகளுடைய சந்தேகங்கள், புகார்கள் இதுங்கெல்லாம் உடனுக்குடன் தீர்க்கறதுக்கு வட்டார அளவிலோ அல்லது மாவட்ட அளவிலோ ஏதேனும் சிறப்பு உதவி மையங்கள் அல்லது குறை தீர்க்க முகாம்கள் நடத்தப்படுதுங்களா ஐயா?
1: புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களோட துறை எப்படி இயங்குதுனாக்கா சராசரியாக வந்து ஒரு 3-4 கிராமங்களுக்கு உழவர் உதவகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வேளாண் அதிகாரி இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக அவங்க போய் கேட்டாங்கனாக்கா அந்த வேளாண் அதிகாரியோ இல்லை வந்து அங்கே இருக்கிற களப்பணியாரோ கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் வந்து கேட்டு சொல்லுவாங்க. மத்திய வேளாண் அமைச்சரில் எடுத்திங்கனாக்கா சென்ட்ரல் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட்னு ஒன்று இருக்குது, அதாவது அமைப்பை கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி பிரிவு ஒன்று இருக்குது, அங்கே கேட்டு நாங்கள் அந்த தகவலை வந்து மறுபடியும் வந்து பரிமாறிக்கிறோம்.
0: இதுவரை நம்ம பார்த்த பிஎம் கிசான் திட்டத்தை தவிர விவசாயிகளுடைய பயிர் பாதுகாப்பிற்காக மத்திய மாநில அரசுகள் வழங்கும் பயிர் காப்பீடு திட்டம் தற்போதைய சூழ்நிலைக்கு விவசாயிகளுக்கு எப்படி கை கொடுக்கறதுங்கய்யா?
1: பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இந்த திட்டத்தோட பேர் வந்து அழைக்கிறோம். இதை நம்ம சுருக்கமாக நம்ம தமிழில் சொல்கிறது வந்து பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது என்னென்னா நம்ம பொதுவாக வந்து நம்மளோட உடல்நல காப்பீடு இல்லை வந்து இருசக்கர வாகன காப்பீடு அது மாதிரி இதே மாதிரி அது ஒரு காப்பீடு, அதாவது ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பு இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஒரு ஈட்டுத்தொகை கொடுக்க தான் வந்து இந்த பயிர் காப்பீட்டு திட்டமே. இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஎம் கிசானுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை, அது தனி ஸ்கீம், இது தனி ஸ்கீம். இது எல்லா மாநிலத்திலையுமே வந்து இந்தியாவில் முக்காசி எல்லா மாநிலத்திலையுமே வந்து இருக்குது. பாண்டிச்சேரியில் நாங்கள் நம்மளும் இதை வந்து தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா ஏதாச்சும் சாதாரணமான வந்து ஒரு பருவகால சூழ்நிலை ஒரு மழை இந்த மாதிரியான காலகட்டங்களில் பயிருக்கு ஒரு சேதம் ஒரு இழப்பு இருக்கும் பட்சத்தில் இதை வந்து நம்ம ஒரு இழப்பீட்டு தொகையை வந்து எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து எல்லா பயிர்களுக்கும் வந்து இருக்குது, இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் எல்லாமே இருக்குது, இதுக்குன்னு தனியாக ஒரு இணையதளம் இருக்குது, அதில் போயிட்டு அவங்க பண்ணணும். இன்ஃபேக்ட் ரொம்ப குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து எனக்கு தெரிந்தவரை ஒரு அந்த குறிப்பிட்ட சீசனில் உதாரணத்துக்கு இப்போ ஒரு பருவம் சம்பா இப்போ வரப்போகுதுனாக்கா ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள அந்த நடவு செய்த விவசாயி வந்து போய் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு பதிவு செய்யணும். திட்டத்தை செயல்படுத்துற மாநிலங்கள்லாம் இது எப்படி வச்சிருக்கிறாங்கனாக்கா அதை செயல்படுத்துறது பதிவு பண்றது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பக்கத்துல இருக்கிற அந்த பொது சேவை மையங்கள்ல போயிட்டு அவங்கள போய் அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அந்த போர்ட்டல்ல போயிட்டு கிராப் இன்சூரன்ஸ் போர்ட்டல்ல போயிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்மளும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா விவசாயிகள் நலன் கருதி நம்மளோட துறையில இருக்கிற டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் செக்ஷன் மூலம் நம்ம முயற்சி எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக வந்து விவசாயிகள் வந்து இதை வந்து ஒரு பொது சேவை மையத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை பதிவு செய்யற அந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே சிஸ்டம் பேஸா நம்மளே வந்து அதை சர்டிபிகேட் வந்து நம்ம சோயிங் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து தரோம். அதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த பருவத்துல இருந்து நேரா நம்மளோட துறையோட இணையதளத்துல இருந்து மத்திய அரசோட அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு ஒரு இணையதளம் நேஷனல் கிராப் இன்சூரன்ஸ் நியூஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்களோட எந்தெந்த விவசாயிகள்லாம் வந்து பதிவு செய்தாங்களோ அந்த விவசாயிகளோட தரவுகளை வந்து நாங்கள் நேரம் அந்த இணையதளத்துக்கே வந்து நாங்கள்

0: பகிர்ந்து செய்கிறோம். இப்போ இதில் என்னால் என்னன்னாக்கா, விவசாயிகள் வந்து புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொது சேவை மையத்தில் போயிட்டு அதை கொடுக்கணும், காலம் கடந்து போச்சு, அந்த 15 தேதிக்குள்ளே முடியல, போர்ட்டல் டிராஃபிக்கு என்னால் பண்ண முடியல, இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வந்து நாங்கள் விவசாயிகள் நலன் கருதி ஒரு சில நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கிறோம். இது வந்து எல்லா விவசாயிகளாலும் இது வந்து வரவேற்கப்பட்டுள்ளது.
1: உங்களுடைய சிறப்பான செயல்பாடு வரவேற்கத்தக்கது தாங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, இயற்கை விவசாயம் செய்ய விரும்பும் விவசாயிகளுக்கு மானிய விலையில சொட்டு நீர் பாசனம் அமைக்க நினைப்பவர்களுக்கும் வேளாண்மை துறை மூலம் தற்போது என்னென்ன சலுகைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஐயா?
0: இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்களாக வேகம் எடுத்துக்கொண்டே வருகிறது. நம்ம வந்து இத்தனை வருடங்களாக நம்ம விவசாயத்தில் நம்ம வந்து இவ்வளோ நம்ம ரசாயன உரங்கள்லாம் வந்து நம்ம போட்டோம், அதனால் மண்ணின் தன்மை வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. இதனால் வந்து உற்பத்தி திறன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்குது. இப்போ தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு திறந்த விவசாய நிலத்தை விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம இதோட பயன்பாட்டை எல்லாத்தையும் குறைச்சி கொஞ்சம் இயற்கை விவசாயத்துக்கு மாறணுன்றது ஒரு பொதுவான கருத்தாக உருவாகி கொண்டு வருகின்றது. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சில சேலஞ்சஸ்லாம் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு நான் முழுசாக நான் போகிறோம் அப்படின்னாக்கா எடுத்தவுடனே ஒரு சில அந்த உற்பத்தி திறன் கொஞ்சம் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில நஷ்டங்கள் வந்து இருக்கும். என்னால் ஒன்று மட்டும் உறுதியாக நம்ம என்ன சொல்ல முடியும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்திருக்குது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா பூகோள ரீதியாக ஒரு சில நிகழ்வுகளால் வந்து நம்மளுக்கு வந்து உரங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறது போகிறது, இப்படி ஒரு சில நம்மளுக்கு லாஜிஸ்டிக் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்மளுக்கு மத்திய அரசு வந்து நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வந்து ஒரு கைட்லைன் ஒரு வழிகாட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, போக போக நீங்கள் வந்து ரசாயன உரங்களோட பயன்பாட்டை வந்து எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்தணும், அதிகமாக வந்து நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பார்க்கணும் அப்படின்றது ஒரு விபத்தில் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில், அதாவது சமச்சீரான உர பயன்பாடு அப்படின்ற தலைப்பில் வந்து இந்தியா முழுக்க ஒரு பிரச்சாரங்கள் கேம்பெயின்லாம் பண்ணாங்க. புதுச்சேரி பகுதியிலும் நம்ம வந்து பண்ணோம். இப்போ வந்து கேத் பச்சோ அபியான், நம்மளோட நிலங்களை வந்து பாதுகாப்போம் அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயின் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. புதுச்சேரி அரசும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் வந்து வைத்திருக்குது. நீராதாரம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கங்கே குறையுதுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து இதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. நம்ம மட்டுமே காரணம் கிடையாது, விவசாயத்துக்காக எடுக்கிறாங்கன்றது மட்டுமே கிடையாது காரணம் கிடையாது. நம்மளும் வந்து இனிமேல் நம்மக்கிட்ட இருக்கிற நீராதாரத்தை வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் இந்த சொட்டு நீர் பாசனம் இந்த பயிருக்கெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து விவசாயிகள் வந்து இதெல்லாம் வந்து கடைபிடிக்கணுன்றது. இப்போ குறிப்பாக வந்து தோட்டப்பயிர் செய்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த சொட்டு நீர் பாசனம், இந்த தெள்ளி நீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து இருக்கிற அவங்களோட நீராதாரத்தை சேமித்து கரெக்டாக உபயோகப்படுத்துறதுக்கு உதவும். இந்த திட்டங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது, நம்ம துறையிலையும் நம்ம வந்து செயல்படுத்திட்டு வரோம். விவசாயிகளும் அவங்க கொஞ்சம் ஆர்வமாக இதெல்லாம் வந்து பண்ணணுன்றது என்னோட ஒரு பொதுவான ஒரு கருத்து.
1: ஐயா, நம்ம பகுதி விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை லாபகரமானதாக மாற்றவும் அரசுடைய திட்டங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் கூற விரும்பும் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் என்னென்னங்க ஐயா?
0: புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம விவசாயிகள் நலன் கருதி நிறைய நலத்திட்டங்கள், அது வந்து மாநில திட்டங்கள், மத்திய அரசு உதவி பெற்று திட்டங்கள், இப்படியாக நாங்கள் நிறைய திட்டங்கள் வந்து நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே விவசாயிகள் நலன் கருதி தான் அது வந்து பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மாநில அளவான நீங்கள் திட்டம் எடுத்திங்கனாக்கா பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை அப்படின்றத கொடுக்குறோம். அதாவது இந்தந்த பயிருக்கு இவ்வளோ இவ்வளோ ரூபா அப்படின்றது, ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு வந்து செலவினங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஏறிட்டு வருது அப்படின்றது எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் வந்து அதில் மாற்றியே சொல்ல மாட்டோம். அப்போது இந்த செலவினங்களில் நாளைக்கு அவங்க கொண்டு போய் அவங்களோட பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் இருந்த செலவினங்களில் கொஞ்சம் ஈடு கட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு பல பயிர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அந்தந்த உழவர் உதவியத்தில் போய் கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு தெரியும். எங்கள் இங்கே புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த விவசாயிகளுக்கு எது எதுக்கு கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்குமே அது வந்து தெரியும். அடுத்தது நீங்கள் மத்திய அரசு திட்டங்கள் எடுத்தீங்கன்னாக்கா தேசிய எண்ணெய் வித்து பயிர் இயக்கம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அதில் வந்து நாங்கள் போன வருடம் கார்த்திகை பட்டத்துக்கு மணிலா விதைகள் கொடுத்தோம், இப்போ இந்த வருஷமும் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து தேசிய பயிர் வகைகள் திட்டம் இருக்குது, நேஷனல் மிஷன் ஆன் பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படியாக நிறைய திட்டங்கள் வந்து விவசாயிகள் நலன் கருதி நாங்கள் செயல்படுத்திட்டு தான் வரோம். ஆனால் எந்த விவசாயிகளும் வந்து இதை தவிர நான் ஏதாச்சும் நான் போய் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட அருகில் இருக்கிற அவங்களோட வேளாண்மை துறையோட அலுவலகத்துக்கு போனாங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உரிய தகவல் வந்து கொடுக்கப்படும். இந்த ஊக்கத்தொகையெல்லாம்

0: கூட இப்போ நீங்கள் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக அந்த விவசாயிகளோட தரவுகள் எல்லாத்தையுமே வந்து கணினி மயமாக்கி கடந்த 2023 இது எல்லாத்தையுமே நாங்கள் கணினி மயமாக்கிட்டோம். அவங்களோட வந்து விவசாயிகள் சேவையில் வந்து மிக எளிதாகிட்டோம். ஒரு காலத்தில் வந்து ஒரு ஒரு பட்டத்துக்கும் வந்து ஒரு ஒரு பயிருக்கும் அவங்க இது மாதிரி உதவித்தொகை வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஒரு 1.5 பக்கம் 2 பக்கத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் கூட அவங்களோட நில ஆவணங்களோட நகல்கள் எல்லாத்தையும் வைக்கணும். ஒரு சில பேருக்கு 10 பேஜ் இருக்கும், ஒரு சில பேருக்கு 30-40 பேஜ் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இந்த தரவுகள் எல்லாமே கணினி மயமாக்கிறதுனால இப்பெல்லாம் வந்து அவங்களோட விண்ணப்பமே வந்து அரை பக்கத்துக்கு சுருங்கி போச்சு. எல்லாமே ஆன்லைன்ல வந்து இப்போ டிரான்ஸ்மிட் பண்றோம். இப்போ புதுச்சேரியில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், போன வருஷத்துலேருந்து ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குக்கு அவங்களோட உதவித்தொகை எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து அனுப்பி வைக்கிறோம்.
1: இறுதியாக பொதுமக்கள் சார்பிலேருந்து ஒரே ஒரு கேள்விங்கய்யா, இப்போ நிறைய பேர் வந்து விவசாய நிலம் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு நம்மளுடைய புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை ஏதேனும் மானிய சலுகைகள் வழங்குகுதா?
0: ஒரு சில திட்டங்கள் வந்து இருக்குது. அது வந்து எங்களோட துறையோட தாவரவியல் பூங்கால எங்களோட தோட்டக்கலை பிரிவு வந்து அங்க ஒரு கூடுதல் வேளாண் இயக்குநர் இருக்கிறாரு. அந்த அலுவலகத்தை கேட்டாங்கன்னாக்கா அந்த காலத்து இப்போ வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பா வந்து சொல்லுவோம்.
1: உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடினார் மகாகவி பாரதியார். ஆம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் ஒரு உன்னதமான வளர்ச்சி பயணமாகத்தான் இன்றைய நேர்காணல் அமைந்திருந்தது என்றே நான் நினைக்கின்றேன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியின் ஒரு முத்தான திட்டம்தான் இந்த PM-Kisan திட்டம். இந்த திட்டத்தில் விவசாயிகளின் மனதில் இருந்த அனைத்து சந்தேகங்களுக்கும் மிகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் விளக்கமளித்தார் நம்முடைய சிறப்பு விருந்தினர். விவசாயிகளுக்கான அத்தனை வழிகாட்டுதல்களையும் அள்ளி வழங்கிய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை துணை இயக்குநரும் புதுச்சேரி மாநில நோடல் அதிகாரியுமான திரு செழியன் பாபு அவர்களுக்கு நமது நிலையத்தின் சார்பாகவும் நேர்களாகிய உங்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.
0: நன்றிமா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி இன்று இடம்பெற்றது. மண்ணின் மகுடம் வேளாண்மை என்பது குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் துணை இயக்குநரும் டிஜிட்டல் வேளாண்மை மற்றும் PM-Kisan திட்டத்தின் முதன்மை அதிகாரியுமான திரு சு செழியன்பாபு பங்கேற்ற நேர்முகம். நேர்முகம் கண்டவர் வீரமணி விஜயகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி வினோதினி பக்ரிசாமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். மேற்கு வங்க மாநில தினத்தை கொண்டாடும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள தாரகேஸ்வரி நகரில் நடைபெற்ற பச்சிம் பங்கா திவாஸ் கொண்டாட்டங்களில் இன்று பங்கேற்றார். மேலும் நாடு முழுவதும் 9.44 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் 18,880 கோடி ரூபாய் மதிப்பிலான PM கிசான் திட்டத்தின் 23rd தவணையையும் அவர் வெளியிட்டார். உலகளவில் நாளை கொண்டாடப்பட உள்ள 12th சர்வதேச யோகா தினத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்க உள்ளார். இந்த யோகா விழா மேற்கு வங்கத்தில் உள்ள கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோட்டில் நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் 100 புகழ்பெற்ற இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளன. புதுடெல்லியில் உள்ள செங்கோட்டை, உத்தரகாண்டில் உள்ள ஹரித்வார், ஒடிசாவில் உள்ள கொனார்க், கர்நாடகாவில் உள்ள ஹம்பி, தமிழ்நாட்டில் உள்ள மகாபலிபுரம், மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை, பீகாரில் உள்ள நாலானந்தா, குஜராத்தில் உள்ள அகமதாபாத், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத், லடாக்கில் உள்ள லே, தெலங்கானாவில் உள்ள ஹைதராபாத், அசாமில் உள்ள சில்சார் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் பிரம்மாண்டமான யோகா கொண்டாட்டங்கள் நாளை நடைபெற உள்ளது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை ஓய்வூதிய விதிகள் மற்றும் நடைமுறைகளில் மாற்றங்களை செய்வதன் மூலம் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை எளிதாகும் என்று தெரிவித்துள்ளது. இந்த நடைமுறையின் ஒரு பகுதியாக பவிஷ்யா என்ற தனித்துவமான ஓய்வூதிய செயலாக்க மென்பொருளை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலாத்துறையின் சார்பில் 12th சர்வதேச யோகா தின விழா நாளை கடற்கரை காந்தி திடலில் நடைபெற உள்ளது. காலை 7 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்

0: கிருஷ்ணநாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெற உள்ளது. மதியம் 2 மணி முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெறும். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவுபெறுகிறது. வணக்கம்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கையும், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: इसमें डायरेक्ट भी फायदे होने वाले हैं, इनडायरेक्ट भी। जब लोग योगा करेंगे, स्वस्थ रहेंगे, हमारे देश के नागरिक अगर स्वस्थ होंगे तो निश्चित उनका योगदान हमारे देश को आगे बढ़ाने में भी ज्यादा रहेगा, कम समय में भी हमारा देश विकसित राष्ट्र बनने जाएगा। दूसरी बार योग की वजह से रोजगार बढ़ रहा है, अब हमारे पाठ्यक्रमों में भी योग आ गया, एशियाड में भी योग आ गया, अभी योग को खेल का दर्जा भी मिल गया। तो अभी स्कूल से योगा सिखाना शुरू होगा तो हर जगह पर डिमांड होगी, योग टीचर, योग इंस्ट्रक्टर। अभी बाहर के देशों से भी बहुत सारी डिमांड आ रही है कि हमें योग टीचर, योग इंस्ट्रक्टर हमें दीजिए योग सिखाने के लिए। और अभी लोगों में भी जो अवेयरनेस आ रहा है, तो लोग भी अभी जगह जगह पे, जैसे कि हमारे ट्यूशन क्लास चलते हैं बच्चों के, अभी योगा क्लास शुरू हो गए बहुत सारे गाँव में हमारे भी, तो वहां पर लोग फीस दे के एक घंटा योगा सीखने जाते या करने जाते, कि भाई हम अकेले में घर में नहीं कर सकते तो फिर वहां जाओ, तो ये रोजगार भी बढ़ गया। तो निश्चित रूप से देश के विकास में, देश की आर्थिक स्थिति बढ़ाने में योग का बहुत बड़ा योगदान रहेगा।
1: बहुत बहुत धन्यवाद जाधव जी, आपने योग दिवस 2026 के विभिन्न पहलुओं पे बहुत महत्वपूर्ण जानकारी हमारे श्रोताओं के साथ साझा करी, और आपको भी योग दिवस की बहुत बहुत बधाई। धन्यवाद।
2: ऑन द ईव ऑफ द इंटरनेशनल योगा डे, यू आर लिसनिंग टू एन एक्सक्लूसिव इंटरव्यू विद प्रताप राव जाधव, यूनियन मिनिस्टर ऑफ स्टेट, इंडिपेंडेंट चार्ज, मिनिस्ट्री ऑफ आयुष। Interviewer was Deeksha Saxena, Akashvani correspondent. This program was produced and presented by the News Services Division of Akashvani.
3: Spotlight.
4: Akashvani Puducherry Vanoliyin mudhanmai alaivarisai neram 9:30.
5: Akashvani Manila Seidhi Pirivu vazhangum
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் யோகா மற்றும் மனதின் ஆரோக்கியத்தோட இரண்டாம் பகுதியை இன்னைக்கு கேட்க போகிறோம். ஸோ நேற்று வந்து டாக்டர் அஜய் அவர்கள் வந்து ஒருத்தருக்கு நல்ல ஈஸியாக தூங்கணும் அப்படின்னா எதெல்லாம் பண்ணலாம், ஜேர்னலிங் இந்த மாதிரிலாம் பண்ணால் ஓவர் திங்கிங் குறையும், ஸோ அப்போது மனசு ரொம்ப லேஸாகும், ஈஸியாக தூங்க முடியும் அப்படின்றத சொன்னார். இப்போது யோகா மூலமா நமக்கு ஈஸியாக தூங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத டாக்டர் தீபா அவர்கள் சொல்லுவாங்க.
7: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங், டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், நைட்டு தூக்க வந்தால் நான் தூங்க போகிறேனே, நான் ஏன் ஃபோனை தேடுறேன் அப்படின்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் தான் நமக்கு ஒரு கல்ப்ரிட்னே சொல்லலாம். அந்த ஓவர் திங்கிங் வரும்போது ஒன்று சார் சொன்ன மாதிரி எழுதலாம், பட் என்னோட பர்செப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இன்சிடெண்ட்டை திருப்பி திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணும் போது தான் நமக்கு அந்த ஹர்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை மறந்து மூவ் பண்ணி போகிறது பெட்டர் சாய்ஸ். நடந்த தவறான விஷயத்த அது என்னோட ஹர்ட்டை நான் திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணும் போது அது இன்னும் என்ன ஹர்ட் பண்ண தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, யூ ஜஸ்ட் ஆஸ்க் க்வெஸ்சன் பை யுவர் செல்ஃப். நீங்கள் யோசிக்கிற அந்த விஷயம், அதாவது அந்த கவலைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா. சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படலாமா? எனிவே இட் இஸ் ஹேவிங் சொல்யூஷன். இன்னைக்கு இல்லை என்னைக்காவது நடக்கும், இல்லை இன்னைக்கு கிடைக்கல என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னும் போது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம யோசிக்கிற அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லை, நான் அதுக்கு கவலைப்படலாமா?
8: ஆனால் கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை.
7: இது ஏன் நடந்துச்சு, இது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலான்றதை நம்ம ஆராயறதுக்கு பதிலாக அந்த ரிசர்ச் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு, இதுக்கு முடிஞ்சிடுச்சு, சொல்யூஷன் கிடையாது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு கன்ஸ்ட்ரக்டிவாக பாசிட்டிவாக போகிறது, இட் வில் கீப் யூ ஹெல்தி. ஸோ அந்த தாட்டை ரொம்ப சீக்கிரமாக, லைக் எனிவே ஐம் கோயிங் டு கிவ் இன்டெலெக்சுவல் ரிவெஞ்ச், அதாவது என்றைக்குமே நமக்கு அப்படி இருக்கணும், என்ன இப்படி பேசிட்டான்ல இவனை, நான் எப்படியாவது நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ரிவெஞ்சை ஒரு இன்டெலெக்சுவல் ரிவெஞ்சாக கன்வெர்ட் பண்ணுங்க. அது வந்து நம்ம அப்பவே பேசணும், அப்பவே கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸே இல்லாமல் அதை ஒரு பாசிட்டிவ் ஹெல்தி ஆட்டிடியூடாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஸ்லீப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேபிச்சுவலாக வர வேண்டிய ஒரு விஷயம். அது இட்ஸ் அ பயாலஜி கிளாக், நம்மளுடைய கிரிகாடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த டைமுக்கு ஒவ்வொரு ஆர்கன் ஃபங்க்ஷனில் இருக்கும், அந்த டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைமில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது போயிட்டுருக்குற இடத்துல நம்ம இந்த மாதிரி இன்டென்ஷனலோடு நம்ம வந்து சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணும் போது அது ஹேபிச்சுவலாக மாறிடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8:30 தூங்கிடுவேன். ஆனால் இதை கேள்விப்பட்ட நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சாயந்தரமே தூங்கிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. அது இப்போ என்ன ஆயிடுச்சு, அதுவும் சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11:00 12:00 தான் நைட் ஸ்லீப்கான டைம்ன்ற மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா வெரி ஃபியூ, ஒன்லி 5% ஆஃப் பீப்புள் ஸ்லீப்பிங் அட் 9. மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னாக்கா 95% வந்து 10:00

11 o'clock மேலதான் ஸ்டார்டே பண்றாங்க. நிறைய இதை பத்தி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, மேடம் நான் வீட்டுக்கு வரதே 10 மணிக்கு, நான் 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன், அப்புறம் போய் படுப்பேன். ஸோ 1 மணி 2 மணிக்கு தான் படுக்கவே செய்யறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஸ்லீப் ஹைஜீன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணாலும் நான் மொபைல் பார்த்தாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எனக்கு தூக்கம் வருது, நான் அதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ பிராணாயாமா. ஸோ அந்த பிராணாயாமால பிராமரி பிராணாயாமம் அப்படின்னு இருக்கு. எல்லா மூச்சு பயிற்சியுமே நம்ம நைட்ல பண்ணக்கூடாது. இந்த பிராமரி அப்படின்றது ஒரு ஹம்மிங் பீ சவுண்ட் கொடுக்கக்கூடியது. லைக் ஒரு தேன் குளவி எப்படி ரீங்காரம் எழுப்புமோ அந்த மாதிரி. இதுல சயின்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அந்த ஹம்மிங் பீ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது நம்மளுடைய வேகஸ் நர்வ்ல அந்த டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நம்மளுடைய வோக்கல் கார்ட் பக்கத்துலயே அந்த வேகஸ் நர்வ் வருது. ஹம்மிங் பீ சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்லீப் சைக்கிள இன்டியூஸ் பண்ணிவிடும். அது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணுது. தெர் ஆர் மெனி ரிசர்ச்சர்ஸ் அது என்ன எவிடன்ஸாக ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இட் நாட் ஒன்லி இன்டியூஸ் அ ஸ்லீப், இது நம்மளுடைய இம்யூனியும் பூஸ்டப் பண்ணும், நம்மளுடைய கார்டியாக ஹெல்த்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணும். அதே நேரத்தில் நம்மளை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு, ஈவன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கூட நமக்கே தெரியாமல் அதை ரொம்ப அழகாக ரிலீவ் பண்ணும். பிகாஸ் அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது வி கேன் ஃபீல், நம்மளுடைய பிரெயினில் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட கொண்டு போகும். அந்த வேகல் டோன் ரிஃப்ளெக்ஸ், ஈவன் பாரோ ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம், இதனால நமக்கு பிபியும் கண்ட்ரோல் ஆகுது, பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனை கொடுக்குது. ஸோ எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அதே இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், அதனால எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் அண்ட் பீஸ் தான். ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த மைண்ட் காம் டவுனுக்காக தான் நம்ம எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி படுத்த 5 நிமிஷத்துலேயே தூக்கம் வரணும்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை படுக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து என்னத்தை சாதிச்ச அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டால், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ டிட் அப்படின்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இட்ஸ் லைக் தபாஸ் மாதிரி, லைக் நான் என்ன பண்ணேன், இன்னும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் என்னால முடியும், அடுத்தது இதை நான் எப்படி இருந்தாலும் சாதிப்பேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ். இது சொல்யூஷன் இல்லை, இதை நான் திங்க் பண்ணி எந்த யூஸும் இல்லை அப்படின்னு அதை கடந்து வர்றதும். இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது இட் இன்டியூசஸ் யுவர் ஸ்லீப். இந்த பிராமரி பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கணும், நம்மளுடைய 2 நாசிகள் வழியாக மூச்சை உள்ள இழுக்கிறோம், நம்மளுடைய ஆள்காட்டி விரலால் காதுகளை மூடி வெளியே விடும் போதே அந்த ஹம்மிங் பீ லைக் சவுண்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இட் கிவ்ஸ் யூ மோர் பிளஷர். அது ஒரு 5 times நீங்க பண்ணிட்டு படுத்தாலே போதும், நீங்க சொன்ன அந்த சொர்க்கத்துக்கு ரொம்ப ஈஸியா அவ்வளோ அருமையான தூக்கத்தோட நம்ம போயிடலாம். இதையும் தாண்டி நமக்கு அந்த ஸ்லீப் வரல. இது நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் பண்ண எனக்கு உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னாக்கா, இட் கேனாட். டே பை டே எப்படி நீங்கள் ரொம்ப நாளாக மொபைல் பார்த்து உங்களுக்கு அதை ஹேபிச்சுவல் ஆச்சோ, அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த நார்மல் ஃபிசியாலஜிக்கு வர முடியும். யூ ஷுட் நாட் கிவ் அப். இனிஷியலாக நான் ஒரு நாள் பண்ணேன், எனக்கு தூக்கம் வரலங்க, நான் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லும் போது நான் ஒரு நாள் பண்ணேன், இது ஒன்றும் மாத்திரை கிடையாது. ஒரு நாள் போட்ட உடனே ரிசல்ட் வர்றதுக்கு, இட் ஷுட் பி யுவர் வே ஆஃப் லைஃப். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றணுன்றது தான் இது. ஸோ இதை நம்ம பண்ணி ஒரு 5 times எவ்ரி டே இதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது யூ வில் கெட் குட் ஸ்லீப். ரெண்டாவது, நம்ம பாடி ஹீட் அதிகமாக வச்சிருந்தாலும் நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்மளுடைய நாடிகளில் இடநாடி பிங்கள நாடின்னு சொல்லுவோம், அதாவது ரைட் சைட் ப்ரீதிங் வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். டே ஃபுல்லாக நமக்கு அந்த ரைட் ப்ரீதிங் தான் ப்ரிடாமினாக இருக்கும். அதே வந்து லெஃப்ட்டு இடநாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், நைட்டில் தான் அது ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். இதை நம்ம நைட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ, யூ ஜஸ்ட் செக் நைட் டைமில் நல்ல ஒரு ப்ளோ கொடுங்க. நைட்டில் நமக்கு லெஃப்ட்டு தான் ப்ரிடாமினாக இருக்கணும், டேயில் ரைட்டு தான் ப்ரிடாமினாக இருக்கணும். அப்போ இதை கரெக்ட் பண்ணுறது எப்படி? இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் ஒரு 5-5 ml எடுத்துட்டு அதை நம்ம தொப்புள்ள வச்சு ஒரு 5 times கிளாக் வைஸாக ஒரு ரொட்டேஷனை கொடுத்துட்டு படுங்க. இது ஒரு 21 days கண்டினியூஸாக பண்ணாலே போதும், அது உங்கள் பாடி ஹீட்டை குறைக்கும், உங்களுடைய நாடிஸ் கரெக்டாகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மார்னிங் நமக்கு பவல் மூமெண்ட்டை ரொம்ப ஈஸியாக, ஏன்னா இயற்கை மருத்துவத்தில் நோய்க்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகள் தங்கிறது தான். காலையில் எழுந்துக்கும் போது மலச்சிக்கல் இல்லாமல் விடியணும், இரவு மனச்சிக்கல் இல்லாமல் முடியணும். இதுதான் ஒரு கரெக்ட் வே ஆஃப் லைஃப்.

0: அதில் நைட்டு நம்ம வைக்கக்கூடிய அந்த கேஸ்டர் ஆயிலும் ஜிஞ்சலி ஆயிலும் பாடியை கூல் பண்ணுது, மார்னிங் நமக்கு அந்த டாக்ஸினை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி இருக்குது. இதில் ரொம்ப க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூட ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு லாவெண்டர் ஆயில் சொல்லி இருக்குது. இந்த லாவெண்டர் ஆயிலை நம்ம அந்த தூங்குற அந்த ரூமில் ஜஸ்ட் டிஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயினில் ஒரு சிடேட்டிவ் எஃபெக்டை கொண்டு வரும். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ் நமக்கு ஒரு சிடேஷனை கொடுத்து நமக்கே தெரியாமல் ஃபோனெல்லாம் கூட வேணாம் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்ற ஒரு ஸ்டேஜை நமக்கு அந்த ட்ரிகர் பண்ணி நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த சிடேஷன் நமக்கு லாவெண்டர் ஆயிலில் கிடைக்கும். ஸோ லாவெண்டர் ஆயில் ட்ரிகர்ஸ் யூ குட் ஸ்லீப். அது ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பை நமக்கு கொடுக்கும். நான் டயட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்க்கு 2 பாதாம், 8 பூசணி விதை, 1/2 ஸ்பூன் கெசகெசா. ஸோ ஒரு 21 டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி உங்களுடைய அந்த ஃபிசியாலஜி கரெக்ட் ஆகும். இதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு பாதாம் தோலை நீக்கிட்டு இதை அப்படியே ஜஸ்ட் தண்ணியிலையோ இல்லை பால்லையோ கலந்து குடிச்சிடலாம். நல்ல அருமையான தூக்கம் வரும். ஏன்னா இந்த கெசகெசாவில் நமக்கு தேவையான ட்ரான்குலைசர்ஸ் இருக்குது. இது நமக்கு நிறைய நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த பூசணி விதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சிடேட் பண்ணும். பாதாம் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதுலேயும் நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி நம்மளுடைய பாடியை ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. அண்ட் ஃபார் டீடாக்சிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால், HDL லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இதை டெய்லி நம்ம நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா வி வில் கெட் குட் ஸ்லீப்.
1: ரொம்ப அழகான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷனை இன்னும் அடுத்த ஆழமாக கொண்டு போகணும்னா சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் 2 விதமான ஆட்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சொசைட்டிக்காக நான் என்னை போர்ட்ரே பண்ணிக்கிறது, சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃபோட்டோ காமிக்கிறது, நான் இப்படி இருக்கேன் என்னோடய லைஃப் இப்படி இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அதில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி போகிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் நியூரோ சயின்ஸ் ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி மைண்டை வந்து நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபிக்ஸ்டு, யூ கேன் ஸ்ட்ரக்சர் யுவர் மைண்டு, எஸ்பெஷலி வித் தி மெடிடேஷன் வந்து உங்கள் மைண்டை சர்டன் வேல இதை பாரு, இதை சர்டன் வேல அப்படி பாரு அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ பிகாஸ் யூ ஆர் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஆல்சோ யுவர் எக்ஸ்பர்ட், ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
2: ஸோ இதை வந்து சைக்காட்ரி வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நினச்சி நம்ம முயற்சி பண்ணுறது வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நம்ம எப்போ இம்போஸ்டர் சிண்ட்ரோமாக மாறுமோ, நான் இப்படி தான் இருக்கணும் வெளியில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போயே நம்ம செல்ஃபை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து வெளியில் காட்ட மீது நல்லா இருந்தாலும் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க அதே ஸ்ட்ரகிளில் வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இப்போ நிறைய பேர் வந்து தன்னுடைய கான்டென்ட் பெட்டர் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்கன்னு ட்ரூத்தாக சொல்லும் போது உங்களோட அத்தென்டிக் செல்ஃபை நீங்கள் காட்டும் போது தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டராக கூட இருப்பீங்க அப்படின்றதே ஒரு ரீசர்ச்சாக சொல்கிறாங்க. செகண்ட் வந்து நம்ம பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை முன்னாடி வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை பார்த்தோம், நம்ம பசங்களே பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம எல்லாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நேர்த்து நடக்கிறது இல்லை, எப்போவுமே நடக்கிறது. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறனால அதிகமாக நடக்குது, நிறையா நடக்குது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிக்காக புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், எல்லோரும் ஈக்குவல் தான். அந்த கனெக்டட்னஸோட நம்ம இருக்கும் போது தான் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். எப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் நல்லா இருக்காரு ஒருத்தர் மோசமாக இருக்காங்க அந்த அப் அண்ட் டவுன் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போத்துலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க மெடிடேஷன் சொல்லிட்டு, மெடிடேஷனில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினோட அரைசூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நம்ம நார்மலாக முழிச்சிட்ருக்கும் போது பீட்டா வேவ்ஸ் இருக்கும் நம்ம பிரெயினில், இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ணை முன்னே வந்து ஒரு ஆல்ஃபா வேவ் போவேன், அதுக்கப்புறமா தீட்டா டெல்டா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மெடிடேஷனில் இது தான் நடக்குது ஆக்சுவலாக. நம்ம எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி லோவாக இருக்குமோ அவ்வளோ பெட்டராக நம்மளால் காமாக இருக்க முடியும். ஒரு சுச்சுவேஷனுடைய முன்னாடி என்ன நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அந்த கான்சிக்வன்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியும். அதே நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, தெரியாது, நம்ம அந்த நேரத்தில் நிதானமாக இருக்க மாட்டோம். ஸோ மெடிடேஷன் அந்த அளவுக்கு உதவி பண்ணும்.
0: நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு என்னால் இந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை போஸ்ட் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்றதையும் பார்க்கணும். ஒவ்வொரு நைட்டில் யாருமே பெரிய லெவலுக்கு வந்துட முடியாது. ஸோ அவங்க ஒவ்வொரு நாள் அவங்க என்ன மாதிரி எஃபர்ட் போடுறாங்க. பர்சிவன்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனாக்கா 2 விதமாக நம்ம

0: ஆகணும். ஒன்று, இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக அந்த திங்கிங் கொண்டு போகணும் அப்படின்னா, அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணுன்றதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது நீங்கள் தான் ராஜாவாகவும் ராணியாகவும் தெரியணுமே தவிர, நான் இன்னொருத்தரை பார்த்து அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற அந்த டூப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரவே கூடாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாகவே இருக்கணும். ஸோ செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நோ கம்பேரிசன். ஈவன் ஒரு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்கக்கிட்டேயே நம்ம அந்த கம்பேரிசன் பார்க்கவே கூடாது. இது ஒன்று என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஆக்சுவலாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வயசு தான், ரெண்டுமே ட்வின்ஸு. ஸோ அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து நேச்சுரல் வேலையே வளர்த்தாங்க. ஏன்னா அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்து அவங்க ஃபுல் ஹோல் ப்ரெக்னன்சியும் நேச்சுரோபதிக் வேலையை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். அவங்களுக்கு ஈவன் வேக்சினேஷன் கூட பண்ணாமல் கம்ப்ளீட் நேச்சுரல் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவங்க வளர்த்தாங்க. அந்த ஒரு வயசு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் ரேஷஸ் எல்லாம் டெவலப் ஆயிருந்துச்சு, கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவளுடைய பல்ஸ் பார்த்து நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது, நீங்கள் குழந்தைய ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம் மேடம், அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டது என்னன்னாக்கா, இப்போது இவளை தூக்கி வச்சுருக்கும் போது அவள் அழறாளா அப்படின்னு. ஆமாம் அழறா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இவளை செட்டில் பண்ணிட்டு தான் நான் அவளை தூக்குவேன், இல்லை வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தூக்க சொல்லுவேன். ஆனால் அவள் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருப்பாள் அப்படின்னு. அது என்னென்னா பொசசிவ்னஸ். அதாவது ஒரு சின்ன குழந்தையிலிருந்தே நமக்கு அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அதில் கூட ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கவே கூடாது. ஸோ அது அந்த குழந்தைக்கு கூட நமக்கு அந்த மனரீதியாக அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் அந்த பொசசிவ்னஸ்ன்றதும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக ஹெல்த்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் அவளுக்கு அந்த ஸ்கின் ரேஷஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து பால் கொடுங்க, ரெண்டு பேர்கிட்டயும் விளையாடுங்க, இல்லை ரெண்டு பேருமே கீழே படுக்க போட்டு நீங்கள் நடுவில் உட்காந்து விளையாடுங்க. ஸோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று. வித் இன் ஒன் வீக் அவளுக்கு அந்த ரேஷஸ் நல்லா ரெக்கவர் ஆச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதோடைய இன்டர்னல் ஹீலிங்கும் நம்ம கொடுக்குறோம் வித் டயட் அண்ட் அப்ளிகேஷன். இன்னொன்று, சைக்கோலாஜிக்கலாகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் போது தான் ஃபிசிக்கல் சிம்டம்ஸும் மாறும். கம்பேரிசன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தர் எக்ஸலண்டாக பண்ணும் போது சி அவனை மாதிரி நீ வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைக்கு இல்லை நமக்கு என்ன டேலண்ட் அப்படின்றத அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வெளியே கொண்டு வந்தாலே நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நோ கம்பேரிசன்.
1: ஸோ இப்போது இந்த விஷயங்கள் வந்து அந்த பாடி அண்ட் மைண்ட் அலைன்மெண்ட் இதுக்கான கனெக்ஷன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களையோ இதையோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஸோ இந்த வேகஸ் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை பற்றி பேசும்போது, ஸோ எனி திங் மைண்ட் ஃபீல்ஸ் பாடி ஷோஸ் அப்படின்றது தான் அதை சிம்பிளாக சொல்ல போனோன்னா. அப்படி இருக்கும் போது எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பதட்டம் வருது, இது வருது, எனக்கு வந்து திடீர்னு மூச்சு விட முடியல, அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஸோ அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி ஒரு பதட்டம் வருது, இல்லை பேனிக் அட்டாக் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட இமீடியட்டாக அவங்க செய்யக்கூடிய ஏதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை யோகாஸோ, லைக் டு காம் தெம் மைண்ட். ஸோ என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் மைண்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டா பாடி சரியாகுதுன்னும் போது, அப்போது அந்த ஆங்ஸைட்டியோ இல்லை அந்த பேனிக் அட்டாக் வரும் போதோ இதை பண்ணால் ஓகே ஆகிடும், பாடியும் மனசும் காம் டவுன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரீத்திங்கோ இல்லை வேறு ஏதாவது யோகாஸோ இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்கு. ஆக்சுவலாக வேகஸ் நர்வ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் த மாஸ்டர் ஸ்விட்ச்னே சொல்லுவாங்க. என்னென்னா நமக்கு நம்மளுடைய கட்டுக்கும் அதுதான் வந்து கனெக்ஷன், நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் அதுதான். ஸோ இது என்ன பண்ணோம்னாக்கா நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது வேகஸ் நர்வை நம்ம வந்து அந்த டோனை கரெக்ட் பண்ணாலே நம்மளுடைய பாடியில் இருக்கிற பல விஷயத்த சரிப்படுத்த முடியும். ஸோ அப்போ அந்த ஆங்ஸைட்டி அந்த மாதிரி பதட்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம சிம்பிளாக உட்காந்து, ஆக்சுவலாக யோகா அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் தலைக்கீழாக நிற்கிறது, கையை தூக்கணும், காலை தூக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் யோகா நினைக்கிறோம். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே யோகா இருக்கு. சிம்பிளாக நம்ம வந்து பாடி அவேர்னஸ், பிரெத் அவேர்னஸ், இந்த ரித்மிக் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் யூ ஸ்டார்ட் த டே வித் திஸ் டெக்னிக். எப்படின்னா நல்ல காலையில் எழுந்த உடனே பவல் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் எழுந்த உடனே ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். நம்ம மலம் கழித்து நம்மளுடைய பவலை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சமணம் போட்டு உட்காந்தா போதும். சின் முதிரையை அடப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல் ப்ரீதிங், அதாவது எந்த அளவுக்கு இன்ஹேல் பண்ணுறோமோ அதே ரேஷியோக்கு எக்ஸலேஷன் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, ப்ரொலாங்டு எக்ஸலேஷன், அதாவது யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் த எக்ஸலேஷன். இன்ஹேல் பண்ணதை இப்போ 2 seconds நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்கன்னா 4 seconds-க்கு யூ ஹாவ் டு எக்ஸேல். ஸோ அந்த மாதிரி

0: ப்ரொலாங்டு ப்ரீதிங் நம்ம பண்ணும் போது இட் டோன்ஸ் த வேகல் நர்வ். ஸோ அது மூலயமா நமக்கு பேராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். இட் மேக்ஸ் யுவர் மைண்ட் ஸோ காம். அந்த ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் மாதிரியே சொல்லலாம். அந்த தபஸ் ஃபீல்க்கு நமக்கு போகணும் அப்படின்னா அப்போ நம்ம நேராக உட்காரணும். எப்பவுமே நம்ம படிக்கும் போதோ இல்லை ஒர்க் பண்ணும் போதோ போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, அப்போ ஸ்பைன் அலைன்மெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா தான் பிரெயின் ஆக்டிவாகவே இருக்கும். ஈவன் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது நிமிந்து உட்காந்து படி. ஈவன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கூட அவன் ட்ரூப் பண்ணி உட்காந்துருந்தான், கூண்டு போட்டு உட்காந்துருக்கான்னு வைங்க, அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். யார் என்ன பேசுகிறாங்களோ அது மைண்ட்லேயே வராது. ஆனால் இந்த ஸ்பைன் இஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா பிரெயின் வில் பி மோர் ஆக்டிவ் அந்த வேகஸ் நர்வ் கெட் ஸ்டிமுலேட்டட். ஸோ அப்போது இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம லாங் எக்ஸலேஷன் கொடுத்து நம்ம பண்ணலாம். அடுத்தது பிராண முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பிராண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, நம்ம பாடியை ரீவைட்டலைஸ் பண்றதுக்கு அந்த முத்ராவை நம்ம அடாப்ட் பண்ணலாம். என்னென்ன பண்ணணும்? தம், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர், மீதி ரெண்டு ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ ரெண்டு கையிலையும் வச்சு ஃபேசிங் அப்வர்டா வைக்கிறோம். நம்மளுடைய தைஸ் மேலே வச்சு நல்லா நிமிந்து உட்காந்துருக்கும். கண்களை மூடி சுவாசத்தை எடுக்கிறோம். மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சை விடும் போது வயிறு உள்ளே போகணும். இது டயஃப்ராமேட்டிக் ப்ரீதிங். இந்த டயஃப்ரம் என்னன்னாக்க இட்ஸ் அம் இம்பார்ட்டன்ட் மசில், நம்மளுடைய தொராசிக் கேவிட்டிக்கும் அப்டோமினல் கேவிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இந்த டயஃப்ரம் கோஸ் டவுன், லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ நல்ல ஆக்சிஜனேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம எக்ஸைல் பண்ணும் போது வயிறு உள்ளே போகும் போது டயஃப்ரம் வில் புஷஸ் த லங்ஸ் அவுட், கார்பன் டை ஆக்சைடை நல்லா எக்ஸ்பெல் பண்ணும். ஸோ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, அப்டோமினல் ஆர்கன்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ வேகஸ் நர்வும் நல்லாவே ட்ரிகர் ஆகும். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், மேக்ஸ் யூ காம். ஸோ இந்த பிராண முத்ராவை ஒரு 5 times நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். வென் எவர் யூ ஆர் கோயிங் மேட், ரொம்ப ஒரு மாதிரி பிரெயின் ஃபோகையாக இருக்குது, லைக் ரொம்ப டிசீஸாக ஃபீல் பண்ணுறோம், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா அமைதியாக உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை சிப் பண்ணி குடிங்க. அந்த சிப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்லோவாக நம்ம அந்த டெக்லூட்டேட் பண்ணும்போது தண்ணி உள்ளே போகும்போது இது நமக்கு அந்த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனையும் கொடுக்குது. இட் மேக்ஸ் யூ காம், நமக்கு நல்ல ஒரு மைண்டை காம் பண்ணி நமக்கு அந்த பேனிக்னஸை குறைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிராண முத்ராவை ஒரு 5 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும் இல்லை நீங்கள் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது யூ வில் பி கிளியர் எனஃப் டு பிளான் வாட் எவர் டிசிஷன் யூ கேன் மேக், யூ கேன் டூ இட்.
1: ஓகே மேம், ரொம்ப அருமையான டிஸ்கஷன் நம்மளோட இது போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னா பெரிய விஷயம் புரிஞ்சது, இட்ஸ் லைக் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் இட் இஸ் அ ஹோல்சம் ஹெல்த்தினஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை தான் அந்த கட் அண்ட் பிரெயின் ஆக்சஸ் எல்லாமே, பிகாஸ் ஒன்ஸ் பிரெயின் சொல்லலைன்னா டைஜஷன் அடி வாங்குது, டைஜஷன் அடி வாங்குச்சுன்னா அகெயின் மொத்த ஹெல்த் மேலே. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு என்னென்னா ரெண்டு பேர்கிட்டையுமான பொதுவான கேள்வி, ஒருத்தர் பிரெயின் அண்ட் கட் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட மென்டல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே அலைண்டாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இட்ஸ் லைக் ஒரு 10 minutes ஒரு 15 minutes இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க டாக்டர்?
2: கம்பல்சரியாக வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து 10 to 15 minutes கண்டிப்பாக எவ்ரிடே மார்னிங் கண்டிப்பாக பண்ணணும், அது வந்து மஸ்ட்டு. மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 15 minutes மேடம் சொன்ன மாதிரி டயஃப்ராமேட்டிக் ப்ரீத்திங், அது யூஸ்வலாக நான் என்னோடய பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஆங்ஸைட்டி இருக்குன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 or 3 times a டே கண்டிப்பாக பண்ணணுன்றது. தினமும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை உட்காந்து எழுதுறது, அதில் நல்ல விஷயம் வந்து அதை பாராட்டணும், நெகட்டிவான விஷயம்னா அது ஏன் நெகட்டிவாக போச்சுன்றதை அனலைஸ் பண்ணணும். மெடிடேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணலாம். ஸோ இது வந்து காம்பன்சேட்டே பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், நம்ம பெட்டராக வச்சுக்கலாம், இது வந்து மஸ்ட். ஸோ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வேகஸ் பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆக்சிலேட்டர் ஒரு பிரேக், ஆக்சிலேட்டர்ன்றது நம்ம சிம்பத்தட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க, தானியங்கி மண்டலத்தில் 2 சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் ஆக்சிலேட்டர், அது நம்ம உடம்புல எல்லாத்தையும் அதிகமாக்கும். நம்ம உடம்புல பிரேக் அப்படின்னு சொன்னால் அது பாராசிம்பத்தட்டிக் வேகஸ் மேடம் சொன்ன மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு இம்மீடியட்டாக பேனிக் அட்டாக் வருது, ஃபஸ்ட் டைம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாக்டர் போய் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். 100% ஷுவராக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின்லேருந்து நம்ம பாடிக்கு ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு த்ரெட்டை தான் பேனிக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேனிக் அட்டாக் வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம சாக மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பிரெயின் ரியாக்ட் பண்ணுறதே ஒரு உறுதியற்ற ஒரு நிலைமை, அதாவது ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு பயம், அதுதான் வந்து அதை ரியாக்ட் பண்ணுற விதம். அதுக்கு வந்து ஒன்றும் ஆகாதுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ரெண்டாவது ஒரு 15-20 மினிட்ஸ்

0: நினைச்சு மேடம் சொன்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை ஜஸ்ட் உங்கள் ப்ரீத்தை அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரீத்தை ஸ்லோ பண்ணுறீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அதை கடந்து வர வரைக்கும் தான் நமக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம் பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும். ரீசெண்டாக நடந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மைண்ட் அளவில் மூவ் ஆகிடுறோம், பட் எமோஷன் அளவில் மூவ் ஆக மாட்டேங்கிறோம், அதை ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. ஒரு உதாரணத்தை எடுத்துட்டினா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா வந்து இப்போ எப்படி ட்ரெயின் ஆகிட்டோம்னா, ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அனலைசிஸ் சூப்பராக பண்ணுவோம், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம ஈஸியாக வந்து ஒரு பிளான் பண்ணிடுவோம், அதை எக்ஸிக்யூட் கூட பண்ணிடலாம். ஆனால் அந்த எமோஷன்ஸ் வென் வி ஆர் கோயிங் த்ரூ தீஸ் திங்ஸில் அதை நம்ம அக்னாலேஜே பண்ணுறதில்ல. அந்த அக்னாலேஜ் பண்ணாத எமோஷன்ஸ்லாம் மசில் டெண்டான்ஸில் வந்து போய் வந்து தங்குதுன்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. அதனால தான் யோகாவில் நம்ம பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில போசஸ் வந்து பண்ணமேதே நிறைய பேர் அழுவாங்க, அவங்க எமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அதனால் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் யோகா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் நம்மளும் நம்மளுடைய எமோஷன்ஸையும் அக்னாலேஜ் பண்ணணும். நான் ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனையில் சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டிருக்கேன்றதையும் நம்ம எழுதணும். அதுதான் ஜர்னலிங் சொல்கிறது, இதை நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இட்ஸ் ஓகே அப்படின்றத சொல்லணும், நமக்கும் நம்ம சொல்லணும். அண்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம எப்போ வந்து எமோஷ்னலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றத கேட்க மாதிரி தான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது விஷயம். அதுதான் மேஜரான ப்ராப்ளம் நிறைய பேர் அசனோட எஃபெக்ட்ல. அவங்க சொல்லுவாங்க, இவங்க கேட்பாங்க, கேட்கறது வேற கவனிக்கிறது வேற. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸை நமக்கும் நம்ம ஹியர் பண்ணணும், மற்றவங்களும் நம்ம ஹியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணால் மட்டும்னா தட் வில் எண்ட் அப் இன் மசில் டெண்டன்ஸ் தான் அப்படின்ற ரிசர்ச் சொல்லுது. ஸோ யோகா டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டிங் டு தட் இன் ரிலீஸிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்.
1: இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயங்கள் லைக் ரொம்ப அழகான டிஸ்கஷன். இது கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, இது ரெண்டு பேருக்கும். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஃபிசிக்கலாக பிரச்சனை அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல்ஸ் போயிடுவோம், அண்ட் அதுலேயும் அண்ட் இமோஷ்னல் பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குன்றதே வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மா இன்னமும் இருக்க தான் செய்யுது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் லைக், ஏன்னா இப்போ நம்ம பேசின வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது மெடிக்கல் சயின்ஸோ இல்லை ட்ரெடிஷ்னல் சயின்ஸோ, இட்ஸ் லைக் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்றத தான் இப்போ இந்த டிஸ்கஷன்ஸில் நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிற விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கலில் வந்து சொல்கிறோம், ஒரு ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி இமீடியட்டாக வேணால் யூ ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரி, தட் இஸ் இமீடியட். இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாக ஏதாவது கொண்டு வருமா, யூ கோ ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு வாட் ஆர் தி சிம்டம்ஸ், இமீடியட்லி ஹாவ் டு கோ டு சைக்காட்ரி, டாக்டரை பார்த்தாகணும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இமீடியட்லி கோ ஃபார் அ டாக்டர். இல்லை இந்த சிம்டம்ஸ்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா யோகா போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு.
0: ஸோ வந்து மென்டல் இல்னஸில் ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து சிவியர் மென்டல் இல்னஸ், இன்னொன்று வந்து மைல்ட மென்டல் இல்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த பதட்டம், மனசோர்வு இதெல்லாம் வந்து மைல்டில் வரும். மனச்சிதைவு, ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் டிஸார்டர் இதெல்லாம் சிவியர் மென்டல் இல்னஸில் வரும். சிவியர் மென்டல் இல்னஸ்க்கு கண்டிப்பாக மஸ்ட் மெடிசன் தேவை. இந்த நான் சிவியரில் இருக்கிற மென்டல் இல்னஸில் ஒரு சில விஷயத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, அவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஹார்ம் இருக்குதுன்னா கண்டிப்பாக உடனே வந்து ஒரு மென்டல் ஹெல்த் சீக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மென்டல் ஹெல்த் எடுத்துக்கிறது அவசியம். இதை தவிர ஜென்ரலாக நம்மளுடைய எமோஷன்ஸ், இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வேறு, ஆங்ஸைட்டி வேறு, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், சேடாக இருக்கிறது வேறு, டிப்ரெஸ்டாக இருக்கிறது வேறு. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம சேடாக இருக்கும்னு சொல்கிறது இல்லை, இப்போலாம் நம்ம டிப்ரெஸ்டாக ஆகிட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணமேதே நம்ம ஹெல்ப் சீக் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்ம யோகாவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, மூணு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் சோஷியல் ஃபங்க்ஷன். ஸோ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்னா நம்மளோட தூக்கம், பசி இந்த மாதிரி விஷயங்கள். சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷனாக நம்மளுடைய எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம், நம்மளோட திங்கிங் பேட்டர்ன், ஒரு பிரச்சனைனா நம்ம கோப் பண்ணுற விதம். சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம மற்றவங்களோட பழகிறது, ஒரு சொசைட்டி நம்ம எப்படி நடந்துக்கிறோம். இந்த மூணு ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கணும்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மூணுத்துலேயே டிஸ்ஃபங்க்ஷன் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்துக்கு சீக் பண்ணணும் ஹெல்ப்புக்கு. ஸோ எப்போ நமக்கு அந்த செயலிழப்பு ஏற்படுதோ கண்டிப்பாக மருந்தோட அவசியம் அவசியம். அந்த செயலிழப்பு வராத வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யோகா, மெடிடேஷன்ஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸு இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேடம் சொன்ன மாதிரி நேச்சுரோபதியில் நிறையா டைப் ஆஃப் தெரப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய செயலிழப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்.
2: ஸோ எங்கள் கான்செப்ட் யோகா இயற்கை மருத்துவத்தில் அந்த தீயே வரதுக்கு முன்னாடியே நம்ம யோகா இயற்கை மருத்துவம்.

0: மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு என்ன அப்படின்னாக்கா, எனக்கு என்ன ஜஸ்ட் ஹேர் ஃபால் தானே, இதுக்கு நான் டாக்டர் கிட்ட போகணுமா, எனக்கு என்ன டைஜஷன் ப்ராப்ளம் தானே, வி எஸ்கியூசஸ் மெனி திங்ஸ். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயத்துக்கு நம்மளே நமக்கு எஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். டோன்ட் எஸ்கியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ இது எதனால, அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்ற லைஃப் ஸ்டைலை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதுக்கான இயற்கை மருத்துவங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் ஆரம்பத்திலேயே அதோட அறிகுறியை பார்த்து இது எதனாலன்றதை நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்திட்டோம்னா, நோயின்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு நம்மளால இருக்க முடியும். ஸோ அந்த வே ஆஃப் லைஃபை தான் யோகா இயற்கை மருத்துவத்தோடைய பிரின்சிபலாகவும் அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலாகவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம்.
1: தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு இந்த யோகா தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யோகா உடல் நலத்தை மட்டும் இல்லை மனநலத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனநலம் உடல் நலம் ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் நம்ம முழு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் கன்ஃபார்மாக நம்ம கொஞ்ச நேரம் நமக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் இல்லை இமோஷ்னல் ப்ரீத்திங் எக்ஸசைசஸோ இல்லை இந்த இமோஷ்னல் வெல்பீயிங்கான சர்ஸோ இந்த மாதிரி ஜேர்னலிங்கோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். ஸ்ட்ரகிள்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணுவோம், பட் திரும்ப திரும்ப எப்படியாவது பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரும். அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசுவோம். ஸோ உடல் நலத்தையும் மனநலத்தையும் காப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம்,
0: தேங்க்யூ மேம்.
2: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
3: नमस्कार, संगीत के अखिल भारतीय कार्यक्रम में आज हम आपको सुनवाने जा रहे हैं डॉक्टर विवेक करमहे का शास्त्रीय गायन।
4: नमस्कार, इन टुडेज नेशनल प्रोग्राम ऑफ म्यूजिक वी आर गोइंग टू ब्रॉडकास्ट अ क्लासिकल वोकल परफॉर्मेंस बाय डॉक्टर विवेक करमहे।
3: सुरों के प्रति अगाध समर्पण और रागों की शुद्धता जब किसी साधक के कंठ से प्रस्फुटित होती है तो संगीत का एक नया अध्याय जन्म लेता है। भारतीय शास्त्रीय संगीत के आकाशदीप पर ऐसा ही एक दैदीप्यमान नाम है डॉक्टर विवेक करमहे। 15 से अधिक वर्षों के अनवरत रियाज और देश विदेश के प्रतिष्ठित मंचों पर अपनी मंत्रमुग्ध कर देने वाली प्रस्तुतियों से आपने शास्त्रीय संगीत जगत में अपनी एक अमिट छाप छोड़ी है।
4: When profound dedication of musical notes and the purity of ragas spring forth from the voice of a devotee practitioner, a new chapter in music is born. One such radiant name shining on the firmament of Indian classical music is Dr. Vivek Karmahe. With over 15 years of relentless practices and spellbinding performances on prestigious stages in India and abroad, he has left an indelible mark on the world of classical music.
3: स्नातक और स्नातकोत्तर स्तर पर स्वर्ण पदक विजेता तथा संगीत में डॉक्टरेट की उपाधि से विभूषित डॉक्टर विवेक ने पद्मश्री पंडित उल्हास कशालकर, विदुषी गिरिजा देवी, श्री ओंकार दादरकर और श्रीमती कुमुदिनी मुंदकुर जैसे महान संगीत मनीषियों के सानिध्य में इस कला की सूक्ष्मताओं को आत्मसात किया है। आकाशवाणी के ए ग्रेड प्राप्त कलाकार डॉक्टर विवेक जब तानसेन समारोह और पंडित कृष्णराव शंकर पंडित समारोह जैसे ऐतिहासिक मंचों पर अपनी कला का प्रदर्शन करते हैं तो श्रोता भाव विभोर हो उठते हैं। भूटान, नेपाल, श्रीलंका से लेकर दक्षिण अफ्रीका, मॉरिशस और संयुक्त अरब अमीरात तक भारतीय संस्कृति का परचम लहराने वाले डॉक्टर विवेक आज के दौर में शास्त्रीय गायन की एक प्रखर और प्रेरक आवाज है।
4: A gold medalist at both the undergraduate and postgraduate levels and honored with a doctorate in music, Dr. Vivek assimilated a subtle nuances of this art under tutelage of great musical maestros such as Padma Shri Pandit Ulhas Kashalkar, Vidushi Girija Devi, Shri Onkar Dadarkar and Srimati Kumudini Mundukur. An A-grade artist of All India Radio, when Dr. Vivek showcases his art of historic stages like the Tansen Samaroh and Pandit Krishnarao Shankar Pandit Samaroh, the listeners are left utterly spellbound. proudly flying the flag of

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 11 மணி. தொடர்வது நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி காலை 6:30 மணிக்கு 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெறும் கூட்டு யோகா செயல் விளக்கத்தை கொண்ட தேசிய அளவிலான கொண்டாட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தாவில் உள்ள ரெட் ரோட்டில் வழிநடத்தும் நிகழ்வினை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தன்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 8:40 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை எஸ் சுரேஷ்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோயம்புத்தூர் எஸ் உஷா அவர்கள் வயலின், டி ஆர் அரவிந்த் கௌசிக் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலி இணைக்கும் முகநூல் ஒளி நேர் விருப்பம். 10:43 வளம்பெறுவோம் நலம்பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி முதுமையிலும் இளமைக்கு வழிவகுக்கும் யோகா உரை வழங்குபவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசைமாலை புரசை அருணகிரி அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள் கேட்கலாம். 12:50 புதினப்பக்கங்கள் பூவைய சாறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்துடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் மகளிர் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 தாளத்தரங்கம் டி ஆர் அரவிந்த் கௌசிக் அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கியிருப்பது தாள மாதி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பி உன் கிருஷ்ணகுமார் அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு அன்புள்ள அக்கா வானொலி நாடகம் எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பில் உதவி பி உஷா அவர்கள். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5 மணிக்கு கணித வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாயக் கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோகக் கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையே மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராக்ஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை மாலை 6:30 ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மொபைல் ஆப் மூலமாக திரை இசை கேட்கலாம். இதனிடையே 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒளிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு கேட்கலாம். 9:15

ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல் 10:45 திரையிசை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58, இரவு 7 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள்.

0: their lives in the accident. International Yoga Day 2026, IDY 2026, will be celebrated tomorrow to mark the 12th International Day of Yoga with the theme Yoga for Healthy Aging, which highlights the importance of adopting yoga as a lifelong practice for healthy, active and dignified aging. The main event of International Day of Yoga 2026 will be held at the historic Red Road in Kolkata in West Bengal, where Prime Minister Narendra Modi will lead the nation in the practice of the Common Yoga Protocol. In cricket, India completed a clean sweep of the three-match one-day international series with a comprehensive 9-wicket win over Afghanistan in the final match at the M.H. Chidambaram Stadium in Chennai today. Chasing a modest 219-run target, India raced to victory in just 28.4 overs, losing 1 wicket. India Meteorological Department has issued a red colour warning for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim for tomorrow. The Met Department has predicted heavy to very heavy rainfall over Assam and Meghalaya for the next 2 days. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேர்களே, புதுவை வானொலியின் மதியலை 1815 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நேரம் இப்போது 11:10 20 நொடி. வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.